0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறது தான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: செழித்தையும் தமிழி ஒளி.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு வரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
2: அப்படிங்க.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் சிறப்பான ஒரு நாளாக நம் எல்லோருக்கும் அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். பள்ளியிலே படிக்கும் போது சில ஆசிரியர்களை நமக்கு பிடிக்கும், சில ஆசிரியர்களை நமக்கு பிடிக்காது. ஏன் சில ஆசிரியர்களை பிடிக்காது என்றால் அவர்கள் கண்டிப்பானவர்களாக இருப்பார்கள். தவறு செய்தால் உடனடியாக நம்மை தண்டிப்பார்கள், படித்தே ஆக வேண்டும் என்று நம்மை கட்டாயப்படுத்துவார்கள். ஏன் சில ஆசிரியர்களை பிடிக்கும் என்றால் அதிகம் கவனத்தோடு பாடம் நடத்த மாட்டார்கள், நாம் அதை படித்தோமா இல்லையா என்பதை பரிசோதிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை மாணவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அவர்கள் வகுப்பு வந்தாலே மிகவும் சந்தோஷமாக இருக்கலாம், பெரியதாக எந்த நெருக்கடியும் இருக்காது என்கிற அடிப்படையிலே அந்த ஆசிரியரை சிலர் கொண்டாடுவார்கள். இது சரியான முறையா? கிடையாது. அதுபோலத்தான் ஆசிரியர்கள் வகுப்புக்கு வரவில்லை என்றால் அந்த வகுப்பை கொண்டாட்டத்திற்கான ஒரு காலகட்டமாக நாம் பெரிதும் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்வோம். நாம் தவறே செய்தாலும் தட்டி கொடுத்து பாராட்டுபவனைத்தான் நல்ல நண்பன் என்று சில நேரத்தில் போற்றுவோம். நாம் தவறு செய்தால் அதை செய்யாதே என்று நம்மை கண்டிக்கின்ற, தண்டிக்கின்ற, தடுத்து நிறுத்துகின்றவர்களை இவன் எப்போதும் என்னை ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறான் என்று கடிந்து கொள்வோம். யோசித்து பாருங்கள், உண்மையில் யார் நமக்கு நன்மை செய்கிறார்கள்? நம்மை நம் போக்கிலே விடுபவர்களா? நம்மை சுகமாக வைத்திருப்பதிலே கவனம் செலுத்துகின்றவர்களா? அது முக்கியமில்லையே. எது நமக்கு பலன் தருமோ, சற்று சிரமமாக இருந்தாலும் அதை செய்ய சொல்லி நம்மை ஊக்கப்படுத்துபவர்கள் தான், அதை செய்யவில்லை என்றால் நம்மை கண்டித்து நல்வழிப்படுத்துபவர்கள் தான் நம் மீது அக்கறை கொண்டவர்கள். இன்றைக்கு நாம் நான் எழுத்து தெரிந்து வைத்திருக்கிறோம், நாலு விஷயங்களை பற்றி பேசுகிறோம் என்றால் அன்றைக்கு நம்மை கண்டித்து தண்டித்து நமக்கு பாடத்தை புகட்டினார்களே அந்த ஆசிரியர்கள் தான் அதற்கு காரணம். மாறாக மாணவர்கள் எப்படியாவது போகட்டும் என்று பேச்சுக்கு வகுப்பை நிரப்பிவிட்டு சென்ற ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்காமல் விட்ட பாடங்கள் தான் இன்றைக்கு நமக்கு தெரியாத விஷயங்களாக உலகத்தில் இருக்கின்றன. இன்று நம்மிடத்திலே ஏதோ ஒன்று ரெண்டு கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது என்றால் அது தவறான நண்பர்களின் சேர்க்கையால் நமக்கு ஏற்பட்டதாக இருக்கும். தப்பு செய்யும் பொழுது நம்மை தட்டி கொடுத்த நண்பர்களினுடைய தீய வழிகாட்டுதலால் தான் இருக்கும். மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது என்றால், நாம் சில சாதனைகளை செய்திருக்கிறோம் என்றால் நம்மை நல்வழிப்படுத்திய நண்பர்களினுடைய பங்களிப்பதிலே நிச்சயம் இருக்கும். ஆகவே எப்போதுமே நமக்கு மிகவும் சுகமான சௌகரியமான மனிதர்களும் சூழ்நிலைகளும் தான் சிறந்தவை என்று நினைத்து விடவே கூடாது. சற்று சிரமமாக இருந்தாலும் எது நல்லதோ அதை நமக்கு தருகின்ற சூழ்நிலைகள், அது பிரச்சனைக்குரியதாக, இக்கட்டானதாக, நமக்கு சவால் தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மனமுவந்து எதிர்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அறிவுரைகளை நமக்கு தருகின்ற நண்பர்களை நாம் மதிக்க வேண்டும். இனிப்பாக இருக்கிறது என்பதற்காக விஷத்தை அருந்த முடியாது, ஆனால் கசப்பாக இருந்தாலும் மாத்திரையை நாம் உட்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா? இந்த புரிதலும் தெளிவும் இருந்தால் வாழ்க்கையினுடைய சூழல்களை நாம் பகுத்தறிந்து எதிர்கொள்வது என்பது நமக்கு மிக சுலபமான ஒன்றாக இருக்கும். இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளுகின்ற சூழல்களாக இருக்கட்டும், அல்லது நம்மை சார்ந்த மனிதர்களாக இருக்கட்டும், அதிலே நமக்கு நன்மை தருவது எது என்பதை சரியாக உணர்ந்து எதிர்கொண்டு அதன் வழி நாம் சிறப்பாக நடக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல். இது புத்தம் புது காலை. அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல். இது புத்தம் புது காலை.

0: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின்
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. Namma radio, namma music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 0586815179.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. மற்றவர்கள் நம்மை பற்றி தவறாக பேசுவதை எப்படி நாம் தடுக்க முடியும்? இதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா? எல்லோருக்கும் அந்த வழியை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் மட்டும் நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், அது உறவினர்களோ நண்பர்களோ, நம்மை பற்றி புறம் பேசுவது, குறை கூறுவது, விமர்சனம் செய்வது, நம்மை திட்டுவது, வசைப்பாடுவது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதையெல்லாம் எப்படி சரி செய்வது? அவர்கள் வாயை எப்படி அடக்குவது? உலைவாயை மூடினாலும் ஊர்வாயை மூட முடியாது என்று நம் ஊரில் ஒரு பழமொழியே உண்டு. கேட்டோ என்கிற ஒரு தத்துவ ஞானி சொல்கிறார், உங்களை பற்றி தவறாக பேசுகின்ற தீய வார்த்தைகளை, உங்களை பற்றி தவறாக பேசுகின்ற தீய நாக்கினை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் ஒன்றை செய்யலாம், அவர்கள் குறையாக சொல்லுகின்ற விஷயத்தை நிறைவாக்கி நீங்கள் அவர் வாயை அடைக்கலாம். அவர்கள் குறை சொல்ல குறை சொல்ல நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் அவர்கள் வாயை அடைப்பதற்கு ஒரே வழி. இன்னொரு வழியும் இருக்கிறது, யாராவது எதையாவது பேசிவிட்டு போகட்டும், அது நம்மை பற்றிய நல்ல கருத்து ஒன்றும் இல்லையே, நம் மீது அக்கறையாக சொல்லப்படுகின்ற அறிவுரை ஒன்றும் இல்லையே, உண்மையிலேயே நம்மை திருத்தக்கூடிய விமர்சனம் ஒன்றும் இல்லையே, அது புறம் பேசுபவர்களினுடைய பேச்சு தானே, அது நம் மீது பொறாமை கொண்டவர்களினுடைய பேச்சு தானே, அது நம்மை திசை திருப்ப தடுமாற செய்ய வீசப்படுகின்ற மறைமுகமான ஆயுதங்கள் தானே என்று கருதி

அவற்றை கண்டுகொள்ளாமல் அவை நம் காதிலே விழவில்லை என்பது போல நாம் நம்முடைய பாதையிலே முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார் கேட்டோ அவர்கள். ஒன்று, அவர்கள் வாய் அடைகின்ற அளவிற்கு நாம் வளர வேண்டும். இல்லை என்றால் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் என்று சொல்லிவிட்டு நாம் நம்முடைய பாதையிலே கவனம் வைத்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். மாறாக அவர்கள் பேச்சுக்கெல்லாம் மனம் கலங்கி அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் முயற்சிப்பீர்களே ஆனால் அது நேர விரையும் ஆற்றல் விரையும். உங்களுக்கு நீங்களே செய்து கொள்கின்ற மிகப்பெரிய கெடுதலாக அது அமைந்துவிடும். ஆகவே தயவு செய்து அதை செய்யாதீர்கள், அந்த பக்கம் திரும்பாதீர்கள். நீங்கள் உங்களுக்கான லட்சியத்தின் பக்கம், வெற்றியின் பக்கம், அதை நோக்கி செல்லுகின்ற பாதையின் பக்கம் உங்கள் மனதை திருப்புங்கள். அப்படி செய்தால் நிச்சயமாக நம்மை பற்றி தவறாக பேசுபவர்களுடைய பேச்சு நின்று போகலாம். இல்லை என்றாலும் நம்மை பற்றி நன்றாக பேசுபவர்களினுடைய, நல்ல வார்த்தை பேசுபவர்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இதே நாள்ல கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1796 மே மாதம் 14 தேதியான இந்த நாள்ல தான் பிரிட்டனை சேர்ந்த புகழ்மிக்க மருத்துவ ஆராய்ச்சியாளரான எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் சின்னம்மை என்கிற உலகத்தையே அச்சுறுத்திய ஒரு வியாதிக்கான தடுப்பூசி மருந்தினை இந்த தினத்திலே கண்டறிந்தார். கவுபாக்ஸ் என்கிற நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களுடைய கொப்பளங்களிலிருந்து திரவத்தை எடுத்து அதை மனிதர்களுடைய உடலிலே செலுத்தும் போது சின்னம்மை நோயை தடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றலே அது நமக்குள்ளே உண்டு பண்ணும் என்பதை கண்டறிந்தார். 8 வயதான ஜேம்ஸ் பிப்ஸ் என்கிற ஒரு சிறுவனுடைய உடலிலே முதன் முதலாக அதை செலுத்தி வெற்றிகரமாக அதை இவர் நிரூபித்த தினம் இன்றைய தினம். இதே போல 1853 கெயில் பார்டன், கெயில் பார்டன் என்கிற ஒரு கண்டுபிடிப்பாளர் கண்டென்ஸ்ட் மில்க் என்று சொல்லக்கூடிய செறிவூட்டப்பட்ட பால் அதை கண்டறிந்து அதற்கான காப்புரிமையை இந்த தினத்திலே தான் பெறுகிறார். பொதுவாக பால் என்பது குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு கெட்டுவிடக்கூடிய தன்மை கொண்டது. அந்த குறையை சரி செய்யும் பொருட்டு பாலில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்களை எல்லாம் ஆவியாகும்படி செய்து அதனோடு இனிப்பை சேர்த்து அந்த பாலினை இன்னும் செறிவூட்டி அது நீண்ட நேரத்திற்கு கெடாமல் இருக்கும்படியாக திரு பார்டன் அவர்கள் கண்டறிந்த இந்த கண்டென்ஸ்ட் மில்க் என்று சொல்லப்படுகிற இனிப்பும் செறிவும் ஊட்டப்பட்ட அந்த பால் பாலை கொண்டு பல பண்டங்கள் தயாரிக்கின்ற துறையிலே பேருதவி புரியக்கூடியதாக அமைந்தது. அமெரிக்காவிலே ஏற்பட்ட சிவில் வார் என்று சொல்லக்கூடிய போர்க்காலத்திலே திரு பார்டன் அவர்களுடைய இந்த கண்டென்ஸ்ட் மில்க் என்கிற கண்டுபிடிப்பு பெருமளவிலே மக்களுக்கு உதவி இருக்கிறது. அதே போல 1862 குரோனோகிராஃப் என்கிற ஒரு கண்டுபிடிப்பை சுவிட்சர்லாந்தை சேர்ந்த அடால்ஃப் நிக்கோல் என்கிற ஒரு அறிஞர் கண்டுபிடித்து அதற்கான காப்புரிமையை இந்த தினத்திலே பெறுகிறார். நம்முடைய கை கடிகாரங்களிலே நேரம் காட்டுவதற்கான முட்களை காட்டிலும் இன்னும் சில முட்கள் விலையுயர்ந்த பல கடிகாரங்களிலே அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அவை பலவிதமான கணக்கீடுகளை நமக்கு எடுத்துச் சொல்லும். வெவ்வேறு தேசங்களினுடைய நேரங்களுக்கான கணக்கீடுகள் அதில் இருக்கும். அணிந்திருப்பவரினுடைய இதய துடிப்பை அறியக்கூடிய முறை, நாம் எவ்வளவு தூரம் பயணப்பட்டிருக்கிறோம் என்பதை கணக்கிடக்கூடிய முறை, இப்படி பலவிதமான விஷயங்கள் அந்த கை கடிகாரத்திலே ஒன்றிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும். இதைத்தான் குரோனோகிராஃப் என்று அழைப்பார்கள். பலரும் பெரிதும் விரும்பி அணியக்கூடிய ஆடம்பரத்தினுடைய அடையாளமாகவும் அதே நேரத்திலே மிக பயன் தரக்கூடிய கண்டுபிடிப்பாகவும் விளங்கக்கூடிய இந்த குரோனோகிராஃப் முதன் முதலாக பயன்பாட்டிற்கு வந்த தினம் இன்றைய தினம். இப்படி பல ஆக்கப்பூர்வமான துவக்கங்கள் இந்த தினத்திலே அநேகம் நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மலர்ச்சியை தருகின்ற மாற்றங்கள் நிகழத் துவங்குகின்ற தினமாக இந்த தினம் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஒரு மலையினுடைய உச்சியை அடைவது என்பது என்ன? ஒவ்வொரு படிக்கட்டாக மேல் நோக்கி நாம் ஏறி சென்ற முயற்சியின் கூட்டுத்தொகை தான் சிகரத்தை அடைந்து நிற்கின்ற வெற்றி. கடலை நோக்கி ஓடுகின்ற ஆற்றின் பெருவெள்ளம் என்பது என்ன? வானத்திலிருந்து விழுந்த சின்ன சின்ன மழை துளிகள், பல கோடி மழை துளிகள் ஒன்று சேர்ந்ததினுடைய கூட்டு விளைவு தான் அது, இல்லையா? ஒரு மலர் கொத்து என்பது என்ன? அழகான மலர் கொத்து, வண்ணமயமான ஒவ்வொரு மலராக பறித்து சேர்த்து வைத்து கட்டியதுதான் மலர் கொத்தாக மாறுகிறது. இப்படி ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை மனதிலே சிந்தித்து பாருங்கள். ஒரு மாபெரும் வெற்றி, ஒரு மிகப்பெரிய சாதனை, அது சின்ன சின்ன நல்ல விஷயங்களினுடைய கூட்டு விளைவாகத்தான் இருக்கும். அதுபோல மனித வாழ்க்கையிலே வெற்றி என்பது என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கத்தின் கூட்டு விளைவுதான் நீங்கள் வாழ்க்கையிலே சம்பாதிக்க தகுந்த வெற்றி என்கிறார்கள் தத்துவவாதிகள். நீங்கள் காலை 9 மணியிலிருந்து 5 அல்லது 6 மணி வரை தினமும் ஒரு அலுவலகத்திற்கு சென்று சரியாக உங்கள் உழைப்பை உங்கள் பொறுப்பிற்கு தகுந்தாற் போல கொடுத்து கொண்டே வந்தால், அப்படி நீங்கள் செய்கிற 30 தினங்களினுடைய உழைப்பிற்கு ஒட்டுமொத்தமாக வழங்கப்படுகின்ற பலன் தானே அந்த மாத இறுதியிலே நீங்கள் வாங்குகிற சம்பளம். ஒவ்வொரு நாளும் வகுப்பிற்கு சென்று உன்னிப்பாக ஆசிரியர் சொல்வதை கவனித்து அதை புரிந்து கொண்டு, அப்படி புரிந்து கொண்டதினுடைய வெளிப்பாட்டை மாதத்தின் நிறைவிலோ அல்லது ஆண்டின் நிறைவிலோ வைக்கின்ற தேர்விலே நீங்கள் வெளிப்படுத்தும் போது, ஒவ்வொரு நாளும் அப்படி நீங்கள் பெற்றுக்கொண்ட அறிவை மொத்தமாக சேர்த்து வெளிப்படுத்தியதனுடைய பலன் தானே நீங்கள் பெறுகின்ற மதிப்பெண்ணும் தேர்ச்சியும். அதுபோல ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே தவறாமல் நீங்கள் ஒழுக்கத்தோடு செய்கின்ற முயற்சி ஒன்றாக கூடி நின்று உங்களுக்கு பெற்றுத் தருவதுதான் உங்களுக்கு உலகத்தார் போற்றும் வண்ணம் கிடைக்கின்ற வெற்றி. ஆகவே நீங்கள் பெற விரும்புகின்ற அந்த மகத்தான வெற்றியை நோக்கி இன்றைய ஒரு துவக்கமாக கொண்டு அதற்குரிய முயற்சியை மிகச்சீராக மிக ஒழுக்கமாக தொடர்ந்து செய்ய துவங்குங்கள். ஒவ்வொரு நாளும் ஒழுக்கம் என்பது வேற என்ன? சீராக செய்யப்படுகின்ற நற்செயல்தான் ஒழுக்கம். நேற்று செய்தோம், மறுபடியும் நாளை செய்து கொள்வோம், இன்று தேவையில்லை என்று இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் சீராக ஒரு நற்செயலை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு தரும். அந்த வகையிலே எப்படிப்பட்ட நன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை தரவல்ல மிகச்சிறந்த செயலை ஒவ்வொரு நாளும் சீராக ஒழுக்கமாக நாம் செய்து கொண்டே வரலாம். அதற்குரிய துவக்கமாக இந்த நாளை நாம் அமைத்துக் கொள்வோம். நிச்சயமாக நாம் விரும்புகின்ற அந்த நன்மை, பெரும் நன்மை, பெரும் வெற்றி, பெரும் புகழ் நம்மை வந்து சேரும் ஒரு நாள். அதற்கு நல்ல துவக்கமாக அமையும் இன்று என்கிற இந்த திருநாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Coming up next.
1: அடுத்து வருவது மெர்சல் மார்னிங்.
2: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
1: கனிவான கவனத்திற்கு நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: காலை வணக்கம். 7:07 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. May 14th and it is a Thursday. Finally, இல்லையா? Thursday ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு நாள் தான், நமக்கும் வீக்கெண்டுக்கும் நடுவில் இருக்கு. இந்த வீக்கெண்டை விடுங்க, இதெல்லாம் யாரு கண்டுக்கிறா? அடுத்த வீக்கெண்ட் தான் வந்து நம்ம எல்லாரும் ஆர்வமாக காத்துட்டு இருக்கிறது. ஆனால் என்ன, எதிர்பார்த்த செய்தி இன்னும் வரலையே, என்ன பண்ணுறது? பப்ளிக் செக்டர் தான் இவங்க எடுத்தெடுத்து சொல்கிறத பார்த்தா ப்ரைவேட் செக்டர் காப்பி வச்சுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் லைட்டாக இருந்துட்டு தான் இருக்குது. பட் எல்லாருக்கும் அத்தனை நாள் லீவ் கொடுக்கும்போது ப்ரைவேட் செக்டருக்கு மட்டும் என்ன ஆ இல்லையா? ஐ திங்க் தேவில் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாலிடேஸ். எனிவே, எப்படி போயிட்டு உங்களுடைய வாரம் எப்படி போச்சு? இன்னும் ஒரு நாள் மட்டும் எப்படியாவது தாட்டியாச்சுன்னா இந்த வாரத்தை முடிச்சு வச்சுட்டு அடுத்த வாரம் ஜாலியாக இருக்கும். இந்த ஹாலிடேஸ் ஒட்டி வரக்கூடிய வாரம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று ரொம்ப ஜாலியாக இருக்கும், எல்லாம் பயங்கர லேட் பேக்காக இருப்பாங்க. இல்லை இன்னொன்று வந்து நம்ம பார்த்தோம்னா பயங்கர பரபரப்பாக இருக்கும். பிகாஸ் ஒரு லாங் பிரேக் வருது அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் வந்து நிறையா இருக்கும். இதுக்கு நடுநிலையே இருக்காது, ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை அந்த எக்ஸ்ட்ரீமில் தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஃபீலிங்கோடு தான் வந்து அடுத்த வாரம் இருக்க போகுது. தயாராகுங்க, அடுத்த வாரம் உங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா முடிஞ்சால் இந்த வாரமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உட்காந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த வாரம் எங்கேயாவது போகலாம், சீக்கிரமாக நீங்கள் கிளம்பலாம். அண்ட் ட்ராவல் பிளான்ஸ்லாம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? யார் எங்கே போகிறீங்க இது இல்லாதா ஹாலிடேஸுக்கு? வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு எங்கேயாவது போகிற பிளான்லலாம் இருக்கீங்கன்னா எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், சரியா? அதர்வைஸ் டிரைவ் சேஃப், பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்கள். ஆஸ் ஆல்வேஸ் இப்போலேருந்து 11 AM வரைக்கும் மெரிசல் மார்னிங்கில் நான் பேசிட்டு இருக்க போகிறேன். நிறைய பாட்டு, நிறைய அப்டேட்ஸோடு அப்படியே கொண்டு போகலாம். அண்ட் எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறத எனக்கு இன்ஸ்டாகிராம் வழியாக தெரியப்படுத்துங்க. ஆர்ஜி கீர்த்தனா, KIRTHANAங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். எந்த ஊர்லேருந்து, எந்த நாட்டிலேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எத்தனை மணி அங்கே, வெதர் எப்படி இருக்குது, என்ன நடந்துட்டு இருக்கிற ரைட்னா, வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறத வந்து முடிஞ்சா டைப் பண்ணி எனக்கு ஒரு DM ஆக அனுப்புவீங்களாம், சரியா? நவ் டு பிகின் வித், மருதாணி அண்ட் மழை குருவி ரெண்டுமே அழகான ரெண்டு விஷயங்கள் இல்லையா? ரெண்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். சக்கர கட்டியிலிருந்தும் செக்கச்சிவந்த வானம் படங்கள்லேருந்தும் கேட்கலாமா? குட் மார்னிங்.
1: பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம். நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
3: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான்.
1: நினைக்கிறேன்
0: கேளுங்க.

0: அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஒஃபீஷியலாக அறிவிப்பு வந்திருக்கிறதுனால ஒஃபீஷியலாக ஒரு அப்டேட்டாக வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது இல்லையா. ஏன்னா நேற்றுக்கு வந்து துபாய் கவர்மெண்ட்டோடைய ஹியூமன் ரீசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் அறிவித்தது என்னன்னா, ரஃபாலே ஈரல்ல தான் இதையொட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு திங்கட்கிழமை May 25 ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை May 29 வரைக்கும் ஹாலிடேஸ் அப்படின்ட்டுருக்காங்க, இன்க்ளூடிங் வீக்கெண்ட்ஸ், விச் மீன்ஸ் 9 ஹாலிடேஸ் இருக்க போகுது. ரெகுலர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து Monday June 1 ரிசியூம் ஆகும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் வந்து ஃபெடரல் எம்ப்ளாயீஸுக்கு வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: இப்படி எடுத்து சொல்லாமல் இருந்தால் கூட நமக்கு வந்து டவுட் வராது. இப்படி எடுத்து சொல்கிறதுனால தான் ப்ரைவேட் செக்டருக்கு என்ன ஆகுமோன்னு தோணுது. எனிவே 7:25 ஆன் தி கிளாக், நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. இன்ஸ்டாகிராமில் யார் யார் மெசேஜஸ் அனுப்பியிருக்கிறீர்கள், குட் மார்னிங் கீர்த்தனா அப்படின்னு பிரேம் அனுப்பியிருக்காரு, ஹாய் பிரேம் குட் மார்னிங். அனீஷ் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹாய் குட் மார்னிங் ஃப்ரம் மஸ்கட். அனீஷ், சிவா முத்துராமன் அண்ட் ராஜா, குட் மார்னிங். முகமது சாதிக் வந்து துபாயிலேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, பெரிய மெசேஜ் அனுப்பியிருக்காரு, காலை வணக்கம் துபாயிலிருந்து. எங்கள் காலையை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் மாற்றும் அனைத்து அற்புதமான ஆர்ஜேக்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் ஆரோக்கியம், சந்தோஷம், வெற்றி மற்றும் இனிய புன்னகைகளால் நிரம்பிய அருமையான நாளை பெற வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. எவ்வளோ அழகான ஒரு வாழ்த்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ டைம் எடுத்து தமிழை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பியிருக்கீங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் நல்லா தமிழில் பேச எழுத எல்லாம் தெரியும்னாலும் டைப் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் அவ்வளோ டக்குன்னு வந்துடாது நமக்கு. பட் இவ்வளோ அழகாக நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணி அனுப்பியிருக்கீங்கன்னா தட் ஷோஸ் ஹவு மச் உங்களுக்கு எங்கள் மேலே அன்பு இருக்குது அப்படின்ட்டு. நன்றி. ரவிசங்கர், காலை வணக்கம். கோவிந்தராஜ், குட் மார்னிங். அப்புறம் தேவா, இனிய காலை வணக்கம். ராஜ், அப்புறம் வேற யாரு, நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. அப்துல் அசீம், குட் மார்னிங். வாட்ஸன், குட் மார்னிங். மோனிகா ஃப்ரம் மஸ்கட், குட் மார்னிங். எனிவே, குட் மார்னிங், குட் மார்னிங். இன்னும் யாரெல்லாம் எங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு மெசேஜ் வழியாக தெரியப்படுத்துங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அனுப்புங்க, ஆர்ஜி கீர்த்தனா, KIRTHANA.
2: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree-ய secure பண்ணுங்க.
3: மச்சான், என்னடா பண்ணுவ? அவள மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கடா.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: brought to you by Basha by Biryani. Tamil 89.4. Traffic update. Brought to you by Jetor. வெறும் 966AD monthly EMI-ல pay after 6 months 0 VAT-ல உங்க brand new Jetor SUV-க்கு upgrade ஆகுங்க.
1: எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. இங்கே நம்ம அல் குத்ரா ரோட்ல பார்த்தோன்னா இந்த மூடான்க்கு ஆப்போசிட்ல, மூடான் கம்யூனிட்டிக்கு ஆப்போசிட்ல வந்து ரெண்டு கிராஷ் ஆகி இருக்கு. ஸோ அந்த அரேபியன் ரான்ச் சைட் சஸ்டைனபிள் சிட்டி ஸ்ட்ரெச்சில் வந்து நம்ம பார்த்தோம்னா செம டிராஃபிக்காக இருக்கு. இது வந்து மேஜராக நான் பார்த்த ரெண்டு கிராஷஸ். அதை தவிர்த்து நம்ம 311 611 இதெல்லாம் கேட்கவே வேணாம், செம டிராஃபிக்காக இருக்கு. அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லணும்னா இங்கே இந்த ரெண்டு கிராஷஸ் தான் வந்து என் கண்ணில் தென்பட்டுச்சு. மற்றபடி எல்லாம் நமக்கு பழகி போனது தானே. டிரைவ் சேஃப்.
0: Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.
2: We'll be back after a short commercial break.
3: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
4: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
3: சீரியஸ்லி மா? புரோட்டீன்
4: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
3: என்னது,
5: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன்? ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
6: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
7: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
8: திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் பிராட் யூ பை ஜாய் அலுகாஸ். என்ஜாய் ஃபிளாட் 40% ஆஃப் on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: வந்தாச்சு வந்தாச்சு. இப்பவே வந்து 9 days ஹாலிடேஸ்க்கு எங்க போலாம், என்ன பண்ணலாம், எங்க ஃபயர்வொர்க்ஸ் என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த ஆர்டிக்கல் எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா 9 நாட்கள் அப்படிங்கும்பொழுது 9 days இங்க நம்ம UAE-க்குள்ளேயே இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும் நம்ம இல்லையா, நம்மளை நாமளே வந்து என்டர்டெயின்டாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் யூஏஇ ஆஸ் அ கண்ட்ரி, ஒரு ஒரு எமிரேட்டும் நம்ம பார்த்தோன்னா ஏதாவது ஸ்பெஷலாக பிளான் பண்ணுவாங்க. ஸோ பல இடங்களில் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க, ஷாப்பிங் டீல்ஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஃபோர் ஒன் லாஸ்ட் டைம்ஸ் இல்லை மேசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வேற தராங்க. ஏன்னா இப்போது இந்த மந்த் எண்டோடு நம்ம குளோபல் வில்லேஜ் வேற முடியுது, அவ்வளோதான், இதுக்கு மேலே தாங்காது. ஏன்னா காலங்காத்தால் அஞ்சே காலுக்கே வந்து அப்புறம் நம்ம பயந்து போய் எந்திரிக்கிற மாதிரி ஆகுது தெரியுமா. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும், நம்ம அலாம் ஒரு சர்டன் டைமுக்கு நம்ம வச்சிருப்போம், நம்ம அந்த அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்து, அதுவும் அந்த எழுந்துக்கிறது வந்து எப்படின்னா இந்த சூரிய ஒளி நம்ம வெளிச்சம் நம்ம கண்ணில் பட்டு எந்திரிக்கும் பொழுது ஐயோ அலாமை மிஸ் பண்ணிட்டேன் நான் லேட் ஆகிடுச்சா அப்படின்னு அடிச்சு கட்டிட்டு எந்திரிப்போம். பார்த்தா டைமே ஆயிருக்காது, அலாம் அடிச்சிருக்கவே அடிச்சிருக்காது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக விடிஞ்சிருது. இப்போல்லாம் 5:30 கூட சூரியன் நல்லா பளீர்னு வந்து வெளியில் வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதனால் இதுக்கு மேலே தாங்காது. அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அதாவது பண்ணுறதுனா இதில் ஏதாவது ஹாலிடேஸில் கூட கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நமக்காக போரடியுமே அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே மோர் ஆன் தேட் லேட்டர். பட் ஃபார் நவ் உங்களுக்கு மனசு தொட்ட மெட்டில் என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிறத கேட்க போகிறேன். 800-8940 நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் என்ன பாட்டு வேணும்னு. ஹலோ வணக்கம், குட் மார்னிங். நல்லா இருக்கேன், யார் பேசுறீங்க? என்ன பாட்டு வேணும் வாசு? தர்ம யுத்தம்ல இருந்து என்ன பாட்டு? தங்கரதத்தில் மஞ்ச நிலவா நிலவா இல்ல ஆகாய கங்கையா? ஓகே நன்றி. ஆகாய கங்கை பாட்டு வாசுக்காக நம்ம வந்து பிளே பண்ணலாம் தர்ம யுத்தம் படத்துல இருந்து. அண்ட் ஒரு பிரேக் வேற வருது. ஸோ பிரேக் அப்புறமா தான் வந்து மனசு தொட்டமிட்டு பாட்டு நான் பிளே பண்ண போறேன். பிரேக் போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல இன்னும் சில மெசேஜஸ் எல்லாம் நீங்க அனுப்பியிருக்கீங்க, அது என்ன ஏது அப்படிங்கறத பார்த்துட்டு உங்களுக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்க ஆரம்பிப்போம். காலை வணக்கம்னு ஜுடிசன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. காலை வணக்கம் கவி பிரசன்னா, இனிய காலை வணக்கம் உங்களுக்கும். சர்தார் கான் குட் மார்னிங், அஜ்மான் டு துபாய் போயிட்டு சென்னை இப்போதான் வந்து சன்னே வந்து ஷைன் ஆக ஆரம்பிக்குது அப்படின்ட்டு. ஒருவேளை ஐ மீன் மழைலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல சென்னை பக்கத்தில் எப்படி இருக்குது? ஷஜீர் முகமது வந்து குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. ஹெல்லோ குட் மார்னிங் ஆண்டனி, குட் மார்னிங் டு யூ டூ. எனிவே பிரேக் அண்ட் பிரேக் அப்புறமா வந்து தர்ம யுத்தம் படத்துலேருந்து ஒரு பாட்டு, அப்புறம் டைம் இருந்தனா இன்னும் 3-2 பாட்டெலாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுறேன். அப்புறம் கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகளோட. திருப்பியும் நான் வந்து உங்ககிட்ட பேசுவேன் ஆன் மெரிசல் மார்னிங் வித் நீ கீர்த்தனா.
1: இந்த
2: பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
2: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
7: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும். மற்றும் அல்லது zoho.com இருக்கு வருக.
8: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
9: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
10: Manasu thottu mittu.

மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகம் அரசியல் உரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தை பாதைக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருவதாக ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வர் முகமது கர்காஷ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சீன பயணத்தையும் பிராந்திய நிகழ்வுகளில் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் உலகம் உன்னிப்பாக அவதானித்து வரும் நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். மோதல் மற்றும் சண்டைகள் மூலம் வளைகுடா பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையை அடைய முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஐக்கிய அரபு அமீரகம் போரை நாடவில்லை என்றும் அதை தவிர்க்க நேர்மையாக பணியாற்றியதாகவும் ராஜதந்திர ஆலோசகர் குறிப்பிட்டார். மேலும் ஆழமாக வேரூன்றிய வரலாற்று மற்றும் புவியியல் பிணைப்புகளால் பிணைக்கப்பட்ட ஒரு பிராந்தியத்தில் மோதல்கள் மற்றும் சண்டைகளின் மீது வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஈரான் உறவுகளை கட்டி எழுப்ப முடியாது என்றும் அன்வர் கர்காஷ் வலியுறுத்தியுள்ளார்.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் ஆகியோர் பீஜிங்கில் முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கினர். வாஷிங்டனுக்கும் பீஜிங்குக்கும் இடையே வளர்ந்து வரும் போட்டிக்கு மத்தியில் இந்த உச்சி மாநாடு நடைபெறுகின்றது. வர்த்தகம், தொழில்நுட்பம், ஈரான் மற்றும் தாய்வான் தொடர்பான பதற்றங்கள் நிகழ்ச்சி நிரலில் ஆதிக்கம் செலுத்தும் என்று கூறப்படுகின்றது. சீன தலைவர் ஸி ஜின்பிங்கிடம் இரு வல்லரசுகளும் இணைந்து ஒரு அற்புதமான எதிர்காலத்தை கொண்டிருக்கும் என்று அமெரிக்க

பெறுகின்றது. வர்த்தகம், தொழில்நுட்பம், ஈரான் மற்றும் தாய்வான் தொடர்பான பதற்றங்கள் நிகழ்ச்சி நிரலில் ஆதிக்கம் செலுத்தும் என்று கூறப்படுகின்றது. சீன தலைவர் ஸி ஜின்பிங்கிடம் இரு வல்லரசுகளும் இணைந்து ஒரு அற்புதமான எதிர்காலத்தை கொண்டிருக்கும் என்று அமெரிக்க

0: இந்த நிலை ஏற்பட்டிருந்தாலும் எதிர்வரும் நாட்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இது ஒரு தற்காலிக நீர்மட்ட குறைவாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 18 நீர்த்தேக்கங்களும் 18 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான் பாய்ந்து வருகின்றன. எவ்வாறாயினும் இந்த நீர் வெளியேற்றம் பெரிய அளவிலான வெள்ள அபாயத்தை ஏற்படுத்தாது எனவும் நிலைமைகளை அவதானித்து செயற்படுமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. போட்டியில் முதலில் தொடப்பிடுத்த ஆடிய கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்க 192 ஓட்டங்களை பெற்றது. அணி சார்பில் ஆங்கிரிஷ் ரகுவன்ஷி 71 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்து ரன் அவுட் ஆனார். கேமரூன் கிரீன் 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இறுதி வரை களத்தில் நின்ற ரிங்கு சிங் 49 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இதற்கமைய 193 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ஓட்டங்களை பெற்று 5 பந்துகள் மீதமிருக்க 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி ஈட்டியது. இறுதி வரை களத்தில் நின்று அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய விராட் கோலி 60 பந்துகளில் 105 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினார். தேவ்தத் படிக்கல் 39 ஓட்டங்களுடன் வெளியேறினார். ஜேக்கப் பெதல் 15 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். அணித்தலைவர் ராஜத் பத்திதார் 11 ஓட்டங்களை பெற்று பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். இதனால் விராட் கோலியின் அதிரடி துடுப்பாட்டம் அணியின் வெற்றிக்கு கை கொடுத்தது. இந்த வெற்றியுடன் புள்ளிப்பட்டியலில் RCB அணி மீண்டும் முதலிடத்தில்

0: visit alra.me. அமீரகத்தில் பொதுவாக இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை நாட்டில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாழமுக்கம் காரணமாக வெப்பநிலை குறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பொதுவாக இதமான வானிலையை எதிர்பார்க்க முடியும். அத்துடன் வெப்பநிலையும் வீழ்ச்சியடைந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். இன்று 33 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரையில் கரையோரம் மற்றும் உள்ளக பிராந்தியங்களில் வெப்பநிலை உயர்வடையும். உள்ளக பிராந்தியங்களில் இன்று 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையலாம். மலைப்பாங்கான பகுதிகளில் 28 முதல் 34 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: நீ ஸ்டைலா பேசுவே நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.
2: Star of the month, actor Ajit Kumar. Atti butta thaluvan, atti bulla yaaluvan.

0: அப்டேட் brought you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஒரு செய்தி நேற்றிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இல்லை, கொஞ்சம் குளோபலி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில நியூஸ் சைட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இஸ்ரேல் பிரதமர் அல்லது அந்த நாட்டினுடைய இராணுவ குழு வந்து நம்ம அமீரகத்துக்கு வந்ததாகவும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் சில செய்தியெல்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா. அது வந்து முற்றிலும் வதந்தி, ஆதாரமற்றவை அப்படிங்கிற மாதிரி நம்ம அமீரக வெளியுறவு அமைச்சகம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேலுடைய உடன் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து அப்ரஹாம் உடன்படிக்கையின் கீழே வெளிப்படையான முறையில் தான் வந்து நடந்துட்டு இருக்கே தவிர இவங்க சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை டினை பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து டினை பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டரோ இல்லை வந்து அவங்க இஸ்ரேலி மினிஸ்ட்ரி மிலிட்டரி டெலிகேஷனையோ வந்து இங்கே அமீரகத்தில் ரிசீவ் பண்ணலை, அது முற்றிலும் பேஸ்லெஸ் ரூமர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால அப்படி வெளியாகக்கூடிய தகவலை யாரும் பகிர வேண்டாம்.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்திய நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
5: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆஃபர் வேலிட் till 31st மே.
4: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
7: அடிக்கிறாலாம ஸ்னூஸ் பண்ணாம அணைச்சு அவசரமா குளிச்சு ஓடோடி போய் லிப்ட புடிச்சு இன்னைக்காவது டிராபிக்ல சிக்காம டைமுக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னு பேராசப்பட்டு இப்ப டிராபிக்ல மாட்டிட்டு முழிக்கிறீங்க தானே?
8: சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா?
7: அப்ப நேரா வண்டியா வெஜ் பி ரெஸ்டாரண்ட்க்கு திருப்ப வேண்டியதானே?
8: இப்ப போனீங்கன்னா சுட சுட இட்லி, முறுமுறு தோசை, பொங்கல், வடை, பூரின்னு டேஸ்டி அண்ட் ஹைஜீனிக் சவுத் இந்தியன் வெஜிடேரியன் டிஷஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிரைசஸ்ல சாப்பிடலாம்.
9: வெஜ் மீ ரெஸ்டாரன்ட்ஸ் UAE, தி பீப்பிள்ஸ் சாய்ஸ். ஹாய், ஐ அம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
10: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
11: செழித்தையும் தமிழில்.

0: நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

5:32 ஆகுது. மெர்சல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட பேசிட்டு இருக்கேன். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. 3 நாட்கள்ல மட்டுமே தங்கம் சவரனுக்கு 7600 ரூபாய் அதிகரிப்புங்கிற மாதிரி பார்க்க முடியுது. இந்தியாவில் 120,400 ரூபாயாக ஒரு சவரன் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அண்ட் வெள்ளி வந்து 563 திரம்ஸ் 75 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு. 522 திரம்ஸ்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. அண்ட் 600 திரம் மார்க்கெட் டச் பண்ணிட்டு ஐ திங்க் ஒரு மோர் தென் 1 மந்தாக வந்து இந்த ஒரு 600 திரம்ஸ் மார்க்குக்கு கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தங்கத்தினுடைய விலை இல்லையா. எனவே வேற என்ன நடக்குது ஊர் பக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பல இடங்களில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் வந்து நல்ல மழை அண்ட் காவிரிப்படுகை மாவட்டங்களையும் இன்று நல்ல மழைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் காவிரிப்படுகை மாவட்டங்களில் இன்றைக்கி நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. காரைக்கால் மாவட்டத்திலையும் மழை பெய்யக்கூடுங்கிற மாதிரி பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வாட் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா கருப்பு திரைப்படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது இல்லையா. தவிர்க்க முடியாத சில காரணங்களால் கருப்பு படத்தினுடைய காலை 9 மணி காட்சிகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. இதுக்காக வந்து உங்க எல்லார்கிட்டையும் வந்து எங்களுடைய மனமார்ந்த மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் பிரபு கருப்பு படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் வந்து ஒரு மன்னிப்பு கோரி போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. பட் இங்கே வந்து நாளைக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து நம்ம தமிழகமுடைய கருப்பு படத்தோட ஸ்கிரீனிங் பார்க்க போறோம். ஸோ ரெடி ஆயிக்கோங்க. அண்ட் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உதகையில் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்குது புகழ்பெற்ற ரோஜா கண்காட்சி. ஸோ இந்த ஃப்ளவர் ஷோ, ஃப்ரூட் ஷோ, ரோஸ் ஷோ இப்போ பேச பேச கூட டிவி சேனல்ஸில் அதுதான் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா இந்த கோடை விழா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி குன்னூர்லலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் வந்து கோயம்புத்தூர் தான் அண்ட் எங்கள் அப்பாவோட ஊர் வந்து குன்னூர் அப்படிங்கிறதுனால நாங்கள் அடிக்கடி அந்த பக்கம்லாம் போகிறது உண்டு. நீலகிரிஸ் எல்லாம் வந்து போகிறது உண்டா. அப்படி இருக்கும்பொழுது கோடை விழா ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் என்னென்னா ஒரு தடவை கூட இந்த ஃப்ரூட் ஷோ ஆர் ஃப்ளவர் ஷோ நான் பார்த்ததே இல்லை. ஏன் அப்படின்னா மழை பெய்யும் பொதுவாக இந்த நேரத்தில், ப்ளஸ்

குன்னூர் அப்படிங்கிறதுனால நாங்கள் அடிக்கடி அந்த பக்கம்லாம் போகிறது உண்டு, நீலகிரிஸ் எல்லாம் வந்து போகிறது உண்டா. அப்படி இருக்கும்பொழுது கோடை விழா ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் என்னென்னா ஒரு தடவை கூட இந்த ஃப்ரூட்ஸோ ஒரு ஃப்ளவர்ஸோ நான் பார்த்ததே இல்லை. ஏன் அப்படின்னா மழை பெய்யும் பொதுவாக இந்த நேரத்தில், ப்ளஸ் அந்த இப்போ தான் வந்து தேர்தல் பரபரப்பெல்லாம் முடிஞ்சு இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு இனி இப்போ புது அரசு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் தேர்தலுக்கு வாக்களிக்கிறதுக்காக எலெக்ஷன் டைமில் ஊருக்கெல்லாம் போயிருப்பாங்க இல்லையா. அதில் வந்து நம்ம தமிழ்நாடு தேர்தலில் வாக்களித்த வெளிநாட்டினர் கைது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. இப்போ தேர்தலில் வந்து வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் சட்டவிரோதமாக சர்க்கரையுடைய ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்தியாவிலிருந்து வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை சர்க்கரை ஏற்றுமதி செய்ய தடை விதித்திருக்காங்க ஒன்றிய அரசு. ஸோ யூரோப்பியன் யூனியன் மற்றும் அமெரிக்காவுக்கு மட்டும் இந்த தடை பொருந்தாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உள்நாட்டில் வந்து சர்க்கரையுடைய விலையை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேற என்ன, நாடு முழுவதும் வந்து ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்க கூறி வரக்கூடிய மே 20ஆம் தேதி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட

0: வரக்கூடிய மே 20ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட
1: வெறும் ட்ரிபிள் கிராம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம், அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: ஆண்டு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: ரெடியா?
3: நடந்தது
4: நடந்தது,
3: கேமரா,
4: நடக்க போவது
3: நடக்க போவது.
5: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
6: கற்பூரங்காட்டி கண்ணுல ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
7: என்ன, நீங்க தயாரா?
6: மனசார வேண்டிட்டு மொழகரைச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
7: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரும் நடித்துல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசத்தை வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்மோட ரேடியோ மற்றும் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம். நம்ம டைம்
8: சாம்பா அடி அடிக்க போறேன்.
9: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
10: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
11: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
12: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
13: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
14: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த

0: ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
1: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
2: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
1: சீரியஸ்லி மா? புரோட்டீன்
2: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
1: என்னது?
3: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
4: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
2: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோரை பர்சேஸ் பண்ணலாம்.
4: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams இஎம்ஐக்கே உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
2: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
5: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
6: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour.
7: Golden Song of the Hour.
5: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வருகை தந்ததாகவோ அல்லது அந்நாட்டில் எந்த ஒரு இஸ்ரேலிய ராணுவ தூது குழுவையும் வரவேற்றதாகவோ பரவி வரும் செய்திகளை ஐக்கிய அரபு அமீரகம் மறுக்கின்றது. இஸ்ரேலுடனான தனது உறவுகள் பகிரங்கமானவை என்றும் அவை நன்கு அறியப்பட்ட மற்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆப்ரஹாம் உடன்படிக்கைகளின் கட்டமைப்பிற்குள் நடத்தப்படுகின்றன என்றும் அமீரகம் தெரிவித்துள்ளது. மேலும் அவை வெளிப்படையற்ற அல்லது அதிகாரப்பூர்வமற்ற ஏற்பாடுகளை அடிப்படையாக கொண்டவை அல்ல என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அதன்படி ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டால் அறிவிக்கப்படாத வருகைகள் அல்லது வெளியிடப்படாத ஏற்பாடுகள் தொடர்பான எந்தவொரு கூற்றிலும் முற்றிலும் ஆதாரமற்றவையாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஆசிய நாடொன்றில் இருந்து சைபர் குற்றவாளிகளால் திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 6.6 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை ஓமன் அரச போலீசார் மீட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தொகையை ஓமானில் உள்ள வங்கியொன்றினூடாக அந்நாட்டு நாணயத்திற்கு மாற்ற முயன்றபோது ஓமான் அரச போலீசார் அதனை தடுத்து நிறுத்தியுள்ளனர். சர்வதேச போலீசாரின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் மூலமே இந்த பணத்தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது. சைபர் குற்றவாளிகளால் இந்த பணம் எந்த ஆசிய நாட்டில் இருந்து திருடப்பட்டது என்பது இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தப்படவில்லை.
1: தமிழக செய்திகள்.
2: 21 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மதுபானம் விற்கக்கூடாது என்று ஊழியர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 21 வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்தால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மது வாங்க வருவோரின் வயதில் சந்தேகம் ஏற்பட்டால் உரிய ஆவணங்களை சரிபார்த்து விற்பனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயதில் சந்தேகம் ஏற்பட்டால் ஆதார், ஓட்டுநர் உரிமம் போன்ற ஆவணங்களை சரிபார்த்து மது விற்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: ராஜஸ்தானில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பில் பாஜக நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கைதான 5 பேரில் ஒருவர் பாஜக நிர்வாகி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஐயினால் கைது செய்யப்பட்ட ராஜஸ்தானைச் சேர்ந்த தினேஷ் துபாய் அசித் என்பவருக்கு சொந்தமானது என கூறப்படும் 105 பவுண்ட் தங்கத்தை முடக்குவதற்கு பாணந்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்தில் முன்வைத்த காரணிகளை தொடர்ந்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவருக்கு சொந்தமான சுமார் 70 ரூபாய் லட்சம் ரூபாய்

0: மதிப்பிலான வேன் ஒன்றையும் 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் முடக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த தங்கம் மற்றும் பணம் ஆகியவற்றை துபாய் ஆசித்த தமது உறவினர்களின் பெயர்களில் கொள்வனவு செய்திருந்தமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies.

குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல இருந்து நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நல்ல ஒரு நொஸ்டால்ஜிக்கான ஒரு பாட்டு. 90s கிட்ஸ் எல்லாருக்கும் வந்து பயங்கர ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வேற ஒரு ஒரு விதமான ஒரு படமாக வந்து தென்படுது. நம்ம யூனோ அந்த ஒரு அடல்ட்ஹுட் ஆர் அந்த ஒரு டீனேஜர்ஸ் அண்ட் இந்த யூத்தை வந்து வேற மாதிரி நமக்கு காமிச்சு கொடுத்த ஒரு திரைப்படம். எக்ஸ்பிளிசிட்டா சில விஷயங்கள் எல்லாம் வந்து காமிச்சு கொடுத்த ஒரு படம். ரொம்ப ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கோட அப்பவே அந்த காலத்துல இயக்குனர் சங்கர் எடுத்துக்கிட்டு நிறைய பேக்லாஷ் எல்லாம் வந்தது இந்த படத்துக்கு. இப்ப யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் பப்ளிசிட்டி தானோ அப்படின்னு தோணுது. இல்ல ஏன்னா இப்பெல்லாம் நமக்கு நிறைய பழகி போயிடுச்சு இல்லையா. இப்ப இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்றது, ஒரு படத்தை பத்தி தவறா பேசினா நிறைய பேர் போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. நிறைய மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அப்பவே வந்து அப்படி பண்ணியிருக்காரு இயக்குனர் சங்கர். ஐ திங்க் வி மிஸ் ஹிம் இல்ல. நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து அவர் கொடுத்துட்டு இருந்தாரு. நல்ல ஒரு படமா அவர்கிட்ட இருந்து கிடைச்சா நல்லா இருக்கும். எனிவே லெட்ஸ் வெயிட் அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல உங்களுக்காக கோல இருந்து என்னமோ ஏதோ அண்ட் உன்னாலே உன்னாலேயிலிருந்து உன்னாலே உன்னாலே பாட்டு நான் ப்ளே பண்ண போறேன். அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு அப்படியே ஒரு ஆறுதல் தர மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்பதான் நான் பார்த்தேன். சரி பரவாயில்லையே. ஆனா இந்த வீக்கெண்டுக்கு பதிலாக அப்படியே கொஞ்சம் லைட்டா ஷிஃப்ட் பண்ணி அடுத்த வீக்கெண்டுக்கு வந்து நீங்க மாத்துறீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஈதல்ல தான் ஹாலிடேஸ் டைம்ல கொஞ்சம் பிளசண்டான வெதர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லணும்னு தோணுது. ஆனா இது இயற்கையாச்சே, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. என்னன்னா இப்போ அன்டில் மண்டே வரைக்கும் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு காலையில கூட அதை நான் ஃபீல் பண்ணேன். என்னன்னா காத்து நல்லா பிளசண்டா அடிச்சுது. ஐ ஸ்டில் குடன்ட் பிலீவ் இப்போ நம்ம வந்து சம்மருக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கோங்கிறத என்னால் நம்ப முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெயில் அடிச்சிட்டு இருந்தாலும் நல்ல பிளசண்டான காற்று வந்து அடிச்சிட்டு இருந்தது இன்னைக்கு காலையில் ஒரு 8 சுமாருக்கு. அப்படி தான் வந்து கண்டினியூ ஆக போகுது அன்டில் மண்டேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மவுண்டனஸ் ரீஜன்ஸில் 28-34 degrees Celsius தான் மேக்ஸிமமே போகும். அண்ட் சரியாக சொல்லணும்னா இன்னிலேருந்து ஆரம்பித்து மண்டே வரைக்கும் வீக் சர்ஃபேஸ் லோ ப்ரெஷர் சிஸ்டம் நம்ம கண்ட்ரி வந்து ஃபேஸ் பண்ண போகுது ஃப்ரம் த ஈஸ்ட் அண்ட் ஹை ப்ரெஷர் சிஸ்டம் ஃப்ரம் த வெஸ்ட். ஓகேவா, இந்த நிகழ்வுகளால் நமக்கு கொஞ்சம் பிளசண்டான வெதர் இருக்க போகுதுன்ற மாதிரி நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரலஜி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய சில ப்ரைவேட் வெதர் என்தூசியஸ்ட் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மி ஆகுது அப்படின்னா வர வரைக்கும் எத்தனைக்கு எத்தனை நம்மளால அது வந்து கொஞ்சம் தள்ளி போட முடியுமோ அத்தனைக்கு எத்தனை நல்லது தானே, சந்தோஷம் தானே. அதனால தள்ளி போடுவோம், சம்மரை பிளசன்ட் வெதரை என்ஜாய் பண்ணுவோம். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு சொல்லிட்டேன். என்ன படங்கள்ல இருந்து இருந்தாலும் இன்னும் ஒரு முறை சொல்றேன். கோ அண்ட் உன்னாலே உன்னாலேயிலிருந்து கேட்கலாமா? இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்திதா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம். நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
1: புரோட்டீன்லாம் இருக்கு.

0: உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல, இந்தா இட்லி சாப்பிடு.
1: சீரியஸ்லி மா? புரோட்டீன்
0: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
1: என்னது,
2: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன்? ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
3: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
4: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
3: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
4: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
5: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
6: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: அப்டேட் brought you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: நேற்றுக்கு இந்த செய்தி வெளியாகிச்சு. என்னன்னா, நம்ம துபாய் டாக்ஸி நிறுவனம் நேஷனல் டாக்ஸி நிறுவனத்தை வந்து முழுமையாக வந்து கைப்பற்றுவதற்கான 1.45 பில்லியன் திரம்ஸ் மதிப்புள்ள ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதன் மூலமா வந்து துபாய் டாக்ஸி நிறுவனத்தினுடைய சந்தை பங்கு வந்து துபாயில 47%லிருந்து 59% உயரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது.
2: வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க.

ஆஃப் தி ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: brought to you by Basha by Biryani. Traffic update. Brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI-ல pay after 6 months zero VAT-ல உங்க brand new Jetor SUV-க்கு upgrade ஆகுங்க.
1: டிராஃபிக் அன்யூஷுவல் டிராஃபிக் என்று சொல்லும்படியாக எதுவும் இல்லை. மேஜர் ரோட்ஸ் எல்லாமே வந்து கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. என்ன நான் புதுசாக சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள். 311-லையும் வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. 611-லையும் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் 311-க்கு ஈக்குவலண்ட்டாக டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்ஃபுல்லி என்னென்னா எங்கேயும் எந்த கிராஷும் இல்லை, சரியா? அதனால் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வாகனங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இருக்கிற ஒரு டிராஃபிக் தானே தவிர மற்றபடி கிராஷ்னால எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல சொல்ல ஷார்ஜாக இருக்கிற 311-ஓட ஒரு ஸ்ட்ரெச் நம்ம பார்த்தோம்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. ஷேக் சலீம் பின் சுல்தான் அல் கசிமி ஸ்ட்ரீட் பக்கத்தில் எனக்கு இங்கே காட்டுது, சரியா? அங்கே வந்து ஒரு கிராஷ் ஆகிருக்கிறதுனால லேசாக ஒரு ஸ்லோ மூவிங் டிராஃபிக் பார்க்க முடியுது. அதை தவிர்த்து S102 அதுக்கப்புறம் இங்கே இன்டர்னல் ஸ்ட்ரீட்ஸ் லைக் பேரூத் ஸ்ட்ரீட் அங்கேயும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பெரிய ரவுண்ட் அபவுட் இருக்கே அல்லவீர் ரோட் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ராசல்ஹூர் ரவுண்ட் அபவுட், அந்த ரவுண்ட் அபவுட்டை நோக்கி போகக்கூடிய அல்லவீர் ரோட் ஸ்ட்ரெச்லேயும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் கிராஷ் வந்து இங்கே ஆயிருக்கு. எங்கே தெரியுமா? நம்ம JVC JVT பக்கத்தில் E44 ரெண்டு கிராஷஸ் இருக்கிறதுனால அல்கேயில் ரெண்டு சைடுமே ரெண்டு டைரக்ஷன்லையுமே டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து மேஜரான டிராஃபிக் கன்ஜெஷன் அப்டேட். ஸோ இந்த ரோட்ஸில் நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் டிலேஸ் எதிர்பார்க்கலாம். பொறுமையாக டிரைவ் பண்ணுங்க.
0: Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.
2: Global exposure order, Dr. Agarakana vode irukkeengla? Gulf Medical University presents Tumbe International Pathway Medicine Program.
3: Gulf Medical University UAE la unga 3 years journey athuvangi adutha 3 years leading destinations like Poland, Romania, UK, Italy, Malaysia, Uzbekistan and Ghana la complete pannalam.
2: Affordable fees, world class education and global career opportunities oda international medical degree secure panunga. Admissions are now open. Visit gmu.ac.ae or call 056-549-5755. Gulf Medical University, where the world comes to learn. Big news from the UAE Lottery. 5 million dirhams in vetriyalara arivichaachu. Congratulations Brandon from South Africa. Avarudaiya vaazhkaiya indha maabirum vetri maathi amachiduchu. Ovvoru budhan matrum sanikkizhamaigal iravu 9:30 manikku lucky day live draw paakalam. Apporam neenga innum ye wait pandringa? Adutha vetriyalar neengala kuda irukkalam.
3: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC, licensed by GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
4: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
5: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: இது மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா
1: மணி ஹைஸ்ட் இஸ் பேக். கேள்விப்பட்டீங்களா, கோவிடை வந்து மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா கோவிட் நடந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு இல்லையா, அப்பாடி 7 வருஷம் ஆக போதும். ஐயோயோ, COVID-19 அப்படின்னு நம்ம அதுக்கு பேர் சூட்டி லாக்டவுன் ஆகி வீட்டில் உட்காந்துட்டு டல்கோனா காஃபி பண்ணி அப்புறம் என்னெல்லாம் சேலஞ்ச் நம்ம பண்ணோம்ல, டோன்ட் ட்ரஸ்ட் சேலஞ்ச் பண்ணோம். அந்த சமயத்தில் தான் வந்து மணி ஹைஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் மேபி கோவிடில் நம்ம அவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்ததுனால நமக்கு மணி ஹைஸ்ட் ரொம்ப பிடிச்சதா என்னன்னு தெரியல. பட் வாட்எவர் இட் இஸ், அந்த நேரத்தில் தான் வந்து ஓடிடிஸ் எல்லாம் வந்து பீக் கடிக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து நிறைய இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஆஃப்கோர்ஸ் மணி ஹைஸ்ட் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சீரீஸ் தான் வச்சுக்கோங்களேன். அதோடைய அடுத்த சீசன் வரப்போது ஒஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் வந்தாச்சு. அண்ட் அதோடைய ஒரு குட்டி டீசர் மாதிரியும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்களா நீங்கள், கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு தட் அடுத்த சீசன் இஸ் கோயிங் டு கம், த ப்ரொஃபஸர் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற சீரீஸே வந்து நம்மளால் கேட்சப் பண்ண முடியல. இதில் வந்து நமக்கு பிடிச்ச சீரீஸ் எல்லாம் அப்படி அடுத்தடுத்த சீசன்ஸ் கொண்டு வந்தால் என்ன பண்ணுறது, சந்தோஷப்படுறதா இல்லை ஃபோமோவில் வந்து அப்படியே என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கிறதான்னு தெரியல. பட் இந்த மணி ஹைஸ்ட் பாணியில் வந்து அதுக்கப்புறமா சில திரைப்படங்கள்லாம் வந்தது, அப்புறம் சில சீரீஸ் எல்லாம் கூட வந்து அதை காப்பி அடிக்க ட்ரை பண்ணாங்க. பட் நத்திங் லைக் தி ஓஜி மணி ஹைஸ்ட் இல்லையா. ஸோ பணம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வாழ்க்கையில் எவ்வளவு அவசியமாக இருக்குது. அதுக்காக வந்து நீங்கள் கொள்ளையெல்லாம் அடிக்கக்கூடாது, மணி ஹைஸ்டெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. வேறு விதமாக உங்களுக்கு வந்து லக்கின் மூலமாக பணம் நிறைய கிடச்சி உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நான் தினம் உங்களுக்கு நினைவுபடுத்திகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து லைஃப்பில் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நானும் சந்தோஷமாக இருப்பேங்க. சரியா, என்ன விஷயம் அது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேற யாரும் நமக்கு கொடுக்குறாங்க இப்படி பணத்தை வந்து அள்ளி அள்ளி, த UAE லாட்ரி தான். சரியா, மாபெரும் 5 மில்லியன் திரும்ஸ் ஜெயிக்கக்கூடிய அடுத்த வெற்றியாளராக நீங்கள் இருக்கலாம், இல்லை மேசிவான 30 மில்லியன் திரும்ஸ் கூட நீங்கள் ஜெயிக்கலாம். சவுத் ஆப்ரிக்காவை சேர்ந்த பிராண்டன் தான் ஜெயிச்சிருக்காருன்னு எவ்வளோ தடவை நான் சொல்கிறது, அதில் உங்கள் பேர் வர வேண்டாமா? நெக்ஸ்ட் உங்கள் நேம் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் சந்தோஷமாக சொல்ல வேண்டாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, த UAE லாட்ரி .ae வெப்சைட்டை விசிட் பண்ணி உங்களோட டிக்கெட்டை வாங்குங்க. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் 5 மில்லியன் திரும்ஸ் மற்றும் மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரியா, மிஸ் பண்ணாதீங்க. உடனே இந்த UAE லாட்ரி .ae வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க, டிக்கெட்ஸை வாங்குங்க. திஸ் இஸ் ப்ராட் யூ பை தி கேம் LLC, லைசன்ஸ்ட் பை தி GCGRA ஃபார் 18 அண்ட் அபவ் ஒன்லி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
3: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: A few days later.
2: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
3: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
4: A few days later.
2: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
3: ஆமாண்ணா, எப்படி?
2: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் FM-ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
5: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
2: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
3: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
2: ரிலாக்ஸ்டா கண்ணா, ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச 2 இட்லியில 2 முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
3: என்னது,
6: வெறும் 2 இட்லியில 15 கிராம்ஸ் புரோட்டீன்? ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
7: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தரு, இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
9: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800-ZOHO-வை அழைக்க அல்லது zoho.com இருக்கு வருக.
10: 89.4 தமிழ் FM.
11: FM 89.4. Chillax Song of the Hour. Chillax Song.

மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு எங்களால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று சி வி சண்முகம் பேட்டியளித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகம் மீது தூசி படுவதற்கு கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியுள்ளார். எந்த சூழலிலும் எந்த காரணத்துக்காகவும் அதிமுக அலுவலகத்திற்கு வரமாட்டோம் என்றும் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். நாங்கள்தான் உண்மையான அதிமுக என்று நிரூபித்த பிறகுதான் தலைமை கழகத்திற்கு செல்வோம் என்றும் சி வி சண்முகம் கூறியுள்ளார். இதனிடையே இன்று மீண்டும் சபாநாயகரை சந்தித்து வேலுமணி தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப் போவதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தெரிவித்துள்ளனர். வேலுமணி தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க நேற்று எடப்பாடி தரப்பினர் வலியுறுத்தியிருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க அவரது அலுவலகத்தில் அவரது ஆதரவாளர்கள் குவிந்து வருகின்றனர். புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்துள்ளனர். ஏற்கனவே எடப்பாடி தரப்பினர் சபாநாயகரை சந்தித்த நிலையில் வேலுமணி தரப்பினர் இன்று மீண்டும் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்றுவிட்டு சென்னை வந்து சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கனடா நாட்டு குடியுரிமை பெற்றுவிட்டு சென்னையில் வாக்களித்த நபரும் இன்று விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர்கள் கே.கே. நகர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சர்க்கரை ஏற்றுமதிக்கு 2026 செப்டம்பர் வரை தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உள்நாட்டில் சர்க்கரை விலையை கட்டுப்படுத்தும் வகையில் சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுக்கான சர்க்கரை ஏற்றுமதிக்கு இந்த தடை பொருந்தாது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரேசிலுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய சர்க்கரை ஏற்றுமதி நாடாக இந்தியா உள்ளது. நாட்டில் முக்கிய பகுதிகளில் கரும்பு விளைச்சல் குறைவடைந்துள்ளதால் சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளது மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: கனிமுல்ல சஞ்சீவை என்பவரை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கம்பகா ஆஸ்மண்ட் என அழைக்கப்படும் ஆஸ்மண்ட் குணசேகர போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடம் இருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிப்பீட்டர் ரக துப்பாக்கியொன்று, இரண்டு மேகசீன்கள் மற்றும் 10 தோட்டாக்கள் என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர் திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் எனும் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்துக்கான பிரியாவிடை பேரணியை ஈரான் நடத்தியுள்ளது. அமெரிக்காவுக்குள் அணி நுழைவது மற்றும் போட்டியில் பங்கேற்பது குறித்த சிக்கல்கள் நீடித்த போதிலும் ஈரான் நேற்றிரவு தெஹ்ரானின் என்கொலாப் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கலந்து கொண்ட உலகக்கோப்பை பிரியாவிடை பேரணியை நடத்தியது. அடுத்த வாரம் துருக்கியில் நடைபெறும் பயிற்சி முகாமில் தங்களது ஆயத்த பணிகளை வீரர்கள் தொடரவிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை நடைபெறும் போட்டியில் அவர்கள் அணியவிருக்கும் சீருடையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
3: brought to you by zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit zoho.com or call 800 Zoho.
2: உலக சந்தையில் பங்குச் சந்தைகள் இன்று உயர்ந்து வர்த்தகமாகின்றன. அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கிடையிலான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் உலக பங்குச்சந்தைகளும் ஏற்றம் கண்டுள்ளன. இந்திய பங்குச்சந்தைகளில் சென்செக்ஸ் 578 புள்ளிகள் உயர்ந்து 75,187 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகின்றது. இதேவேளை நிப்டி 207 புள்ளிகள் உயர்ந்து 23,620 புள்ளிகளில் வர்த்தகமாகின்றது. நேற்று இந்திய பங்குச்சந்தைகள் ஏற்ற இறக்கத்துடன் வர்த்தகமானதுடன் இறுதியில் உயர்ந்து முடிந்தது.
1: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
5: Weather update
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று கரையோர பிராந்தியங்களில் 33 முதல் 39 டிகிரி செல்சியஸுக்கு இடையில் வெப்பநிலை உயர்வடையும். மலைப்பாங்கான பகுதிகளில் 28 முதல் 34 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். இன்று முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை வரையில் வெப்பநிலை படிப்படியாக குறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும் துபாய், அபுதாபி, ராசல் கைமா மற்றும் உமல் குவாயினில் 33 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 34 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
6: Star of the month, actor Ajit Kumar.

0: ஆகுது மெரிசில் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு மணி நேரம் ஆஃப் மெரிசில் மார்னிங். இந்த வாரமும் எனக்கு என்னமோ போன வாரம் மாதிரி ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீலிங், ஏன்னு தெரியல. ஒரு வாரம் வந்து ஃபாஸ்டா போச்சுன்னா ஏன் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு, ஸ்லோவா போகுதுன்னா ஏன் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு அப்படின்னு தெரியல. ஆனா பிஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, பட் வாரம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் சொல்லுவாங்க வேலை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா நமக்கு டக்கு டக்குன்னு நாளும் கிழமையும் ஓடுற மாதிரி இருக்கும். பட் வேலை கம்மியா இருந்தாலும் ஜாஸ்தியா இருந்தாலும் எனக்கு என்னமோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்பதான் தர்ஸ்டே ஆகுதா ஓ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா டேட்டை பார்த்தா அந்த ஒரு ஆச்சரியம் வருது, அதுக்குள்ள மே 14th ஆயிடுச்சா அப்படின்ட்டு. ஆமா பாருங்களேன், ஏன்னா இப்ப இந்த வாரம் முடிஞ்சுதா, அடுத்த ஒரு வாரம் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம்னா அதற்கு அடுத்த வாரம் முழுசா வந்து நமக்கு ஹாலிடேஸ் வரப்போகுது. அவ்வளவுதான், ஹாலிடே முடிச்சுட்டு நம்ம திருப்பி வரும்போது ஹலோ ஹாப்பி ஜூன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு புது மந்த் குள்ள தான் அடி எடுத்து வைப்போம்ல. எவ்வளவு சீக்கிரமா ஓடுது அப்படின்ட்டு மனசுக்கு தோணுது. பயங்கர ஒரு மாதிரி கான்ட்ரடிக்டரியா இருக்குல்ல நம்ம மைண்டுக்குள்ளேயே. எனிவே உங்களுக்காக பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல அறிந்து மரியாமலும் ஒரு நாள் கூத்து படங்கள்ல இருந்து ரெண்டு பாட்டு நான் பிளே பண்ண போறேன். ஈத் ஹாலிடேஸுக்கு யாரும் வெளிநாட்டுக்கெல்லாம் போக போறது இல்லைன்னு நினைச்சா என்ன சொல்றாங்க தெரியுமா இங்க இருக்கிற டிராவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம்.
1: Brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நான் தான் நினச்சிட்டு இருக்கேன் வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து யாரும் போகிறது கிடையாது பெருசா, இங்கே லோக்கலி இருக்கிற ஸ்டேகேஷன்ஸ் தான் வந்து மக்கள் சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கே நம்ம யூஏ ரெசிடென்ட்ஸ் நிறைய பேர் ஓவர்சீஸ் ஹாலிடேஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்களாமா கம்பேர்ட் டு லோக்கல் ஸ்டேகேஷன்ஸ் இப்போ வரக்கூடிய ஈதல்லதா பிரேக்குக்கு. அதுவும் என்னெல்லாம் டெஸ்டினேஷன்ஸ் வந்து இது வரைக்கும் அதிக அளவு இங்கே நம்ம யூஏ மக்களால் புக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து மால்தீவ்ஸ், அதுக்கப்புறம் தாய்லாந்து, கிரீஸ், ஃப்ரான்ஸ், மொரிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடங்கள்லாம் வந்து மக்களால் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஒரு ஒரு டிராவல் கம்பெனி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்கமிங் ஹாலிடே பீரியடுக்காக இவ்வளோ பேர் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தா இந்தியன் ஓஷனை ஒட்டி இருக்கக்கூடிய ஐலண்ட் டெஸ்டினேஷன்ஸ்க்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கு. மக்களை வந்து பெருமளவு அட்ராக்ட் பண்ணக்கூடிய டெஸ்டினேஷன்ஸாக மால்தீவ்ஸ், அப்புறம் வந்து தாய்லாண்டில் இருக்கிற புகேட் அண்ட் மொரிஷியஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஈத் பிரேக் வந்து இந்த தடவை என்னதான் நம்ம வந்து காசு ஜாஸ்தி ஆகுது அப்படி இப்படின்னு யோசிச்சாலும் 9 நாள் ஒரு 10 நாள் நம்ம யூஏ குள்ளேயே உட்காந்து என்ன பண்றது அப்படின்ட்டு வந்து அந்த ஃபோமோ வந்து கிக்கின் ஆக ஆரம்பிக்குது. அப்போதான் வந்து நமக்கு எல்லாம் தோணும், எதுக்கு நம்ம வந்து ஃபீல் பண்ணணும், காசு வந்து இன்னைக்கு செலவாகும் நாளைக்கு திருப்பியும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கன்வின்ஸ் பண்ணுவோம். அண்ட் ஐ வுட் சே இட் இஸ் நாட் ராங் ஆல்சோ. அதனால உங்களால் முடிஞ்சதுன்னா போங்க, வெளிநாட்டுக்கு போங்க, புக் பண்ணுங்க சரியா. அண்ட் துபாய்க்குள்ள ஒரு யூஏக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஐ மீன் யூஏக்குள்ள நம்ம பார்த்தோன்னா அரௌண்ட் 70% ஆஃப் ஸ்டேகேஷன் புக்கிங்ஸ் வந்து துபாயில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து அபுதாபியில் அண்ட் தென் ராசல் ஹைமாவில் வந்து அஃபோர்டபுள் ஆல் இன்க்ளூசிவ் ரிசார்ட் ஸ்டேஸ் மக்கள் வந்து புக் பண்ணுறாங்க, ஸ்பெஷலி அரவுண்ட் அல்மர்ஜான் ஐலண்ட் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. என்னால் இப்போவே வந்து இமேஜின் பண்ண முடியுது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேகேஷன் இடங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும். ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக குழந்தைங்க இருப்பாங்க, அடல்ட்ஸ் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை வந்து லஞ்சோ சாப்பிடக்கூடிய டைமில் அந்த பூஃபே ஏரியாலெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நிறைய மக்கள் இருப்பாங்க, அப்படி ஈஸியாக பஸ்லிங்காக இருக்கும். அது மட்டும் வந்து உறுதியாக தெரியுது இந்த ஈதல்லதா ஹாலிடேஸுக்கு. லோகலி யாராவது ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆசில் ஹேமா, ஃபுஜேரா, கோர்ஃபகான், ஆர் யூனோ மற்ற எமிரேட்ஸில் உமல் கோயிலில் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டேகேஷனுக்கு போக போகிறீங்க அப்படின்னா இப்படி தான் சீன்ஸ் இருக்க போகுது.
1: Update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Back to back
3: adutha rendu paattu

தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050

0: 5528940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: அடிக்கிறாலாம் ஸ்னூஸ் பண்ணாம அணைச்சு அவசரமா குளிச்சு ஓடோடி போய் லிப்ட புடிச்சு இன்னைக்காவது டிராபிக்ல சிக்காம டைமுக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னு பேராசப்பட்டு இப்ப டிராபிக்ல மாட்டிட்டு முழிக்கிறீங்க தானே?
3: சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா?
2: அப்ப நேரா வண்டிய வெஜ்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு திருப்ப வேண்டியதானே?
3: இப்ப போனீங்கன்னா சுட சுட இட்லி, முறுமுறு தோசை, பொங்கல், வடை, புரின்னு டேஸ்டி அண்ட் ஹைஜீனிக் சவுத் இந்தியன் வெஜிடேரியன் டிஷஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிரைசஸ்ல சாப்பிடலாம். வெஜ்பி ரெஸ்டாரன்ட்ஸ் UAE, தி பீப்பிள்ஸ் சாய்ஸ்.
4: செழித்தையும் தமிழே ஒளி

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

ஒரு மாதிரி ஒரு பேட்டர்னா இல்ல, நம்ம மைண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக உலகத்தை சுத்தி நடக்கக்கூடிய செய்திகள் ஒரு நிகழ்வுகள், அதை வந்து எந்த அளவுக்கு செய்திகள்ல கவர் பண்றாங்க இல்லையா, ஏதாவது யாராவது ஒரு சீக்ரெட் லீக் ஆகும், அந்த நேரத்தில் வேற ஏதாவது ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் வரும், அதை மறைக்கிறதுக்காக ஒரு வைரஸ் வரும், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல. 10:28 ஆகுது, நான் தான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. அப்படிதான் வந்து இப்போ ஒரு பக்கம் இந்த ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து லைட்டா ஃபிசல் அவுட் ஆகி பெருசா வந்து நம்ம நியூஸ்ல அதை பத்தி பார்க்கல அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் புது வைரஸ் ஒன்று, இந்த ஹாந்தா வைரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸ் வந்து இது வந்து செய்திகள்லாம் நிறைய கவர் ஆக ஆக ஏன் ஆகுது அப்படின்னா, இப்போ கான்டென்ட் தான் வந்து எல்லாமே இல்லையா, இன்னும் ஒன்று யார் வந்து எதை பற்றி பேசுகிறாங்களோ அதை பற்றியே நம்மளும் பேசணும்னா ட்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி லைக் ஜென்ரல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லேருந்து பெரிய பெரிய நியூஸ் ஏஜென்சிஸ் வரைக்கும் எல்லாரும் இந்த ஹாண்டா வைரஸை பற்றி பேசுறது இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்து பார்க்கும்பொழுது நம்ம ஃபீல்டில் அதிகமாக இதை அப்பியர் ஆக ஆக நம்ம அல்கோரதம் வந்து அதை நமக்கு கண்ணில் காட்ட காட்ட தான் ஓ இவ்வளோ வருது போல இருக்குது, நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்களே சீரியஸான ஒன்றும் அப்படின்னு சொல்லி நம்மளும் பயந்துக்க ஆரம்பிப்போம். சம்டைம்ஸ் அது இருக்கும், ஒரு சில சமயங்களில் வந்து ப்ளோயிங் அவுட் ஆஃப் ப்ரொபோஷன் சொல்லுவாங்கல்ல, இத்தூண்டு இந்த குட்டி ஊண்டா இருக்கிறத வந்து பெருசாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட இந்த விஷயத்தை நம்ம வச்சுக்கலாமே. ஆனால் என்ன, நம்ம யூஏனுடைய மினிஸ்ட்ரி வந்து நேற்றுக்கு வெளியிட்டு இருந்தது என்னன்னா, ஹாண்டா வைரஸ் இன் கேஸ் வந்ததுனா கூட கண்ட்ரிக்குள்ளே வந்ததுனாலும் அதை வந்து சமாளிக்கிற அளவுக்கு இங்கே எல்லாமே நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அஷூரன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா. இங்கே யூஏயில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இந்த ஹாண்டா வைரஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே பாப்புலராக இருக்கக்கூடிய சில ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற சில யூனோ ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. முதல்ல அவங்க சொல்றது என்னன்னா, COVID-19 மாதிரி இது இன்னும் ஒரு வைரஸ் ஆக நம்மளை வந்து பாதிக்க போகிறது கிடையாது, திஸ் இஸ் நாட் அன் அதர் COVID-19 அப்படிங்கிறது தான் வந்து முதல்ல சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஃபியரை வந்து முதல்ல ஓரமாக தள்ளி வைங்க சரியா, லீ ஃபேமிலியில் இருக்கிறது அண்ட் அவங்களால கண்டாமினேட் ஆகிருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்லேருந்து தான் வருதே தவிர, ஒருத்தருக்கு வந்துருச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கான்டாக்டின் வழியாகவோ இல்லை வந்து அவங்களுடைய சலைவா வழியாகவோ ட்ராப்லெட்ஸ் வழியாகவோ அந்த மாதிரி எவ்ரிடே சோஷியல் இன்ட்ராக்ஷன் மூலமாக வருது கிடையாது அப்படின்றாங்க. அண்ட் இந்த ஹாண்டா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வைரஸ் அண்ட் நேச்சுரலாக இவங்க வந்து எலிகளை தான் போய் தாக்குவாங்க அண்ட் ஒகேஷனலி தான் வந்து ஹியூமன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஹாண்டா வைரஸ் தாக்கி இருக்கக்கூடிய எலிகள்லேருந்து ஹியூமன் பீங்ஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போது அசுத்தமான இடங்களில் ஒரு எலிகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் சில பேருடைய வீட்டில் இருக்கலாம், ஒரு இப்போது இவங்க சொன்ன அந்த க்ரூஸ் ஷிப் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, அங்கே மேபி அங்கே இருக்கிற அந்த பேண்ட்ரி ஏரியாவில் வந்திருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி ஹாண்டா வைரஸால் அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய எலிகளுடைய யூரின்ல இருந்தோ இல்ல அதோடைய சலைவால இருந்தோ அதோடைய டிராப்பிங்ஸ்ல இருந்தோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ யூஸ்வலி எலிகள் கிட்ட இருந்து தான் ஹியூமன்ஸ்க்கு வரும் அண்ட் பீப்புள் மே கெட் இன்ஃபெக்டட் பை பிரீதிங் இன் பார்ட்டிகல்ஸ்.

0: லைக் இப்போ அந்த எலிகளுடைய யூரினாலேயோ இல்லை ட்ராப்பிங்ஸாலேயோ இல்லை சலைவாவாலேயோ வந்து அசுத்தமாக இருக்கக்கூடிய கண்டாமினேட் ஆகிருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ஆர் டஸ்ட் பார்ட்டிகல்ஸை நம்ம வந்து உள்ள சுவாசிக்கிறதுனால நமக்கு வரலாம், இல்லை அந்த எலிகளுடைய இந்த ட்ராப்பிங்ஸோ யூரின் பட்டிருக்கக்கூடிய அந்த கண்டாமினேட் ஆகிருக்கிற சர்ஃபேஸ் மேலே நம்ம கைப்படும் பொழுது நமக்கு திருப்பி அது வரலாம், அது அதை தொட்டுட்டு திருப்பி நம்ம முகத்தை தொடும்பொழுது நமக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மித் ஆர் மிஸ்கன்செப்ஷனாக இப்போ சுற்றி வந்துட்டு இருக்குது, இப்போ ஒரு வைரஸ் ஒன்று புதுசாக வந்திருக்குன்னா அவ்வளோதான் போச்சு கோவிட் மாதிரி அப்படின்ட்டு அந்த ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுல என்ன தான் ஒரு சந்தோஷம் தெரியல, நம்மளை தான் சொல்கிறேன், மக்களை தான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறது என்னன்னா, இது வந்து கோவிட் அளவுக்கு சீரியஸான ஒன்று கிடையாது, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது கோவிட் மாதிரி பிஹேவ் பண்ணுறது கிடையாது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த கண்டேஜியஸ்
1: கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ரிப்போர்ட்டட் கேசஸ் வேர்ல்டு வைட் நம்ம பார்த்தோன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான என்வாயன்மெண்டல் எக்ஸ்போஷரில் தான் வந்து இது அதிக அளவு பரவுது அப்படிங்கிறாங்க. இப்போது என்ன மாதிரியான சூழலில் வந்து இது பரவும் அப்படின்னு பார்த்தா, சரியாக வென்டிலேஷன் இல்லாத இடங்கள், க்ளீன் பண்ணாத இடங்கள், யூனோ அபேண்டன்ட் பில்டிங்ஸ், வேர் ஹவுசஸ், ஃபார்ம்ஸ், இதை பொருட்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய இடங்கள்னு சொல்லி இங்கெல்லாம் தான் வந்து எலிகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு இருக்கிற மக்களுக்கு தான் வந்து இது பரவும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாரி இது வருதுன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும், ஃபீவர் இருக்கும், உடம்பு வலிக்கும், தலைவலிக்கும், அப்புறம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப குளிராக இருக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், இதெல்லாம் தான் வந்து காமன் சிம்டம்ஸாக பார்க்கப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரிகாஷன்ஸ் அஃப்கோர்ஸ் எப்போவுமே எடுத்துக்கிறது நல்லது தான் இல்லையா. எப்போவுமே இன் ஜென்ரல் நம்மளோட வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. எஸ்பெஷலி நிறையா பேர் நீங்கள் சேர்ந்து ஷேர்ட் அகாமடேஷனில் இருக்கீங்க, ஷேர்ட் ஸ்பேசஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. அண்ட் டஸ்ட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வைக்காதீங்க, ப்ராப்பர் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்கள், அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஹாண்டா வைரஸை பற்றி நம்ம பேச வேண்டியது கிடையாது டாட் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
2: Okay, next time, யாராவது ஹாண்டா வைரஸ் பத்தி பேச வந்தாங்கன்னா இதை சொல்லிட்டு பயந்துக்காதீங்க.

0: 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
1: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்ல. NMC அல்ஹாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு. 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். NMC அல்ஹாதாவை சந்தியுங்கள், ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக
3: உணருங்கள். 100-6624.
4: Traffic update. Brought to you by Jetor. வெறும் 9-6-8 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
5: S-102 ஷார்ஜா கல்வா ரோட்ல மல்டிபிள் கிராஷஸ் ஆகி இருக்கிறதுனால அங்க கொஞ்சம் டிராபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. அல் ரிகாஃபா அப்படின்னு சொல்லி எனக்கு இங்க மேப்ல காட்டுது, சாரி அல் ரிகைபா அப்படின்னு சொல்லி எனக்கு இங்க மேப்ல காட்டுது. அண்ட் 611 நம்ம பார்த்தோம்னா ரைட் பிஃபோர் ஷார்ஜா கிராண்ட் மஸ்ஜித் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. ஸோ டுவர்ட்ஸ் துபாய் வர்றது பக்கம் பார்த்தீங்கன்னா கவனீஜ் வரைக்குமே நல்ல ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அதை தவிர்த்து 311, E11 எல்லா ரூட்ஸ்லையும் டிராஃபிக் இருக்கு. வேற எதுவும் அன்யூஷுவலா இல்லை. டிரைவ் சேஃப்.
4: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
6: You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
4: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per month ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
1: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
5: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams இஎம்ஐக்கே உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
1: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.

0: அபாடி, ஃபைனலி ஃபைனலி. இனிமே நம்ம மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம யாரையும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஏயோயோயோயோ, எத்தனை நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து தேர்தல் முடிவு வெளியாகி 10 நாட்களுக்கு அப்புறமாக முதலமைச்சர் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. கேரள முதலமைச்சராக வி டி சதீஷனை தேர்வு செய்திருக்காங்க காங்கிரஸ் கட்சியினர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கேரளா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஸோ நிறைய ரீல்ஸ் கான்டென்ட் இதெல்லாம் வெளியாக ஆரம்பிச்சது இல்லையா? இனி காலையில் கூட இப்போ நம்மளோட சிஸ்டர் கன்சர்ன் நம்ம ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஹோம் 92.2 FM இல்லையா, அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து கேட்பாங்க, என்ன என்னை பார்த்து எதுவும் கேட்கணும் தோணலையா உனக்கு? கேட்கலையா நீ? இன்னும் கேட்டுரு, பரவாயில்ல, உள்ளே வச்சுட்டு இருக்க, நுனிநாக்கு வரையும் வந்துருச்சு, கேட்டுரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலி எஸ், அவங்களுக்கு வந்து முதலமைச்சர் கிடைச்சாச்சு. வாழ்த்துக்கள் புதுசாக அமையக்கூடிய ஆட்சிக்கும் கேரள மக்களுக்கும், நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிற அந்த விஷஸோட உங்களுக்காக மனசு திட்டமிட்டில் நல்ல ஒரு பாட்டு பிளே பண்ணிட்டு நான் கிளம்புறதுக்கு தயாராக இருக்கேன். யாருக்கு என்ன படத்துலேருந்து பாட்டு வேணும், 800-8940 கால் பண்ணி இப்போ கேட்கலாம். நல்ல பாட்டை கேளுங்க. ஹலோ, வணக்கம், குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: குட் மார்னிங், யார் பேசுறீங்க?
1: ஷராஃபத் இலியாஸ்.
0: யார் பேசுறீங்க?
1: ஷராஃபத் இலியாஸ்.
0: ஷராஃபத் இலியாஸ், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோமோ நம்ம?
1: இன்னொரு தடவை பேசிருக்கிறேன், நான் மிச்சம் பேச பாருல.
0: அப்படிங்களா, சரி சரி சரி. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? நீங்களும் வந்து ஜஸ்ட் கோ ஆன் வித் யுவர் டே. சரியா, அவ்வளவுதான், தேர்ஸ்டே வந்தாச்சு, ஃப்ரைடே ஒரு நாள் தான் நமக்கும் வீக்கெண்டுக்கும் நடுவில் இருக்கு அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. டிராபிக் டென்ஷன்லாம் ஆகாதீங்க, ஏன்னா டென்ஷன் ஆயிட்டா நம்மளால ஏதாவது மாத்த முடியுமா? முடியாது. நம்மளால பண்ணக்கூடிய ஒண்ணு, மேபி ஆல்டர்னேட் ரூட் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து போகலாம். இல்ல இந்த நேரம் அவசியமா வந்து டிராவல் பண்ணி ஆகணுமா வேண்டாமான்னு யோசிச்சு முடிவெடுத்து பண்ணலாம். ஆர் டைமிங் வேற மாத்தி போகலாம், இல்ல கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸை தவிர்த்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம கையில கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை நினைச்சு டென்ஷன் ஆக வேண்டியதை நம்ம தவிர்த்துடலாம். சரியா, உங்களோட சேர்த்து எனக்கும் தான் சொல்லிக்கிறேன். எனிவே, ஹாவ் அன் அமேசிங் டே. நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க. நாளைக்கு காலையில 7 மணிக்கு திருப்பியும் மெர்சல் மார்னிங்ல பேசுவோம். மதுவும் தயாரா இருக்காரு அடுத்ததா மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுவீங்களா? அண்ட் மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம்ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு வச்சிங்கன்னா ஆர்ஜே கீர்த்தனா, KIRTHANA, ஓகே, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், அங்கே வந்து எனக்கு நீங்கள் இன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆப் உங்களோட ஃபோனில் எப்பவுமே இருக்கட்டும், ஸோ தட் நீங்கள் காரில் இருக்கக்கூடிய நேரத்தை தவிர்த்து வேறு எங்கேருந்து வேணாலும் உலகத்தினுடைய எந்த மூலையிலிருந்து வேணாலும் நம்ம தமிழ் எஃப்எம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சரியா, டாட்டா, பாய், டேக் கேர்.
2: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம், அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மாணவர்களுக்கான 1,000 ரூபாய் உதவித்தொகை புதிய அரசாங்கத்திலும் வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கான 1,000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. முந்தைய ஆட்சியின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் மாணவர்களுக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை நாளை வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரள முதல்வராக வி டி சதீஷன் தேர்வாகினார். முதல்வர் பதவிக்கு கே சி வேணுகோபால் மற்றும் ரமேஷ் சென்னித்தலா ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் இருந்தன. கடந்த 10 நாட்களாக முதல்வர் பொறுப்பில் யாரை நியமிப்பது என்பது தொடர்பில் காங்கிரஸ் கட்சிக்குள் நீடித்த இழுபறி முடிவுக்கு வந்தது. கேரள காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராக இருந்த வி டி சதீஷன் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கேரளத்தில் 10 ஆண்டுகளின் பின்னர் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கின்றது. வி டி சதீஷன் கேரள முதல்வராக விரைவில் பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டினை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என பிரதிவாதி தரப்பால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று நிராகரித்தது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க இந்த தீர்ப்பை வழங்கினார். தீர்ப்பை அறிவித்த நீதிபதி இந்த வழக்கில் பிரதிவாதிக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டினை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என பிரதிவாதி தரப்பு முன்வைத்த ஆரம்பகட்ட ஆட்சேபனை அடிப்படையற்றது என குறிப்பிட்டார். அதன்படி குறித்த ஆரம்பகட்ட ஆட்சேபனையை நிராகரிப்பதாக தெரிவித்த நீதிபதி பிரதிவாதிக்கு எதிரான அக்குற்றச்சாட்டினை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதில் எவ்வித தடையும் இல்லை என்று சுட்டிக்காட்டினார்.
1: அமீரக செய்திகள்.
2: ஹண்டா வைரஸ் குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் மற்றும் விவாதங்களை தொடர்ந்து அமீரக மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வைரஸ் மனிதர்களிடையே எளிதில் பரவாது என்றும் இது COVID-19 வைரஸை போல செயற்படுவதில்லை என்றும் ஐக்கிய அரபு அமீரக மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு உறுதிப்படுத்தியுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் சாத்தியமான சுகாதார அச்சுறுத்தல்களை சமாளிக்க நாடு முழுமையாக தயாராக இருப்பதாகவும் நிலைமையை தொடர்ந்தும் நெருக்கமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். தேசிய அவசர நிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் சுகாதாரம் மற்றும் தடுப்பு அமைச்சகம் உள்ளிட்ட ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் இந்த உறுதிப்பாட்டை வழங்கியுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்களை பிரிக்ஸ் நாடுகள் தெளிவாக கண்டிக்க வேண்டும் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் இதனை கூறினார். மேற்கத்தேய நாடுகளின் பொய்யான மேலாதிக்க உணர்வை தெற்கு நாடுகள் உடைத்தெறிய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை வரையிலான காலப்பகுதியில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை ஓரளவுக்கு குறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பொதுவாக அமீரகத்தில் இதமான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அஜ்மானில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 33 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 34 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 35 டிகிரி செல்சியஸிலும் ஃபுஜிராவில் 37 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: You are listening to Ekinai

0: வணக்கம் வணக்கம். அதாவது ஒரு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷாக்கர்லாம் நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு போக போக ஷேர் பண்றேன். ஊருக்கு போறதுக்கான ஃபிளைட் டிக்கெட் சார்ஜஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போதான் நான் வந்து ஷாக்கின் உச்சத்துக்கு போறேன். 1-way டிக்கெட் 1.5K குறைஞ்சு கிடைக்கப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டர்ன் டிக்கெட் நேர் தான் நான் வந்து புக் பண்ணேன். ஸோ ரிட்டர்ன் டிக்கெட் எனக்கு வந்து 637 கிடச்சிச்சு. அதுவே ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈ செம்ம சீப்பாக கிடச்சிருக்கு, சீப்பாக ஏர் இண்டியாவில் 350 ரூபாய்க்கு ஊருக்கு போகிறேன்டா நான். என்ன 637 ரூபாய்க்கு ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ண வச்சிட்டிங்களே, அதுவே நான் காஸ்ட்லி நினைக்கிறவேன். அப்போது ஆன்வே டிக்கெட்டை நினச்சா தான் பயமாக இருக்குது. இந்தியாவுக்கே போகாமல் இந்தியாவிலேருந்து எப்படி திருப்பி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கிறேன் நான். வாட் டு டூ, யூ ஹேவ் டு ஃபேஸ் திஸ். எனிக்கு லீவ் அப்படின்னு ப்ரைவேட் செக்டருக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்த செகண்ட் வந்து டிக்கெட் புக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இல்லை சரக்கு சரக்கு ஊருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிடுவீங்களே.
1: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, ஸோ நேற்று வந்து சிபிஎஸ்சிக்கான ரிசல்ட் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. ஸோ கிளாஸ் 12 சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸில் யூஏயில் பல்வேறு இடங்களில் 100% பாஸ் ரிசல்ட்ஸை பல ஸ்கூல் குழந்தைங்க வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சம் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து லிட்ரலி 100% பாஸ் ரேட் ரெக்கார்ட் பண்ணதால் 2026 கிளாஸ் 12 போர்டு எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து அப்படியே அந்த ஸ்கூல்லாம் பயங்கரமாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்குலாம் சின்ன வயசில் ஞாபகம் வரும், ஸ்கூலுக்கு வாசலில் ஒரு பெரிய பேனர் வச்சு அந்த பேனரில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட், ஸ்கூல் செகண்ட், ஸ்கூல் தேர்டுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அழகாக வந்து போடுவாங்க. அந்த ஃபோட்டோவில் எப்படியாவது என் ஃபோட்டோ வரணுன்றது எங்கள் அம்மாவோட ஆகச்சிறந்த ஒரு கனவாக இருந்துச்சு. அதில் வரவே கூடாது அப்படிங்கிறது என்னோட கனவாக இருந்துச்சு. அதேமாதிரி வரல, நான் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக மார்க் எடுத்தேன், பட் ஃபோட்டோ ஓரளவுக்குலாம் மார்க் எடுக்கல. ஸோ இதுதான் என்னோட கதை. 10th வந்து நல்ல மார்க் எடுத்தேன் நான் ஆக்சுவலாக, 12th கம்பேர் பண்ணும்போது. ஸோ இட்ஸ் ஓகே. இந்த சிபிஎஸ்சி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலை இந்த தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம்ல நம்ம, நான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்து கண்டிப்பாக டாக்டர் ஆவேன், நான் வந்து இன்ஜினியர் ஆவேன், நான் வந்து சிஎம் ஆவேன், இந்த நாட்டுக்கு வந்து நான் சேவை செய்வேன் அப்படிலாம் குழந்தைங்க சொல்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த வகையில் இந்த குழந்தைங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்ம ஊரில், அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் இதுதான் சிபிஎஸ்சி ரிசல்ட்டோட ரிசல்ட்டு, பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து என்னன்னு பாருங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஃபைன், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கஃபே தொடங்கியாச்சு. நான் உங்க ஆர்ஜி மது வந்து வச்சு உங்களோட பேசுறதுக்காக. அண்ட் அடுத்த 3 மணி நேரம் நாம தான் ஜாலி தான்
2: back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்க

0: சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், ஐடி தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் சிஓ பார்க்க, சிஓ வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
1: ஜோஹோவின் ஏஐ பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி யுஏஇ நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
2: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
0: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
4: contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varaikum. 50% off on gold making charges and diamond prices. Karama

ஒரு மாசத்துக்கு ஜாயலகாஸ்ட்ல உங்களுக்கு கலெக்ஷன் எப்படி இருக்கும், ஊர்லேருந்து இங்கே வரைக்கும் எப்படி இருக்குன்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரெப்யூட்டட் ஜுவல்லர்ஸும் கூட. ஸோ அங்கே இப்படி ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். அக்ஷய திருத்தியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட, ஈத் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சது, ஈத் அல் ஃபித்ர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த ஆஃபர் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே ஐபிஎல் பக்கம் லைட்டாக வந்து எட்டி பார்த்தோன்னா, நேற்று கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. நம்ம சீக்கு பையா ஒரு செஞ்சுரி போட்டார். அவர் செஞ்சுரி போட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் ப்ளஸ் ஒன் ரன் ரேட்டோட பெங்களோர் இருக்காங்க. பெங்களோர், ரெண்டாவது குஜராத், மூணாவது ஹைதராபாத், நாலாவது பஞ்சாப், அஞ்சாவது தான் சென்னை, அப்புறம் ராஜஸ்தான், டெல்லி, கொல்கட்டா, மும்பை, லக்னோ. இதோ இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நடக்க போகிற பஞ்சாப் வர்சஸ் மும்பை மேட்ச் பெருசாக யூஸ்ஃபுல்லான்னு கேட்டால் நோ. ஆனால் இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் பஞ்சாப் ஒரு வேளை தோற்று போயிட்டாங்கன்னா, நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் சென்னை ஒரு வேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா, சென்னை பிளே ஆஃப் அந்த டாப் ஃபோருக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது மும்பைக்கு, சென்னை ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா. ஓகேவா, அதே மாதிரி 16th of May கொல்கட்டா வர்சஸ் குஜராத் நடக்க போகுதுல சாட்டர்டே, அதில் நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது கொல்கட்டாவுக்கு. பஞ்சாப் பெங்களூர் மேட்ச்சில் ரெண்டு பேருமே தோக்கணும். ஸோ டெல்லி வர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச்சில் ராஜஸ்தான் தோக்கணும். இந்த மாதிரி 1000 விஷயம் இருக்குது. பட் இந்த பஞ்சாப் பெங்களூரில் எப்படி ரெண்டு பேர் தோப்பாங்க, சான்ஸே கிடையாது. ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாலும் பிரச்சனை தான். வாட் டு டூ, இந்த மாதிரி 1008 காம்ப்ளிகேஷன் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே நம்ம அன்னைக்கு தலைவர் சொன்ன மாதிரி எல்லா மேட்சையும் ஜெயிக்கிறதுக்கு பாருங்க, அதுதான் வந்து உள்ளுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கிறேன். லியோ படத்துலேருந்து ஃபேமஸான, லியோ படத்தில் இல்லாத ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன், இது 89.4 தமிழ் FM ஸ்டேட்டியூட்.

0: FTR brought to you by Basha Bhai Biryani. Authenticana Dindukal Siraga Samba Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani ippave rusithu rasikka. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.
1: Hey, இங்கே நான் தான் கிங்கு, நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். அது கப்சிப்புன்னு கேட்டு ஃபாலோ பண்ணேன். அதை விட்டுட்டு ஏதோ அதை அடாவடி தலை பண்ண நினச்ச உன்னை கண்ட துண்டமாக வெட்டு.
2: ஹொக்கோ டைகர் கா ஹொக்கோ.

0: டைகர் கா ஹுக்கும் அர்த்தமைந்தா ராஜா.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
2: brought to you by பாஷா பாய் பிரியாணி.
3: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
4: சார் ஒரு நிமிஷம், நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர் ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
6: ரெடியா? நடந்தது
7: நடந்தது,
8: கேமரா,
7: நடக்க போவது
9: நடக்க போவது.
10: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும், இல்ல கேங்கா எங்க இருந்தாலும், ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா, ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
11: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அந்த தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்திய நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
12: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
13: ஆஃபர் வேலிட் till 31st May.
11: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.

0: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: 89.4 தமிழ் எஃப்எம், தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
4: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
4: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
5: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
4: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்லை. NMC அல்ஹாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு, 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். NMC அல்ஹாதாவை சந்தியுங்கள், ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக உணருங்கள்.
2: For appointments call 800-6624.
6: செழித்தையும் தமிழி ஒளியும்.

மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அப்கோர்ஸ் நான் உங்களுக்கு பாட்டு கொடுக்க போறேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப கால் பண்ணுங்க 800-894-0800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு. ஆர்ச்சி மது பேசிட்டு இருக்கேன், இது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ நீங்க இன்னும் தமிழ் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் பண்ணுங்க. உங்க கார் இல்லாம வேற எங்கேயாவது நீங்க இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஆப் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ நீங்க வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? யூஏக்கு வெளியே கூப்பிட்டீங்கன்னா பிளஸ் 971-435-9555 கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு கேளுங்க. வணக்கம், வேற எங்கேயிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்? உங்க ஃபேவரட் ஹீரோ யார்? அப்படியே அந்த பக்கத்துல இருந்து டிடியூஸ் பண்ணிட்டே வருவோம் நம்ம.
1: விஜய்தான்
0: போடுறேன். ஓகே மிஸ்டர் சார்லி, தேங்க்யூ ஸோ மச் சார்லி, ஹாவ் அ நைஸ் டே, பை பாய். ஸோ சார்லிக்காக அரிமா அரிமா பாட்டை வந்து நான் போடுறேன். அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: வணக்கம் மது.
0: வணக்கம், உங்க பேரு?
2: பேரு சதீஷ்.
0: சதீஷ், என்ன பாட்டு வேணும்?
2: யாரடி மோகன்ல
0: இருந்து. ஓகே, நான் போடுறேன். Thank you, Satish. Have a nice day. வெண்மேகம் பாட்டு போட்டுட்டு அரிமா அரிமா ஃபர்ஸ்ட் போட்டுறேன். ரெண்டு பாட்டி கேளுங்க, 12 மணிக்கு மேல சந்திப்போம். Stay tuned.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தலைவர் என்ற முறையில் திமுக தோல்விக்கு நான் பொறுப்பேற்கின்றேன் என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தீக்கடைகளில் பேசிய அரசியலை சமூக வலைதளங்களில் பேசுங்கள் என ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தொகுதி வாரியான அறிக்கையை 20 நாட்களில் தருவாறு திமுகவினருக்கு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். சுனாமி என்றால் சாகசமோ சாதனையோ கிடையாது, பெரும் பாதிப்பு என்ற அர்த்தத்தில் சொல்கின்றேன் என மு க ஸ்டாலின் தெரிவித்தார். எங்கே கோளாறு, எங்கே மெத்தனம் என்பதுதான் முக்கியம், அதை ஆய்வு செய்தாக வேண்டும் என்று அவர் கூறினார். இது தேர்தல் சுழல்தானே தவிர நாம் எல்லாம் எழுந்திருக்கவே முடியாத தோல்வி கிடையாது என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: உத்தரப்பிரதேசத்தில் தொடரும் கனமழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கிய 89 பேர் உயிரிழந்தனர். புயலால் மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை மற்றும் இடி மின்னல் தாக்கி மாநிலம் முழுவதும் 89 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனமழை மற்றும் புயலால் மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். வருவாய் மற்றும் வேளாண்மை துறைகள் காப்பீட்டு நிறுவனங்களுடன் இணைந்து சேதங்கள் குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
2: இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வந்ததாக பரவி வரும் தகவல்களை அமீரகம் மறுத்துள்ளது. எந்த இஸ்ரேலிய ராணுவ பிரதிநிதி குழுவும் நாட்டிற்கு வருகை தரவில்லை என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இது தொடர்பில் அமீரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலுடன் ஐக்கிய அரபு அமீரகம் கொண்டுள்ள உறவுகள் வெளிப்படையானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆபிரஹாம் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. அவை ரகசியமான அல்லது அதிகாரப்பூர்வமற்ற ஏற்பாடுகளின் அடிப்படையில் அமைந்தவை அல்ல என்று ஐக்கிய அரபு அமீரக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை அனைத்து வணிக கப்பல்களுக்கும் திறந்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். இந்தியாவில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எங்களின் பார்வையில் ஹோர்முஸ் நீரிணை அனைத்து வணிக கப்பல்களுக்கும் திறந்தே உள்ளது என்று அவர் தெரிவித்தார். ஆனால் அவை எங்கள் கடற்படையுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக பஹ்ரீன் அமெரிக்க தீர்மானத்துக்கு ஆதரவு திரட்டும் முயற்சிகளை ஈரான் நிராகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி அமீர் சாயத் இராவானி பஹ்ரீன் மற்றும் அமெரிக்காவின் இந்த முயற்சிகளை கடுமையாக விமர்சித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது நிலவி வரும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக 11 மாவட்டங்களுக்கு முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இந்த அபாய எச்சரிக்கை நாளை காலை 9 மணி வரை செல்லுபடியாகும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் தெரிவித்துள்ளது. காலி, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை மாவட்டங்கள் 2 கட்டங்களாக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கண்டி, கீகாலை, குருநாகல், மாத்தளை, மாத்தரை, மொனராகலை, நுவரெலியா, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண்சரிவு அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் அறிவுறுத்தியுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 43 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 34 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல் கைமா, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 35 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: தமிழ் 89.4.

0: 9 நாட்கள் வந்து லீவுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ஆப்வியஸா ஃபயர் ஒர்க்ஸ் பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit ABC.
0: துபாய் பிரால சில பல சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்கவிருக்கு. அதே மாதிரி டிஜே எல்லாம் நிறைய பேர் வர, அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நடக்கவிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குளோபல் வில்லேஜ், மிரக்கல் கார்டன், மம்சார் பீச், கஸ்பா இந்த மாதிரி இடங்களுக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். அதையும் தாண்டி நிறைய இடத்துல 199 திரம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்டேகேஷனும் வழங்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நோட் பண்ணிக்கோங்க.
1: UAE update brought you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஸ்டே டியூன்.
2: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
7: எனிவே, 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய்,
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
5: போன்றீங்க ஆச்சா. சாரி, சைலண்ட்ல போட
8: மறந்துட்டேன்.
5: இதா கேட்ட, ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
6: உணர்ந்துட்டாங்க, திரும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
5: அப்படிலாம் இல்ல.
7: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா,
5: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
7: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
5: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
7: பிராவோ நிவேதாவோட தனர தனர
9: த ஈவினிங் கரெக்ட்
7: கேளுங்க.
10: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices.

0: லாஸ்ட் 1.5 வீக்ஸாகவே கோல்டு ரேட்டில் எந்த விதமான மாற்றமுமே நான் பார்க்கல மக்களே. அதாவது அதே மாதிரி அப்படியே அங்கேயே டைவர்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ எந்த விதமான ஸ்பைக் மேலேயோ கீழேயோ நான் பார்க்கல, விச் இஸ் குட். பை த வே, கொஞ்சம் அப்படியே கன்சாலிடேட் ஆகி ரேட் இருந்தால் ஏதாவது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் விஷயம் வந்ததுக்கப்புறமா அந்த ரேட் வந்து ஆப்வியஸாக மாறும். பட் அது வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். ஒரு வாரம் முன்னாடி என்ன பார்த்தீங்களோ, இட் ரிமைன்ஸ். ஸோ இந்த கோல்டை வச்சு நிறைய பேர் என்ன சொல்கிறது, வாங்கி விற்கிறது அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரத்தில் உங்கள் லைஃப் பெருசாக ஸ்பைசியாக இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே, டிராஃபிக் எங்கே இருக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன். ரோட்டில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசியாக போயிட்டு இருக்கு வாழ்க்கைன்னு பார்ப்போம்.
1: Brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI-ல pay after 6 months 0 VAT-ல உங்க brand new Jetor SUV-க்கு அப்கிரேட் ஆகுங்க.
0: இல்லை நபு ஷாகராகிட்டலாம் நல்லா ஸ்லோவாக இருக்குது. ஸோ பிரிட்ஜு மேலே ரெண்டு சைடுமே நல்லா ஸ்லோவாக இருக்குது. ஒரு கிராஷ் வேறு ரிப்போர்ட் ஆயிருக்கு, அதனால் அங்கே பார்த்துவாங்க. ஆல்சோ மலையா ஸ்ட்ரீட்டு ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் ஃபுல்லாகவே வாசிஸ் ஸ்கொயர் ரவுண்டு போட்டு தும்பை ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே அச்மான்லேருந்து டுவர் சார்ஜாக வந்துட்டுருக்கீங்க. அங்கே E311 அல்தைதரோ தாண்டதுக்கப்புறமா டுவர்ஸ் துபாய் நல்லா ஸ்லோவாக இருக்குது. துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கிறதால ராசுல்கோ ரோட்டில் பயங்கர ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ், ப்ரிவெயிலிங் ரோட் அண்ட் டிராஃபிக் கண்டிஷன்ஸ் பார்த்துக்கோங்க.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding. Master, சூடா ஒரு பாட்டு.
2: Incoming.
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Tanjai Elite Restaurant. நம்ம ஒரு சமையல சுவைக்க Tanjai Elite Restaurant. Jebel Ali Industrial First and Horlands.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: brought to you by Basha Bhai Biryani.
1: Sir, என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: கற்பூரங்காட்டி கண்ணுல ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
1: என்ன, நீங்க தயாரா?
4: மனசார வேண்டிட்டு மனசா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
1: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. May 14 வழியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்மோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
5: நம்ம டைம் சாமாடி அடிக்க போறேன்.
6: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: Busy city with pussy citizens.
9: Back-to-back meetings, deadlines, client calls, தீராத traffic, lunch time, மானது கூட தெரியாம tension லங்க ஓடிட்டுருக்கீங்க.
10: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ் மீ ரெஸ்டாரண்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட ஃபுல் மீல்ஸ் இல்ல பிரியாணி ஆர் வெரைட்டி ரைஸ்னு நல்லா தெம்பா சாப்பிட்டு வேலையை பாருங்க.
9: அப்புறம் ஈவினிங்கா உங்க பேட்டரி டவுன் ஆகுற நேரத்துல மசால் வட, பஜ்ஜி, பழமுறி, பக்கோடா, டீ, ஃபில்டர் காஃபி கூட அங்க செம்மையா இருக்கும்.
10: வெஜ் மீ ரெஸ்டாரண்ட், UAE, the people's choice.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: பாண்டியன் கேவ் த விஸ்டம் தட் வி நீடட். பாண்டியனா கொக்கா கொக்கா புடிக்காதே காக்கா காக்கா அப்படின்னு அப்பயே வந்து சொல்லியிருக்காரு பாருங்க. இன்றைக்கும் வந்து இந்த சொம்பு கல்ச்சர் அப்படிங்கிறத எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஆஃபீஸில் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் மீறி பாண்டிய அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டேன். சரி, இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து இன்றைக்கி நாகர்கோயில் சைடு ஸ்பெஷல் நேந்திரகா சிப்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். சூடாக இருக்கு. அதே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கா. இந்த நாகர்கோயில் சைடு நேந்திர சிப்ஸில் வந்து என்ன யூனிக்னஸ் நாங்கள் பார்த்தோம்னா, அதில் வந்து பெப்பரை போட்டு சும்மா சிப்ஸ் எல்லாம் குண்டு குண்டாக க்யூட்டாக இருந்துச்சு. இந்த பாலக்காடு ஸ்டைல் அந்த சைடு போய் நீங்கள் சிப்ஸ் சாப்பிட்டீங்கன்னா நேதர் சிப்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், சிப்ஸு பட்டையாக இருக்கும், அது ஒரு மாதிரி பயங்கரமான டிவைன் டேஸ்ட்டில் இருக்கும். நாகர்கோயில் சைடில் இவர் வாங்கிட்டு வந்தது வந்து அது ஒரு மாதிரி தெய்வீகமாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட அவர் ஒரு கிலோ ஒன்று வாங்கிட்டு வந்தார். 15-20 மினிட்ஸ்க்குள்ளே எங்கள் ஆஃபீஸ் ரூல் இல்லாத அதை பாஞ்சு பூந்து அந்த சிப்ஸை காலி பண்ணிட்டோம். பயங்கர டெம்ட்டிங்காக இருக்குல்ல, ஆர்டர் பண்ணி சாப்பிட போல இருக்குல்ல. நல்ல வேலை அவர் எடுத்துகிட்டு வந்தார். சாரி மிச்சம் இல்லை, கொஞ்சம் இருந்தால் கூட நான் வந்து உங்களுக்கு தாராளமாக கொடுத்துருப்பேன், நாங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம், கோச்சுக்காதீங்க. ஸோ நான் வந்து லிட்ரலி பிரேக்ஃபாஸ்ட்டாக அந்த சிப்ஸை சாப்பிட்டு என் டேவை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஆல்சோ இன்றைக்கி வந்து பட்டர் பிஸ்கெட் டேவா, பட்டர் மில்க் பிஸ்கெட் டேவா. என்ன பட்டர் மில்க் பிஸ்கெட்டா, என்ன மோரில் பிஸ்கெட் செய்வீங்களா? நீங்கள் ஒரு நிமிஷம் இருக்கு, நான் பார்த்து சொல்கிறேன். உண்மையிலே பட்டர் மில்க் பிஸ்கெட்டுங்கிறது பட்டர் பிஸ்கெட்டை தான் அப்படி சொல்கிறாங்களா? ஓகே ஓகே. 19th century ஃபஸ்ட்டு பிஸ்கெட் இந்த அமெரிக்கன் சிவில் வார் நடந்தப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சான். அப்போல்லாம் வந்து ஒரு அயன் தின் கேனில் வந்து பிஸ்கெட்லாம் பேக் பண்ணி தருவாங்கல்ல, நம்ம பார்த்துருப்போம். இப்போ தான் டோட்டலாக பேக்கெட்டாக மாறிடுச்சு. அப்போல்லாம் வந்து இந்த வேர்ல்டு வார் டைம்லலாம் ஒரு பெரிய அந்த டின்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி அந்த பிஸ்கெட்டை வந்து பேக் பண்ணுறதுக்கான டின் அவ்வளோ குவாலிட்டியாக வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ பெருசாக கிடைக்கிறது கிடையாது. ஏதாவது சாக்லேட் செப் கோகேஸ் அப்படின்னு ஒன்று 10 கிராம்ஸ் விற்றுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அது வேணால் அந்த மாதிரி டின்னில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் மறுமலர்ச்சியிலேருந்து ஒரு பாட்டு வருது, தொடர்ந்து பேசுவோம். 89.4 மசாலா கஃபே, ஸ்டே ட்யூன்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் அடி கேப்போம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் No.1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
5: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
6: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
7: ஆஃபர் வேலிட் till 31st மே.
8: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
9: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தி நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், ஐடி தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பார்க்கறாரு. ஆனா இவங்க மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
10: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
11: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
12: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
13: ஹாய், நான் காஃபி.
14: ஹலோ, நான் தான் டிராவல்.
15: வணக்கம், நான் நினைவுகள்.
14: ஹாய், நான் தான் இயற்கை.
12: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
14: எங்கப்பா மனசு காணோம்.
13: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
14: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
16: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
17: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
18: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
15: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
19: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: குறிப்பா கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய யுஏஇல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு 9 நாள் லீவ் அப்படிங்கிறது கிளியரா தெரிய வந்திருக்கு. 1st தேதி அவங்க வந்து ரிசீவ் பண்ண போறாங்க. சோ இந்த ஈதுல தான் முன்னிட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸோட நான் 1 மணிக்கு மேல வந்து உங்ககிட்ட பேசுறேன். அதுக்கு முன்னாடி பாட்டு கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வணக்கம், யாரையும் பேசுறீங்க? வணக்கம் சார், சாதிக் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க சாதிக், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: ஒரு ஜானி இல்லன்னா ஒரு தனிமலை.
0: ஓகே,
1: ரெண்டுல ஏதாவது.
0: ஜானி படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு இல்ல? ஓகே, நான்
1: போடுறேன்.
0: தேங்க்யூ மிஸ்டர் சாதிக், ஹாவ் அ நைஸ் டே. ஸோ சாதிக்காக நான் சடனாக அப்படியே திடீர்னு இந்த மாதிரிலாம் நான் வந்து பாட்டு கொடுப்பேன். ஜானியில் நிறைய பாட்டு நல்லா இருக்கும். ஸோ தலைவர் பாட்டு, தலைவர் படம். ஆக்சுவலாக இந்த படம்லாம் போய் பார்க்கணும் தெரியுமா? வீக்கெண்ட் உட்காந்து பேசாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தை உட்காந்து பார்த்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன் நான். ஸோ நல்லாயிருக்கும். இந்த செஞ்சுரிட்டன், ஐ லவ் யூ, அதெல்லாம் அதில் தானே வரும். ஆமாம், ஜாலியாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ ஜானிலேருந்து அந்த பாட்டு போட்டுட்டேன். நான் வந்து உங்களை 1 மணிக்கு மேலே சந்திப்பேன், சரியா? இதில் தான் ஹாலிடேஸ் முன்னிட்டு என்னெல்லாம் பண்ணலாங்கிறத யோசிப்போம். நூனில் ஆல்ரெடி பார்த்தேன் நான், நூன் நிறையா ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸில் பார்த்தேன். ஆடலாக வந்து ஃபுல் ஆடலாக விற்றுட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்த்து டக்குன்னு வாங்கி போட்டு ஒரு பார்ட்டியை வச்சு விட்ருக்கேன் நம்ம எஃப்எம் காரங்களுக்குலாம். ஓகேவா?

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஒன்பது நாட்கள் லீவு. ஸோ ஒன்பது நாட்கள் லீவை முன்னிட்டு என்னெல்லாம் பண்ணலாம், எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி பல பேருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் நான் ஒரு சில பல இடங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல ஷெங்கன் விசா கிடைக்குமான்னு கேட்டால் சில பேர் வந்து கேன்சல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஓகே, சில லாஸ்ட் மினிட் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து விஎஃப்எஸ் குளோபல் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஊருக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ வழக்கமாக இல்லாத அளவுக்கான ஆஃபர்ஸ் எல்லாமே இந்த ஒன்பது நாட்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் யூ நீட் டு நோ இஸ் இந்த ஒன்பது நாட்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸ்கூல் ஹாலிடேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்பது நாட்கள் இருக்கிறதால பல இடங்களில் கூட்டம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பட் நிறைய பேர் ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ ஒருவேளை யூஏ எம்ப்ளாய்மெண்ட்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இந்த ஒன்பது நாட்கள் வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான காம்ப் ஆஃபை எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காம்ப் ஆஃப் கொடுக்கலன்னா நீங்கள் எம்ஓஎச்ஆர் கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கானமியோட ஹாட்லைன் இருக்குது, 800-1222 இந்த நம்பர்லாம் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எதுக்காகனா ஆன்லைன் ஸ்கேம்ஸில் ஏதாவது ஒன்று நடக்குது இந்த ஃபெஸ்டிவ் பீரியடில் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கம்ப்ளைண்ட். அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட் ஒன் ஹவர் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் எந்த டெஸ்டினேஷன் இது வரைக்கும் இதில் அதை பிரேக்க முன்னிட்டு இந்த இடத்துல ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலை. பட் கூடி சீக்கிரம் சொல்லுவாங்க, சொன்னோடனே நானும் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். சரியா,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.

0: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor 1982 la irundhu Danya refrigeration oda mukkiyamaana angam
4: JM brand AC da
3: JM brand AC da
5: Danya refrigeration Sharjah Dubai 40 aandugalukku melana anubavam since 1982.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months zero VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
1: இல்ல ஒன்ல ஏர்போர்ட்டுக்கு பேரலலா டூ சார்ஜர் ரெண்டு கிராஷ் போட்டு இருக்கு, அதனால பயங்கர ஸ்லோவா இருக்குங்க. கியா மெட்ரோ கிட்ட ஆல்சோ ஆப்போசிட் டைரக்ஷன்லயுமே வந்து கிளாஷ் போட்டிருக்கு, அதனால பயங்கர ஸ்லோவா இருக்கு. இல்ல டூ சார்ஜா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் ஸ்லோ டுவர்ட்ஸ் கசிமியா புஷாகரா தாண்டி எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்லோவா இருக்கு. கிங் ஃபைசல் ரோட் அண்ட் S103 ரோலா ஜுபைல் போற வழி ஃபுல்லாவே வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்லோ. அதே மாதிரி சென்ட்ரல் சோக் போகிறதுக்கு பக்கத்தில் அலிடியா ஸ்கொயரில் ஒரு கிராஷ் போட்டாயிருக்கு ஷார்ஜாவுக்குள்ளே. அதே மாதிரி ஷார்ஜாவோட இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் மலையா ஸ்ட்ரீட் எல்லா இடத்துலையும் ஸ்லோவாக இருக்குது. அஜ்மான்லேயும் சார்ஜா வந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் அஜ்மான் இண்டஸ்ட்ரியல் 2 பக்கத்தில் நல்லா ஸ்லோவாக இருக்குது. சரியா யூனிவர்சிட்டி சிட்டி பக்கம் இந்த மலையா ஸ்ட்ரீட்லேயும் வந்து ஷார்ஜாவில் ஸ்லோவாக இருக்குது. E3 லெவலில் இப்போ தான் டிராஃபிக் பில்ட் ஆக ஆரம்பிக்குது, போக போக அப்படியே ஏறும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
0: Traffic update. Traffic update. Brought to you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holding.
1: வில்லு படத்துலேருந்து நம்ம பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி, இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் எந்த ஊரில் அதிகமாக பெட்ரோல் பர் பர்சன் கன்சியூம் ஆகுது அப்படின்னு ஒரு லிஸ்ட் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் முதல்ல இருக்கக்கூடியது கோவா. ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட 52.4 லிட்டர்ஸ் பர் 100 பீப்புள் 2024-25 டேட்டா படி இது வந்து தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா புதுச்சேரி இரண்டாவது இடத்த பிடிக்குது, அதுக்கப்புறமா சண்டிகர். ஸோ யூனியன் டெரிட்டரிஸ்லாம் மேலே இருக்குது. அதுக்கப்புறமா பீகார் தான் வந்து உள்ளதிலே லோ பெட்ரோல் கன்சம்ஷனில் 3.3 லிட்டர்ஸ். வெஸ்ட் பெங்கால் வந்து 5.1 லிட்டர்ஸ் ரெண்டாவது இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதான் இப்போதைக்கு ஆந்திர பிரதேசம் பொறுத்த வரைக்கும் 11. ஸோ நம்ம தமிழ்நாடு இந்த இடத்துல எந்த இடத்துல இருக்குது? 17 அப்படிங்கிற ஒரு நம்பரோட தமிழ்நாடு வந்து திகழ்ந்துகிட்டு இருக்கு. பல இடங்களில் 17, தமிழ்நாடு ஹரியானா டெல்லி தெலுங்கானா மிசோரம் எல்லாமே வந்து 17 லிட்டர்ஸ். ஸோ லிட்டர்ஸ் பர் 100 பீப்புள் பர் டே இது, ஓகேவா? 100 பேர் சேர்ந்து ஒரு நாளில் தமிழ்நாட்டில் 17 லிட்டர் பெட்ரோலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. கோவாவில் 52.4, அதுதான் வந்து உள்ளதிலே ரொம்ப அதிகமாக இருக்குது.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா 89.4
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் பிராட் டு யூ பை பாஷா பை பிரியாணி ஆத்தென்டிக்கான

அப்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணிய இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட். பாய் பாய் மழை.

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்
1: brought to you by பாஷா பாய் பிரியாணி.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
4: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
5: Ready, sir.
6: Light.
7: நடந்தது.
8: நடந்தது.
9: Camera.
10: நடக்கப் போவது.
11: நடக்கப் போவது.
9: Rolling.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ், ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ், ஹோட்டல், டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும், இல்ல கேங்கா எங்க இருந்தாலும், ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா, ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940. வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
12: Yes, pay after 6 months. 0 watt, 1 million kilometer warrantyல உங்க brand new ஜெட்டோரை purchase பண்ணலாம்.
0: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
12: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Chillax song of the hour.

0: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
2: மேலும்
0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
1: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
0: வந்துறேன்.
1: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
1: மறந்துட்டேன்.
0: இதா கேட்ட, ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
3: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
4: இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama, Dubai.

0: ஒரு சிங்கர் கேரளால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்காரு போல இருக்கு. அடுத்து பாலா சஜி மாதிரி வராதானா? பாலா சஜி வந்து ஒரு ஒரு அல்டிமேட் சிங்கர். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஷாம்னு ஒருத்தர் நடுவில் வைரல் ஆனார்ல, அவர் வந்து இந்த பாட்டெலாம் போடுவார், டெய்லர் ஷிஃப்ட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெலாம் பாடுவார். அப்புறம் ஏன் சங்கி எல்லாமெல்லாம் கத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமல் பாட்டை பாடினார், அதில் வைரல் ஆனார். இந்த மாதிரி பாட்டு பாடி வைரல் ஆனவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. காத்து கருப்பு கலைன்னு ஒருத்தர் பயங்கரமாக வைரல் ஆனார். ஆனால் அவர் வந்து பயங்கர மூலகாரரான், அவர் வீடியோ போடுறதா கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி இருக்குமா, ஆனால் பயங்கர மூலகாரான். பாலா சஜி அப்படிங்கிறவரோட பேஜை இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்ததில்லை அப்படின்னா யூஆர் லூசிங் சம்திங் பிக். நீங்கள் போயிட்டு பாலா சஜியோட பேஜை பாருங்கள், அது அல்டிமேட்டாக ஒரு கோட் பேஜ் இது. அவர் வந்து கட்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு போடுவார், பயங்கரமாக இருக்கும். ஊரில் மழையாமே ஒரு பக்கம் இப்போதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், கோடை மழையா, சரி ரைட்டு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணா கால் பண்ணுங்கள், 800-8940-8849 கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டு வந்து நான் இப்போவே ப்ளே பண்ணுவேன். ஆர்ஜி மது பேசிகிட்டு இருக்கேன். மசாலா கஃபே நிகழ்ச்சியை மூடிட்டு கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. பேக் பண்ணி பார்சல் பண்ணி அப்படியே கிருஷ்ணிகிட்ட ஷோவை கொடுத்துட்டு நாளைக்கு வந்து உங்களை நான் சந்திக்க போகிறேன். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: துபாயிலேருந்து ஹசைன் முகமது.
0: ஹசைன் முகமது எப்படி இருக்கீங்க?
1: அலமதுல்லா, நல்லா இருக்கும்.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு ஷாஜகான் படத்துல இந்த மென்னிலமே மென்னிலமே.
0: ஆ ஓகே, நான் போட்டு விடுறேன். என்ன பாட்டு
1: வேணும்?
0: கேள்விப்பட்ட நானும் சொன்னாங்க. இப்பதான் எப்படி எந்த ஏரியால இருக்கு, எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க பாப்போம். ஸ்வேஹான் சைடா? ஓகே ஓகே. இது எப்படி, இந்த காலையில இருந்து இருக்கு?
1: புரியல.
0: மார்னிங்ல இருந்து எப்படி தான் இருக்கா?
1: மார்னிங்ல இருந்து எப்படி தான் இருக்கு, ஒரு 7:00 இருந்து இப்படி டஸ்டியா இருக்கு.
0: ஓ ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் தி அப்டேட் சங்கர்.
1: ஓகே ஓகே,
0: தேங்க் யூ. யாராவது அந்த பக்கம் போறீங்கன்னா ப்ளீஸ் டேக் நோட் ஆஃப் இட். அண்ட் ஆர்ஜே மது இங்க இருந்து கிளம்புறோம். நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் 89.4 சோஷியல் மீடியா பேஜ்ல இருந்து தெரியப்படுத்துங்க. நாளை மூவி கேமுடன் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
2: சார், ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
3: சார், ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அதிமுக பிளவுபட்டுள்ள நிலையில் தங்கள் தரப்பு கொறடாவை அங்கீகாரம் செய்ய வேண்டும் என சபாநாயகர் ஜே சி டி பிரபாகரை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மற்றும் எஸ் பி வேலுமணி தரப்பினர் தனித்தனியாக சந்தித்து பேசியுள்ளனர். அதிக ஆதரவு உள்ளதால் தங்கள் தரப்பையே அங்கீகரிக்க வேண்டும் என எஸ் பி வேலுமணி தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை எடப்பாடி பழனிசாமி நியமிக்கும் கொறடாவை ஏற்க வேண்டும் என்றும் சட்ட விதிகளின்படி பரிசீலனை செய்வதாக சபாநாயகர் உறுதியளித்துள்ளதாகவும் இபிஎஸ் ஆதரவாளர் தளவாய் சுந்தரம் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் கொறடா நியமன விவகாரம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: இந்தியாவுக்கு எல்பிஜியை கொண்டுவரும் எவி சன்ஷைன் கப்பல் ஹோர்மூஸ் நீரிணையை கடந்தது. இந்திய கடற்படை மற்றும் மற்ற அமைப்புகளின் பாதுகாப்புடன் ஹோர்மூஸ் நீரிணையை கடந்து குறித்த கப்பல் இந்தியா வருகின்றது. ஹோர்மூஸ் நீரிணை அனைத்து வணிக கப்பல்களுக்கும் திறந்துள்ளதாக இந்தியாவில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். எங்களின் பார்வையில் ஹோர்மூஸ் நீரிணை அனைத்து வணிக கப்பல்களுக்கும் திறந்தே உள்ளது, ஆனால் அவை எங்கள் கடற்படையுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் இந்தியாவுக்கு எல்பிஜியை கொண்டுவரும் எம் வி சன்ஷைன் கப்பல் ஹோர்மூஸ் நீரிணையை கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: கனிமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆஸ்மன் குணசேகரவை 72 மனுதியாலங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 2025 பிப்ரவரி 19 தேதி கொழும்பு இலக்கம் 5 நீதிவான் நீதிமன்ற மண்டபத்துக்குள் சட்டத்தரணி ஒருவரை போன்று உடையணிந்து வந்த நபர் ஒருவரால் சிறைச்சாலையில் இருந்து அழைத்து வரப்பட்ட கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபரிடம் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நேற்று கம்பஹா ஸ்ரீபோதி வீதி பகுதியில் வைத்து கம்பஹா ஆஸ்மண்ட் கைது செய்யப்பட்டார். வெளிநாடுகளில் உள்ள திட்டமிட்ட குற்றவாளிகளுடன் இணைந்து இக்கொலை திட்டத்தை முன்னெடுத்தமை மற்றும் கொலைக்கு தேவையான துப்பாக்கிகளை வழங்கி அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. அரஃபாத் தினம் மற்றும் ஈத் அல் அதா பண்டிகையை முன்னிட்டு அரசு நிறுவனங்களுக்கான அதிகாரப்பூர்வ விடுமுறை அட்டவணையை அஜ்மான் அரசின் மனிதவளத்துறை அறிவித்துள்ளது. அதன்படி 2026 மே 25 திங்கட்கிழமை முதல் மே 29 வெள்ளிக்கிழமை வரை விடுமுறை வழங்கப்படுகின்றது. அரசு ஊழியர்கள் 2026 ஜூன் 1 தேதி திங்கட்கிழமை முதல் மீண்டும் பணிக்கு திரும்புவார்கள். இந்த அறிவிப்பு துறையின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்களில் வெளியிடப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பான பஹ்ரீன் அமெரிக்க தீர்மானத்துக்கு ஆதரவு திரட்டும் முயற்சிகளை ஈரான் நிராகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி அமீர் ஜாயித் இராவானி பஹ்ரீன் மற்றும் அமெரிக்காவின் இந்த முயற்சிகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். இது அபத்தமானது, தவறாக வழிநடத்துவது மற்றும் ஏமாற்றும் முயற்சி என அவர் கூறியுள்ளார். ஈரான் எதிர்ப்பு தீர்மானத்திற்கு அதிகரித்து வரும் ஆதரவை அமெரிக்கா பெரிதுபடுத்தி காட்டுவது அபத்தமானதும் தவறாக வழிநடத்துவதுமான ஏமாற்று முயற்சி என இராவானி தெரிவித்தார். மேலும் அழுத்தம் அல்லது கட்டாயப்படுத்தலின் மூலம் பெறப்படும் எந்த ஆதரவும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் சட்டவிரோத நடவடிக்கைகளை நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். எண்ணெய் விலைகள் 2027 ஆண்டு வரை உயர்ந்த நிலையில் தொடர்ந்தால் உலக பொருளாதாரம் தொழில்நுட்ப ரீதியிலான மந்த நிலைக்குள் செல்லும் அபாயம் இருப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜீவா தெரிவித்துள்ளார். போலந்தின் போஸ்னான் நகரில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். எண்ணெய் விலைகள் ஒரு பீப்பாய்க்கு 120 முதல் $130 வரை உயர்ந்த நிலையில் 2027 ஆண்டு வரை நீடித்தால் உலக பொருளாதார வளர்ச்சி 2% குறையக்கூடும் என்று தெரிவித்தார். அது தொழில்நுட்ப ரீதியிலான மந்த நிலையாக கருதப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உலக சந்தையில் தற்போதைய நிலவரப்படி எண்ணெய் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வருகிறது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் 101.2 டாலராகவும் பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 106.1 டாலராகவும் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலையில் காண ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை காணப்படுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: 89.4. ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
1: Star of the month, actor Ajit Kumar.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள், இந்த நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தது இல்லையா, அது முழுமையா குணமாகின மாதிரியா ஒரு ஃபீல் அப்படி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு காலநிலை மாற்றம், இதனால ஏற்படக்கூடிய நோய் நிலைமைகள், இதெல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு கொஞ்சம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கு என்னென்னலாம் சரியா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறது இல்லைனா அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தேடி தேடி சாப்பிடக்கூடிய ஒரு காலமா இது இருக்கு. ஏன்னா அந்த நோய் எல்லாம் வந்தாதான் நமக்கு வந்து தலையில் அப்படி பட்டுன்னு போட்ட மாதிரி நீ வந்து சரியா இருக்கணும். நீ வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் கவனக்குறைவா இருக்க சாப்பாட்டு விஷயத்துல அப்படிங்கிறது அந்த மாதிரி பொட்டுன்னு போட்ட மாதிரி வந்து நமக்கு சொல்லிட்டு போகும் இல்லையா? அப்போ மறுபடியும் திருப்பி ஒரு ரீஸ்டார்ட் அப்படி அந்த மாதிரி உடல்நிலை பற்றி கொஞ்சம் நல்ல கூடுதலா அக்கறை எடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். ஆனால் அது எப்பவுமே இருக்கணும் இல்லையா? இந்த வெற்றியாளர்கள் எல்லாருமே பார்க்கும்பொழுது அவங்களுடைய அறிவுரைகள் எல்லாம் வந்து நம்ம அதிகமாக கேட்போம். எப்போவுமே வந்து ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்று நல்லா ஷைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அறிவுரைகளை வந்து அதிகமாக நாம் கேட்போம். அவங்க என்ன பண்ணி இந்த நிலைமைக்கு வந்தாங்க, இந்த மாதிரி அவங்க என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய தடவைகள் நம்ம முயற்சி செய்வோம். நேத்து விராட் கோலி வந்து 100 ஓட்டங்கள் கடந்திருந்தார் போட்டியில். அதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகள் எல்லாம் டக் அவுட் ஆகியிருந்தார். நேற்று 100 ஓட்டங்கள் கடந்திருந்தார். அப்போது வந்து அவர்கிட்ட கேட்கும்போது எது உங்களை வந்து தொடர்ந்து இப்படி முன்னோக்கி நகரச் செய்யுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ சொல்லுவாரு, இந்த வாழ்க்கை இல்லதா இந்த கிரிக்கெட்ல நான் இருக்கிற இந்த காலம் அப்படிங்கிறது நாளைக்கு அப்படியே இருக்குமா அப்படின்னு தெரியாது. இன்னும் சில நாட்களுக்கு இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இது எப்போ வேணா முடியலாம். எனவே என்னுடைய பெஸ்ட்டை வந்து நான் எப்போ விளையாடுறனோ அப்போ கொடுக்கணும் அப்படின்னு எப்பவுமே நான் நினைப்பேன். அதுதான் இந்த வெற்றிக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இத்தனை வருஷமா விளையாடுறாரு, 10,000 ஓட்டங்களை கடந்த 9,000 ஓட்டங்களை கடந்த முதல் வீரரா IPL அவர் இருக்காரு. எனவே அந்த ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு அவருடைய அந்த ஸ்பீச்ல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே வாழ்க்கையில இந்த நிலைமை, இப்போ நாம செய்யக்கூடிய வேலைகள், நாம இருக்கக்கூடிய நிலைமை என்பது அப்படியே இருக்குமா அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. நாளைக்கு நிலைமை வந்து மாறலாம். ஆனால் அந்த நல்லா இருக்கிற அந்த காலத்துல நாம கொடுக்கக்கூடிய பெஸ்ட் நாம கொடுக்கணும் அப்படிங்கறத நான் எடுத்துக்கொண்டேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல? சரி, அடுத்த ரெண்டு பாடல்கள் வருது. மனோகரி பாட்டு வருது பாகுபலியிலிருந்து, அப்புறம் பொன்னியின் செல்வன்ல இருந்து சொல் பாட்டு வருது. ரெண்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
5: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருகிறேன்.

89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி

இருக்கீங்களா? வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? காளா என்ற ஒரு சொல். இந்த காளா மணி விளக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல வரக்கூடிய இந்த காளா என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? காளா அப்படிங்கிறது இடைவிடாது தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற தமிழ் சொல், சரியா? அல்லது ஒரு சிறு மரம் அப்படிங்கிற பொருளையும் இந்த காளா என்ற சொல் வருது. தொடர்ந்து ஒரு செயல் வந்து நின்று போகாமல் நடைபெறுவது. இப்போ உதாரணத்துக்கு அணையாமல் தொடர்ந்து எரியக்கூடிய விளக்கு தான் காளா மணி விளக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எனவே காளா மணி விளக்கு அப்படிங்கிறது ஒளியை குறிக்கும் ஒரு சொல்லாகவும், சிவனை போற்றும் விதத்துல கரிய மேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும் பயன்படுத்தப்படுறதா சொல்லப்படுது. கரிய மேகம் அப்படிங்கிற ஒரு பொருளையும் அது வர்றதா சொல்லப்படுது. கால மேகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காலமேக புலவருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது அப்படின்னா, அவர் வந்து என்ன பாட்டு கிட்டாலும் அப்படியே டக் டக் டக்னு அவரால் வந்து பாட முடியும். அத்தனை புலமை பெற்றவர் அவர். எனவேதான் அவருக்கு காலமேகம் என்ற பெயர் வந்ததா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி எத்தனையோ சொற்கள் தமிழ்ல இருக்கு, ஆனா நமக்கு அதனுடைய பொருள் இதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அப்படியான ஒவ்வொரு சொற்களையும் வந்து சிலர் என்னோட பகிர்ந்து கொள்றாங்க, நான் அதை அப்படியே கொண்டாந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன். சரி, அடுத்து மரகத நாணயம் படத்துல இருந்து நீ கவிதைகளா பாட்டு வருது, என்ன ஒரு அழகான பாட்டு. அப்புறம் காரா படத்துல இருந்து தாழம்பூவே என்ற பாட்டு ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல வருது. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ரகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனாகுரல் ஆஃபரா 50% off on gold making charges and diamond prices. குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% making charges.
4: Offer valid till 31st May.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.

ஒருவன் ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்கு வல்லவன் அப்படிங்கறத நான்கு விஷயங்களை வைத்து அடையாளம் காண முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்னென்ன தெரியுமா? அன்பறிவு, தேற்றம், அவாவின்மை, நான்கும் நன்குடையான் கட்டை தெளிவு அப்படிங்கிற குறள் 513வது குறள்ல. இது வந்து பொருட்பால் அரசியல்ல தெரிந்து விளையாடல் என்ற குறள். இதனுடைய பொருள் என்னன்னா, அன்பு அறிவு, இதுல ரெண்டு விஷயம், ஒன்று அன்பு, அடுத்தது அறிவு. அன்பு அப்படிங்கிறது அந்த வேலையின் மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பு, சரியா? ஒரு விஷயத்தை பிடிச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பேஷன்னு ஆங்கிலத்துல நாம சொல்லுவோம். ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சு செய்யணும், அல்லது ஒரு வேலையை பிடிச்சு செய்யணும். அடுத்து அறிவு, அந்த வேலையை இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற அறிவு அவனுக்கு இருக்கணும். அடுத்து தெளிவு இருக்கணும், இந்த வேலையை இப்படி செய்தால் இதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும், இதனுடைய இது இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு, சரியா? அடுத்து அவாவின்மை, அதாவது இந்த பணியை, இந்த வேலையை இப்படி செய்தால் நமக்கு இந்த பலன் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பலனை எதிர்பார்த்து அந்த வேலையை செய்கிறவனா அவன் இருக்கக்கூடாது. எனவே பலனை எதிர்பார்க்காமல் அவாவின்மையோட அவன் அந்த பணியை செய்யக்கூடியவனா இருக்கணும். இந்த நான்கு விஷயங்களும் நன்றாக உடையவன்தான் அந்த செயலை செய்யக்கூடியவனா இருப்பான், அந்த செயலுக்கு உரியவன் அவனாகத்தான் இருப்பான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அன்பு, அறிவு, தேற்றம், அவாவின்மை, இந்நான்கும் நன்குடையான் கட்டி தெளிவு. இது வந்து இந்த வேலைக்கு ஆட்கள் எடுக்கும் பொழுது வேலை கொடுக்கிறவங்களுக்கான ஒரு அறிவுரையா இந்த ஒரு குறள் வந்து இருக்கு. எப்படி ஒருத்தரை வந்து ஒரு வேலைக்கு நாம தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு குழு வேலை நடக்கும் போதும் சரி, ஒரு குழு தலைவனுக்கும் வந்து அது பொருந்தும். எப்படி ஒரு வேலையை இன்னார்கிட்ட தான் கொடுக்க முடியும், இன்னார் தான் இதை செய்து முடிப்பாங்க அப்படின்னு எப்படி உறுதிப்படுத்தி கொள்றது அப்படின்னா, அந்த நபர் அந்த வேலையை இந்த நான்கு அடிப்படையிலையும் செய்யக்கூடியவரா இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி, துபாயில இருக்கீங்களா, அது நீங்க அல்லது உங்களுடைய குழந்தைகள் ஒரு குளோபல் எக்ஸ்போஷரோட ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அதற்குரிய எல்லா வகையான உதவிகளையும் உங்களுக்கு செஞ்சு தர்றாங்க கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. துன்பே இன்டர்நேஷனல் பாத்வே என்ற அடிப்படையில் அவங்க இந்த ஒரு திட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. அமீரகத்தில் வந்து முதல் 3 வருஷங்கள் நீங்கள் படிக்கணும், அதுக்கப்புறமா அடுத்த 3 வருஷங்கள் உலகத்தில் டாப் டெஸ்டினேஷன்ஸ், உதாரணத்துக்கு போலண்ட், ரொமேனியா, யூகே, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான், இல்லைன்னா கானா, இல்லை எந்த நாட்டிலையும் நீங்கள் போய் உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ண முடியும். அஃபோர்டபுளான ஃபீஸில் உங்கள் இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இந்த துன்பி இன்டர்நேஷனல் பாத்வே உங்களுக்கு ஏற்படுத்தி தராங்க. அட்மிஷன்ஸ் இப்போ ஓபன் ஆயிருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா gmu.ac.ae அப்படிங்கிற வெப்சைட்டை போய் விசிட் பண்ணுங்க, அல்லது 0565495 என்ற எண்ணுக்கு அழைப்பெடுத்து பாருங்க. அதுவும் இல்லை அப்படின்னா pathway@gmu.ac.ae என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க மின்னஞ்சல் அனுப்பியும் விசாரிச்சு பார்க்கலாம், சரியா? தொடர்ந்து இணைந்திருங்க. இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில தக் லைஃப்ல இருந்து அஞ்சு வண்ட பூவி பாட்டு ரிப்ரைஸ் அந்த வெர்ஷன் வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.

89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.

0: சரி, மனசு தொட்டமிட்டுல பாட்டு கேட்கறதுக்காக அழைப்பிடுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு. மே 18 உலக அருங்காட்சியக தினம் கொண்டாடப்படுது. எனவே அதனை முன்னிட்டு அபுதாபியில வந்து நீங்க அங்க இருக்கக்கூடிய மியூசியம் எல்லாத்தையும் இலவசமாக பார்வையிட முடியும். சரியா, இந்த சலுகை வந்து எப்போ அப்படின்னா எதிர்வரும் 16-18 வரைக்கும். மே 18 உலக அருங்காட்சியக தினம், அதனை முன்னிட்டு இந்த ஒரு சலுகை வழங்கியிருக்காங்க. ஜாயத் நேஷனல் மியூசியம் நீங்க ஃப்ரீயா போய் பார்க்கலாம். நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் அபுதாபியில் இருக்கு, அது பார்க்கலாம். அடுத்து லூ அபுதாபி, அதையும் போய் பார்க்கலாம். அலைன் மியூசியம் போய் பார்க்கலாம். காசர் அல் ஹுசைன் இந்த மியூசியம், அடுத்து அல் மக்டா மியூசியம், டெல்மா மியூசியம், இது எல்லாத்தையும் வந்து நீங்க இலவசமா போய் பார்க்க முடியும். இந்த வரலாறு சம்பந்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா போய் இதை வந்து இந்த சலுகையை வந்து பயன்படுத்திக்கோங்க. சரியா, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். என்ன பாட்டு வேணும், யார் பேசுறீங்க? சொல்லுங்க முகமது.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு சந்திரமுகி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சாங் போடுங்க.
0: அது என்ன ஃபர்ஸ்ட் சாங்? ஃபர்ஸ்ட் சாங்னா என்ன? சந்திரமுகி படத்துல தேவடா சரி. ஓகே, வருது முகமது உங்களுக்காக அந்த பாட்டு. நன்றி. சரி, முகமதுக்காக அந்த பாட்டு கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம். நாளைக்கு மீண்டும் உங்களை வந்து சந்திப்பேன். அதுவரை விடைபெற்று செல்லும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottum mittu. Manasu thottum mittu. Are are are.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு.
2: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja.

0: வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: புஜீரா பெட்ரோலிய தொழிற்சாலை பகுதியில் இன்று காணப்பட்ட புகை வழக்கமான குழாய் பராமரிப்பின் போது தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்தால் விளைந்தது என்று புஜீரா அரசாங்க ஊடக அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. புஜீரா குடிமை பாதுகாப்பு படையினர் உடனடியாக நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். தொடர்ந்து நடைபெற்று வரும் விரோத செயற்பாடுகளுக்கு மத்தியில் அப்பகுதி உயர் பாதுகாப்பு எச்சரிக்கை நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் யூகங்களை தவிர்த்து அதிகாரப்பூர்வ மூலங்களில் இருந்து வரும் சரிபார்க்கப்பட்ட தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
1: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங் ஆகியோர் இன்று பீஜிங்கில் ஒரு சிறந்த சந்திப்பை நடத்தியதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதன்போது தாய்வான் குறித்து கவனம் செலுத்தப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் தவறாக கையாளப்பட்டால் அது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு மோதலை ஏற்படுத்தும் என்று ஸீ ஜின்பிங் தெரிவித்திருந்தார். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இருதரப்பினரும் விவாதித்ததாக வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
1: திருச்சி கிழக்கு தொகுதி வெற்றிடமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய் ராஜினாமா செய்த நிலையில் அத்தொகுதி வெற்றிடமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் அரசிதழில் பேரவைச் செயலர் அலுவலகம் இதனை அறிவித்துள்ளது. 6 மாதங்களுக்குள் அத்தொகுதியில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது விதியாகும். அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 60% உயர்த்தி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். அரசு மத்திய அரசு பணியாளர்களுக்கு 1/1/2026 முதல் 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களும் அதனால் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இதனை கனிவுடன் பரிசீலித்து 1/1/2026 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க ஆணையிட்டுள்ளார். இதன்படி 58% உள்ள அகவிலைப்படி 2% உயர்ந்து 60% உயர்த்தி வழங்கப்பட உள்ளது.
2: இந்திய செய்திகள்.
1: மேற்கு வங்க பள்ளிகளில் நாள்தோறும் காலையில் வந்தே மாதரம் பாடப்படுவதை கட்டாயமாக்க பள்ளிகளுக்கு அம்மாநிலத்தில் புதிதாக பதவியேற்றுள்ள பாஜக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நடைமுறை சரியாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்யுமாறு கல்வி நிறுவன தலைவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட மேற்குவங்க முதல்வர் சுபேந்து அதிகாரி, வரும் திங்கட்கிழமை முதல் மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் வந்தே மாதரம் பாடல் கடவுள் வாழ்த்தாக அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
1: புத்தளம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நேற்று மாலை வரை 7206 குடும்பங்களைச் சேர்ந்த 27222 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியான மழையினால் புத்தளம், ஆனமடுவ மற்றும் வண்ணாத்திவில்லு ஆகிய 3 பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட 22 கிராம சேவகர் பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் புத்தளம் பிரதேச செயலக பிரிவே அதிகளவு பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. கசியோராவில் இன்று 43 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. தம்தாவில் 22 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. அபுதாபி மற்றும் அல் ஃபுஜைராவில் 39 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் துபாயில் முறையே 37 மற்றும் 36 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் முறையே 35 மற்றும் 32 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: அண்ணாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
4: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
5: Rock with Raja.
4: Stay tuned.

0: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per month ல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
3: Yes, pay after 6 months, 0 watt, 1 million kilometer warranty ல உங்க brand new ஜெட்டோர purchase பண்ணலாம்.
2: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
3: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Align today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Rock with Raja, brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest-free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. You are back.
4: Rock with Raja.
6: Brought to you by Falcon Fastlink Services, one-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

மாஸ்ட்ரோவின் சூப்பர் ஹிட் பாடல்கள் ராக் வித் ராஜா, brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ், ஹோட்டல், டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும், இல்ல கேங்கா எங்க இருந்தாலும், ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா, ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
2: We'll be back after a short commercial break.
3: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர், இப்படி எங்கும் எதிலும் ஏஐ பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், ஐடி தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் சிஓ பார்க்க, சிஓ வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
4: ஜோஹோவின் ஏஐ பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி யுஏஇ நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 058-681-5179.
5: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. You are back.
9: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
10: Rock with Raja
7: brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 058-681-5179.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: Rock with Raja. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 0586815179.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: துபாய் அல் யாலாயிஸ் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்தில் சிக்கிய மேலும் 19 பேர் காயமடைந்துள்ளனர். பணியாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ட்ரக்குடன் மோதி விபத்துக்குள்ளானது. தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சாலையில் இடைநடுவில் நின்றது. இதனைத் தொடர்ந்து பின்னால் வந்த ட்ரக் பேருந்து மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: தமிழக செய்திகள்.
2: போதைப்பொருள் விற்பனை செய்வோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் அறிவிக்கப்படாத மின்தடை உள்ளதாக தெரிவித்த அவர், மின்தடை குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறினார். பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் காவல்துறைக்கு முழு அதிகாரம் அளிக்குமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டார். காவல்துறை நடவடிக்கைகளில் எவ்வித குறுக்கீடும் இருக்காது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: டெல்லி அரசு ஊழியர்கள் வாரத்தில் 2 நாட்கள் வீட்டில் இருந்தே பணியாற்ற முதலமைச்சர் ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கும் விரைவில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என ரேகா குப்தா தெரிவித்தார். தனியார் நிறுவனங்களும் ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணியாற்றுவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அலுவலக நேரம் 10:30 முதல் 7 மணி என மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று டெல்லி மாநகராட்சி அலுவலக நேரம் காலை 8:30 முதல் மாலை 5 மணி வரை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அலுவலக நேரம் காலை 10:30 முதல் இரவு 7 மணி என மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் வாகனங்களுக்கான பெட்ரோல் டீசல் ஒதுக்கீடு 20% குறைக்கப்படும் என்றும் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்தார். இதேவேளை அனைத்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் வாரந்தோறும் திங்கட்கிழமை மெட்ரோவில் செல்லவும் மாநில முதல்வர் ரேகா குப்தா ஆணையிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலையினால் சுமார் 3,500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 7 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 1,113 குடும்பங்களைச் சேர்ந்த 3,475 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரளை பெற்ற தெற்கு பிரதேச செயலக பிரிவில் சீரற்ற வானிலை காரணமாக ஒரு மரணம் பதிவாகியுள்ளது. ஈரான் ஒருபோதும் அணுவாயுதத்தை கொண்டிருக்காது என்று அமெரிக்காவும் சீனாவும் இணங்கியுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையை திறக்க தமால் என்ற அனைத்தையும் சீனா செய்யும் என்று அமெரிக்க திரை செய்தி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதியுடன் சீனா சென்றுள்ள பெசன்ட் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது இதனை கூறியுள்ளார்.
3: Business update. Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: ஆசிய பங்குச் சந்தைகள் இன்று உயர்ந்த வர்த்தகமாகின. துபாயின் பிரதான பங்கு விலைச்சுட்டன் 0.1% சரிந்தது. சவுதி அரேபியாவின் பிரதான பங்கு விலைச்சுட்டன் 0.2% உயர்ந்து வர்த்தகமாகியது. அபுதாபியின் பிரதான பங்கு விலைச்சுட்டனும் 0.2% உயர்ந்து வர்த்தகமாகியது. கத்தாரின் பிரதான பங்கு விலைச்சுட்டன் 0.3% உயர்ந்து வர்த்தகமானது. இதேவேளை இந்திய பங்குச் சந்தைகளும் இன்று உயர்ந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தன. சென்செக்ஸ் 789 புள்ளிகள் உயர்ந்து 75,398 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. இதேவேளை நிப்டி 277 புள்ளிகள் உயர்ந்து 23,689 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது.
3: Business update. Business update.
4: Brought to you by Zoho.com.
2: எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: செய்தி சுருக்கம்
6: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982.
7: 89.4 Tamar FM. Namma radio, namma music.
8: Star of the month, actor Ajit Kumar.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The evening karak.
2: Very good evening. This is the evening correct with me, R. Janaveda, only on 89.4 Tamil FM, UA's number one Tamil radio station. The number radio, number music. Welcome, welcome. அப்படி இப்படின்னு வியாழக்கிழமை வந்துருச்சு. இன்னும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் முடிஞ்சதுன்னா சாட்டர்டே சண்டே. தினமும் எனக்கு வந்து காலையில எந்திரிச்சு பார்க்குற பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் வரணும். அந்த வீக்கெண்டில் நம்ம வந்து காலையில் எந்திரிச்சு இந்த வேலை செய்யணுங்கிறது இல்லாமல் தூங்கிட்டே இருக்கணும். நம்மளை யாரும் எழுப்பவே கூடாது. நமக்கு எழுப்பணும், எந்திரிச்சு போய் இதை வேலை செய்யணுமேன்றதெல்லாம் இல்லாமல் அதை மறந்து மெய் மறந்து தூங்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசையோடு அதுக்கேற்ற மாதிரி எந்த வேலையும் இல்லாமல் யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணாமல் அலாம் அடிக்காமல் நம்ம தூங்கணுமே, அப்போ பார்த்தா தூக்கமே வராது. அன்னைக்குன்னு பார்த்தா காலையில் 5 மணிக்கும் 6 மணிக்கும் முழிப்பு வரும். மிஞ்சி மிஞ்சி போனால் 8 மணி. அதுக்கு மேலே நினச்சா கூட தூக்கமே வராது. சரி ஓகே, எழுந்து வேறு ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மேக்ஸிமம் வேலைலாம் செய்ய மாட்டோம். என்ன பண்ணுவோம், ரீல் பார்ப்போம், இல்லை ஏதாவது வீடியோ பண்ணலாம், சும்மா உட்காந்துருப்போம். அப்புறமா மத்தியானமாக நமக்கு ஏதாவது வேலை வரும். அந்த வேலை வர நேரத்தில் தூக்கமும் கூட வரும். திஸ் இஸ் லைஃப். ஓகே, திஸ் இஸ் கால்ட் லைஃப். நம்ம என்ன வேணும், என்ன எதிர்பார்க்குறோமோ அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி எது நம்ம வேண்டாம்னு சொல்கிறோமோ அது கொஞ்சம் வரும். அது நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அதில் கொஞ்சம் லைஃப்பில் லெசன்ஸ் நம்ம கற்றுப்போம். எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் நிறைய நடக்கும். அப்புறம் தான் நமக்கே தெளிவு வரும். அந்த தெளிவு வரத்துக்குள்ளே வயசாயிடும். லெட்ஸ் ஸ்டார்ட் தி டே வித் UAE அப்டேட்.
3: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: இன்றைக்கி நேற்றுக்குன்னு இல்லை, பல வருடங்களாக, அதாவது இந்த 50 வருட ஹிஸ்ட்ரியிலேயே வந்து யுஏ பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக ஃபியூச்சர், வருங்காலத்துக்கு என்ன தேவை, வருங்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும், வருங்காலம் நமக்கு ஸ்மூத்தாகவும் வருங்காலம் எப்படியெல்லாம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நாம் எந்த அளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கணுங்கிறதெல்லாம் குறிக்கோளாக இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் யுஏ இப்போ ஏஐ பவர்ட் ஸ்கில்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ஃபியூச்சர் ஜாப்ஸ்க்காக லான்ச் பண்ண இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது புது சிஸ்டம் வந்து எஜுகேஷன், கரியர் அண்ட் லேபர் மார்க்கெட் எப்படி இருக்குமோ அதை ரியல் டைமில் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி யுஏ ஸ்கில் பிளாட்ஃபார்மை அறிமுகப்படுத்த இருக்கு. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் அமிராத்தி சேஷன் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. யுஏ ஸ்கில் பிளாட்ஃபார்ம் இது வந்து இந்த நாட்டினுடைய டெவலப்மெண்ட்காகவும் நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுடைய டேலண்ட்டை எந்த அளவுக்கு அவங்க இந்த லேபர் மார்க்கெட்டில் அவங்களுடைய நீட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி தேவைகள் இருக்குது, எப்படி அவங்க அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கணும், எஜுகேஷன் எவ்வளோக்கு யூஸாக இருக்குது அண்ட் ஸ்கில்ஸ் அவங்க எவ்வளோ டெவலப் பண்ணிக்கணும், இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையிலும் இதுக்கு நம்மளை தயார்படுத்தக்கூடிய வகையிலும் இந்த பிளாட்ஃபார்ம் அமைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
2: So அப்படி ஜவான் படத்துல இருந்து ஒரு பாட்டு, லியோ படத்துல இருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக. இது ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர் ஜெனவேதா, 89.4 தமிழ் எஃப்எம், UAE is number one தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இந்த நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: Back to back.
4: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st May.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.

0: 4:24 வெல்கம் பேக். ஊர்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கா? நம்ம நிஜமாவே ஊர்ல ஊரை பத்தி, ஆஹா இந்திய விலை வீழ்ச்சி, அதாவது இந்திய ரூபாய் வந்து நல்ல சரிவடைந்து தான் நமக்கு ரைட் டைம், நம்ம வந்து ஊருக்கு நிறைய காசு அனுப்பினா கொஞ்சமா அனுப்பினாலும் நிறைய போய் சேர்ந்துரும். இது மட்டும் தான் நம்மளுடைய மனசுல இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அதற்கு ஏற்ப விலைவாசியும் ஊர்ல அதிகரிக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் கரண்ட்லி இருக்கிற சிச்சுவேஷன் படி பார்க்கும்போது ஆயில் பிரைஸ் உடைய விலை அதிகமா இருக்கிறதுனால ஏற்கனவே ஏர் இந்தியா அவங்களுடைய பல ஃப்ளைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டெம்பரரியா. அண்ட் இண்டிகோலையும் பல ஃப்ளைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வருங்காலத்தில் நம்மளை அஸ் அன் எக்ஸ்பெக்ட் நம்மளை எந்த அளவுக்கு இது பாதிக்கும், நமக்கெல்லாம் பாதிப்புகள் இருக்குமா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பா நீங்க ஊருக்கெல்லாம் போகணுங்கிற ஐடியா இருக்கும். அந்த ஊருக்கு போற நிலைமை வரும்போது உங்களுக்கு ரியாலிட்டியே புரியும். ஃப்ளைட் டிக்கெட்ஸுடைய மினிமம் சார்ஜஸாக இன்றைக்கி நம்ம எவ்வளோக்கு போகிறோம், ஏன்னா இன்றைக்கி இல்லை கொஞ்சம் வருஷங்கள் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடினா ஒரு 600-700 ஈவன் நான் 350 திரம்ஸ் ஃப்ளைட் டிக்கெட்டில் போயிருக்கேன் இந்தியாவுக்கு. 250 திரம்ஸ் ஃப்ளைட் டிக்கெட்டில் நான் வந்து சென்னை போயிருக்கேன். ஆனால் இப்போ அது நடக்குமா பாசிபிளான்னு கேட்டால் மினிமம் நீங்கள் 1500 திரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 1500 திரம்ஸ் தான் வந்து இந்தியாவுக்கு போகக்கூடிய ஒரு யூஷுவல் ஃப்ளைட் டிக்கெட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரீமியம் கிளாஸில் அல்லது ப்ரீமியம் ஃப்ளைட் ஏர்லைன்ஸில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது 2000-2500 திரம்ஸ் இந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இந்திய மக்கள் கிட்ட, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் கிட்ட சொல்லக்கூடியது, நம்ம இந்திய மக்கள் தான் பட் நம்ம இங்கே இருக்கோம், ஊரில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ரிமோட் ஒர்க் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருங்க, வெளி ஊர்களுக்கு வெளி நாடுகளுக்கு பயணம் பண்ணுவதை தவிருங்க, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்லாம் அப்படி அப்படியே இருக்கட்டும். அண்ட் குழந்தைங்களுக்கு ஆன்லைன் ஸ்கூல், ஐ மீன் ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்க போகுது, அவங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரியே இருக்கிறதெல்லாம் குறைய போகுது. அகேன் நம்ம 2020 அண்ட் 2021 இந்த கோவிட் வந்த நேரத்தில் எப்படி நம்ம செயல்பட்டோமோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் மாறத்துக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமான தேவைகள், ரொம்ப தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கான செலவுகள் மட்டுமே இருக்குமே அல்லாது லக்ஸரி அண்ட் என்டர்டைன்மெண்ட் இந்த இடங்களில் நம்மளுடைய பர்ச்சேஸ் இந்த இடங்களில் நம்முடைய செலவுகள் எல்லாம் நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் தான் இப்போ வந்து வல்லுநர்களுடைய கணிப்பாக இருக்கு. ஸோ இது ஒரு வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க, இது பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னா சரியே சீக்கிரமே சரியாகலாம், அப்படி இல்லைன்னா நாமளும் இங்கே இருக்கக்கூடிய நமக்கும் அது பாதிப்பை நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக அது நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டியதும் அவசியமான ஒன்று. அண்ட் எஸ் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துலேருந்து பாட்டு கேட்போம், அதான் நம்ம இப்போ பண்ண முடியும். ஸ்டே 2.89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் நான் உங்கள் அர்ஜுன வேதா.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer are May 31st Varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 4:36 வெல்கம் பேக் ஈவினிங் கரக் வித் மீ அர்ஜுன் வேதா 99.4 தமிழ் எஃப்எம். எனக்கு வந்து நேற்று ஒரு ஸ்டோரி போட்டிருந்தப்போ என்கிட்ட சொல்லணும் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பகிரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ நிறைய பேர் வந்து உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு நல்லா பண்ணுறீங்க எல்லாம் சொன்னாங்க. அதில் ஒருத்தங்க ஐம் சாரி அகேன் நான் உங்களுடைய பேரை நோட்டீஸ் பண்ணல. ஷி செட் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் எங்கேன்னு கேட்டு உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஸோ விச் ஐ ஃபெல் டு பி வெரி ரூட். அவ்வளோ ஆட்டிடியூட் உங்களுக்கு தேவையில்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அண்ட் ஷி செட் வேறொரு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட நான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ எனக்கு எப்போ அந்த எங்கே அந்த டெக்ஸ்ட் வந்துச்சுன்னு ஒன்றும் ஞாபகம் இல்லை. செகண்ட் திங், ஒரு ஒரு ஒரு சின்ன ரிப்ளை வச்சு நம்ம ஒருத்தங்களை எவ்வளோ அழகாக ஜட்ஜ் பண்ணிடுவோம்ல, இவங்க இவ்வளோ தான், இவங்க வந்து ரொம்ப ஹெட் வாய்ட், இவங்க இவ்வளோ ஆட்டிடியூட் பிடிச்சிவாங்க அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கு நம்ம வந்து டிசைட் பண்ணிடுறோம். அண்ட் அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம அட்டாச்சாகவும் எவ்வளோக்கு எவ்வளோக்கு க்ளோஸாகவும் ஒருத்தவங்களோடு இருக்கிறோமோ அவங்க அவங்க கிட்டேருந்து பிரியும் போதோ அவங்க கிட்டேருந்து ஒரு வார்த்தை வரும்போதோ இல்லை அதுக்கப்புறம் வரக்கூடிய அவங்கள அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு பிரச்சனையால் அந்த நட்போ அந்த அந்த காதலோ அல்ல அந்த ரிலேஷன்ஷிப்போ உடஞ்ச பிறகு நம்ம அதிகமாக வெறுக்கிறதும் அவங்கள தான். என்னப்பா நினைக்கும் போது எப்படி இருக்குது, இவ்வளோ க்ளோஸாக நான் நினச்சி வச்சுருந்தோம், நம்ம இப்போ இவ்வளோ வெறுக்கிற இடத்துக்கு போயாச்சு. இந்த மாதிரி ஃபிலாசபிக்கலாக பேச விட்டிங்கன்னா நான் பேசிட்டே இருப்பேன். தாண்டி முக்கியமாக கருப்பு திரைப்படம் வந்து வெளியாகாததை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் காலையில் ஷோ கேன்சல் ஆனதுனால நிறைய பேர் வெளி மாநிலங்கள்லேருந்து வெளி ஊர்கள்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்து அவங்க அந்த மார்னிங் ஷோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அது நடக்காமல் போய் அதை நினச்சும் அதுக்கு வருத்தப்பட்டும் வருத்தம் தெரிவித்தும் கருப்பு திரைப்படத்துடைய டிரெக்டர் ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. வெரி சாரி ஃபேன்ஸ் எல்லாரையும் நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், என்னால் ஃபேன்ஸுடைய அந்த இதை வந்து பண்ண மீட் பண்ண முடியல, வெரி சாரி அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லி அந்த மார்னிங் ஷோ கேன்சல் ஆனதை நினச்சி அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அண்ட் படம் எஸ் அஃப்கோர்ஸ் படத்தை பற்றி படம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதை பற்றி இதை பற்றின விஷயங்கள் செகண்ட்ரியாக இருந்தாலும் நம்ம நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து வெளியில் வரத்துக்கு தான் படம் பார்க்கவே போகிறோம். அந்த படம் பார்க்க போகிறதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனால் எப்படின்னு அவர் கேட்டது தான் எனக்கு மெயினாக மைண்டில் உட்காருது. எஸ் இல்லை படம் பார்க்க போறதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனா நான் என்னதான் பண்ணுவேன், ஏன்னா அப்படிதான் ஆயிடுச்சு இந்த ஜெனரேஷன் பீப்புளுக்கு.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor verum 9668 monthly EMI la pay after 6 months 0 watt la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: டிராஃபிக் எஸ் டுவர்ட் ஷார்ஜா போறீங்க அப்படின்னா நீங்க வந்து E311 முகமது பின்சாத்ரோடு வழியாக போறீங்கன்னா சிட்டிசன் மிரதீஃப்க்கு முன்னாடிலேருந்து டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் சிட்டிசன் மிரதீஃப் கடந்த உள்ள ரவுண்ட் போட்டில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்கு. தொடர்ந்து முஹாஸ்னாபூர் வழியில் இருக்கக்கூடிய ரவுண்ட் போட் கிட்ட ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட்டாக இருக்கீங்கன்னா இட் இஸ் லட் மெட்ரோ கடந்த அந்த ரவுண்ட் போட் கிட்ட அதே மாதிரி அது கிடைத்து அப்படியே நேராக போனீங்கன்னா அல்கி சைஸ் கிட்டையும் ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் E311 உங்களுக்கு வந்து பேக் டு பேக் 3 கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. அண்ட் தேரா சிட்டி சென்டர் தேரா கிட்ட ஒரு கிராஷ் ஒன்று ரிப்போர்ட்டாக இருக்குது E11. ஸோ E11 டுவர்ட் சார்ஜாக போகிறலேன்னு வந்து டிராஃபிக்லாம் செம்மையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மற்ற ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக டிராஃபிக் பில்ட் ஆகிட்டு இருக்கு. எஸ் எங்கேயாவது அன்யூஷுவலான டிராஃபிக் ஒரு பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம 800-8940 கால் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் எஸ் திஸ் இஸ் டிராஃபிக் அப்டேட்
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
0: Ippo Senorita பாட்டு வருது. Stay tuned to 89.4 Tamil FM. This is the evening correct and now Arjuna Veda.
1: Golden song of the hour. Golden song of the hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டே, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்ல. NMC அல்ஹாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு. 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். NMC அல்ஹாதாவை சந்தியுங்கள், ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக உணருங்கள்.
3: For appointments call 800-6624. Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
4: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: The evening Karak.
2: கொஞ்சம் ஏன்னா அப்போதான் நம்மளை யார் உண்மையிலே பார்த்துக்கிறா, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா, நாலு பேர் நம்மக்கிட்ட வந்து உடம்பு சரியில்லையாங்க எப்படிங்க இருக்கீங்க நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு தனி சந்தோஷம் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. ஸோ அப்படி ஒரு சின்ன அல்ப ஆசையாதான் நான் கேட்டேன், அதுக்கு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ ஐ எம் வெரி குட், ஐ எம் ஃபைன் அண்ட் மை பிரதர் இஸ் ஆல்சோ ஃபைன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் செக்கிங் ஆன் அஸ். அண்ட் இப்போ வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் 800-8940. உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்காக அந்த பாட்டை நான் இங்கே ப்ளே பண்ணுறதுக்காக. ஸோ நான் இந்த ஜஸ்ட் ஜென்ரலி நம்ம சாங் கேட்போம். இந்த வாட்டி எப்படி கேட்க போகிறேன்னா, நீங்கள் ஏன் அந்த பாட்டை சூஸ் பண்ணிங்க, ஒன்று நான் உங்கள் பேர் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லும், யாருக்காச்சும் இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுறீங்களா அல்லது இந்த பாட்டில் ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா, அப்போ ஒய் யூ சூஸ் திஸ் சாங் அப்படிங்கிறத எனக்கு வந்து சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
2: ஹாய் வணக்கம், சொல்லுங்க. மணிஷா
3: என்னுடைய நிழலையும் இன்னொருத்தி
2: யார் அவங்க?
3: வெரி
2: சாரி அபவுட் தட், தேங்க்யூ ஸோ மச் மணி, தேங்க்ஸ் ஃபார் காலிங், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ மணியுடைய மனைவிக்காக அந்த பாட்டு மணி டெடிகேட் பண்ணுறாரு. ஸோ அந்த சாங் கேட்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து 5 o'clock மேலே தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer are May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
6: Manasa to dimmitte.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: முன்னாள் அமைச்சர்கள் பதவிக்காக துரோகம் செய்கின்றார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தியுள்ளார். வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பதவி ஆசைக்கு மயங்கி தாவிக்காவுக்கு ஆதரவளிப்பதாக அவர் கூறியுள்ளார். கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் தற்போது என் மீது அவதூறுகள் பரப்பி வருகின்றார்கள். சுயநலத்துடன் செயல்படும் முன்னாள் அமைச்சர்களிடம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அமைச்சர் பதவி, வாரிய தலைவர் பதவிக்காக ஆசை வார்த்தைக்கு மயங்கி ஆளும் கட்சிக்கு ஆதரவளித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்கள் தம் மீது அவதூறு கருத்துக்கள் பழியை சுமத்தி வருகின்றார்கள் என்றும் தெரிவித்தார். தாம் ஏசி அறையில் அரசியல் செய்வதாக செய்திகளை பரப்பி வருகின்றார்கள். கொறடா உத்தரவை மீறி தாவிக்கா அரசுக்கு ஆதரவாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்துள்ளனர் என்றும் அவர் கூறினார். வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பதவி ஆசைக்கு மயங்கி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவளித்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: மேற்கு வங்காள சபாநாயகராக ரத்தீந்திர போஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது, ரத்தீந்திர போஸ் அர்ப்பணிப்புடன் செயற்படக்கூடிய கட்சி தொண்டர். அவர் எம்எல்ஏ, மந்திரி அல்லது சபாநாயகர் என எந்த பதவிக்கும் விண்ணப்பிக்கவில்லை என்று கூறினார். அவருடைய அர்ப்பணிப்பை கட்சி அங்கீகரிக்கின்றது. பட்டய கணக்காளராக அவர் பணியாற்றி வருகின்றார். இந்த பொறுப்பை கையாளக்கூடிய தேவையான திறன் அவருக்கு உள்ளது. அவருடைய தலைமைக்கு அனைத்து தரப்பில் இருந்தும் ஒத்துழைப்பு அளிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: இலங்கை செய்தி. 2024 ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான வழக்கு ஒன்றில் வழங்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறியமைக்காக இலங்கை தேசிய கல்வி நிறுவகத்தின் முன்னாள் பணிப்பாளர் IGS பிரேமதிலக்கவுக்கு உயர்நீதிமன்றம் 6 ஆண்டுகள் கடுழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு 6 ஆண்டுகள் கடுழிய சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. சிறை தண்டனையுடன் மேலதிகமாக 3 மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த அபராத தொகையை செலுத்த தவறினால் மேலும் 1 ஆண்டு சாதாரண சிறை தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் தொடர்பான விவகாரத்தை சீனாவுடன் எழுப்பியதாகவும் அது மிகவும் முக்கியமானதாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ கருத்து வெளியிட்டுள்ளார். ஓர்மூஸ் நீரிணையை ராணுவமயமாக்குவதற்கும் அங்கு கட்டண வசூல் முறையை அமல்படுத்துவதற்கும் தாங்கள் ஆதரவாக இல்லை என்று சீன தரப்பு தெரிவித்ததாக அவர் கூறினார். எங்களின் நிலைப்பாடும் அதுவே என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை நாட்டின் பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய இன்று கசியூராவில் 43 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. தம்தாவில் 22 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. அபுதாபி மற்றும் அல் ஃபுஜைராவில் 39 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் முறையே 38 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும் துபாய், உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் முறையே 36, 35 மற்றும் 32 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய அழுத்தமான கதாபாத்திரங்கள் தேர்ந்தெடுத்து நடிப்பு திறன்ல நம்மளை ஆழ்த்தினது மட்டும் இல்லாம தன்னுடைய பேச்சு திறன் மூலமாகவும் தமிழ் பற்று மூலமாகவுமே நம்மளை அசத்தி இருக்கிறார். இஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட், பிக் பாஸ் 4 உடைய டைட்டில் வினர். இவருடைய தமிழ் கையொப்பம் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்கள், அடுத்தடுத்த திரைப்படங்கள் இப்படி சொல்லிட்டே போலாம். அண்ட் முக்கியமா எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே இவருடைய பேச்சு தான். அந்த பேச்சுல நான் வந்து நிறைய விஷயங்களை புரிய வச்சிருக்கிறாரு. ஓ, நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகள்ல இருந்து மாற்று வேறொரு பார்வையில பார்க்க வைத்த ஒரு நல்ல மனிதரும் கூட. ஐம் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஆக்டர், சோசியல் ஆக்டிவிஸ்ட், தமிழ் பற்று கொண்ட நம்மளுடைய ஆரி அவர்கள். வெல்கம் அண்ட் வெல்கம் டு துபாய், வெல்கம் டு ஸ்டுடியோ.
1: தமிழ்நாட்டில் அவங்கள ஒரு இன்டர்வியூ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போ நீங்கள் சொன்னதா எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இப்போ துபாயில் ஸோ 89.4 நம்ம தமிழ் எஃப்எம்ல அவங்கள சந்திக்கல. ஸோ ஹாப்பி. ஸோ கோவிட்க்கு அப்புறம் நீங்களும் துபாய் வாசி ஆகிட்டீங்க. நாங்களாம் அப்பப்போ வந்துட்டு போகிறோம்.
0: தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுடைய ரீசெண்ட் விசிட் டு துபாய் வந்து சும்மா ஒரு ஜென்ரல் விசிட் தான் இல்லையா?
1: ஆமாம், ஒரு ஜென்ரல் விசிட் தான். ஸோ வேர்ல்ட் எக்கனாமி, குளோபல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போகலாம் துபாய்க்கு வந்து.
0: ஸோ நம்ம வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா எதை வேணாலும் கேட்கலாம். ஏன்னா யூ டாக் அபவுட் எவ்ரி திங். ஸோ சைக்காலஜியாக இருக்கட்டும், ஃபிலாசபிக்கலாக பேசுறதா இருக்கட்டும், காதல் பற்றி பேசுறதா இருக்கட்டும், தமிழ் சார்ந்த விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும், சினிமா, பாலிட்டிக்கல், ஜியோ பாலிட்டிக்ஸ், இப்படி எதை பற்றினாலுமே ஆரியவர்கள்ட்ட அதுக்கான ஒரு பதில் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹவு டு யூ ஃபைண்ட் துபாய்?
1: துபாய் ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபும் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆன புதுசில் இங்கே ஒரு செலிப்ரிட்டி பேட்மிண்டன் லீக்காக வந்திருந்தோம். ஸோ அந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு துபாய். ஆமாம், என்னோடய பாஸ்போர்ட் ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப் பண்ண துபாய் தான். ஸோ அதனால் அந்த டைம் வந்து ஜாலியாக அப்படி சுற்றிட்டு போயாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 times துபாய் வந்திருக்கேன். ஸோ டெசர்ட் சஃபாரி அங்கங்கெல்லாம் கொஞ்சம் சுற்றியாக இருக்குது. அப்புறம் இங்கே மெயினாக துபாய் வரும்போது எல்லாம் ஃபுட்டு. ஸோ எப்படி தமிழில், தமிழ்நாட்டில் வந்து சென்னை ஒரு ஒரு ஃபுட்டு, அப்போ ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஃபுட்டு இருக்குது. தமிழ்நாடுனாலே சாப்பாடு வந்து தேடுவாங்க. அது மாதிரி இப்போ துபாய் வந்தாங்கன்னா வாங்க நாங்கள் இங்கே கூப்பிட்டு போகிறோம், அங்கே இருக்கு அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷாப்பு. ஸோ எல்லா பிராண்டுமே இங்கே இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட்ஸுமே இங்கே இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கேரளா ஃபுட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நார்த் இந்தியன் ட்ரை பண்ணலாம். ஸோ அரபி ஃபுட்டும் இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபுட்டு இங்கே வந்து ஒரு நல்ல
0: குளோபல்
1: குசேமியாக இங்கே வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வரவங்களுக்கு. அதுக்கு யோசிப்பேன், இவ்வளோ ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, எல்லா கடையிலும் வந்து சாப்பிட்றாங்களான்னு யோசிப்பேன். ஸோ அப்போ ஸோ பாப்புலேஷனாக இங்கே வந்து ஃபுட்டுக்குன்னு ஒரு ஒரு லவர்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. வந்து ஒரு 2-3 நாளாக தங்கிட்டு ஹாப்பினிங்காக என்ன பண்ணிட்டு போகிறீங்கன்னா சாப்பிட்டோம், தூங்கினா ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு துபாய் வந்து ஒரு ஹாப்பினிங் பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வார் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ். ஸோ இந்த டைமில் சரி நானும் துபாய் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பார்த்துட்டு போகிற ஒரு ட்ரிப்பாக தான் அது நானும் வந்திருக்கேன்.
0: வெளியில இருந்தும், இந்தியாவில இருந்தும், சென்னையில இருந்தும் நிறைய பேர் வந்து கேட்டாங்க, ஆல் ஓகே, நீங்க சேஃபா, ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ, பட் வி ஆர் ஆக்சுவலி சோ சேஃப் இன் துபாய். இங்கே பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேட்ஸ் அண்ட் பீப்புள், ரெசிடென்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வந்து ரொம்ப அழகாக உறுதிப்படுத்தப்பட்டுச்சு எங்களுக்குள்ள, மக்களுக்குள்ள. அந்த பீக் ரீஜனல் டென்ஷன் இருந்த டைம்லையும் சரி, அண்ட் கரண்ட்லி இப்போ ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய இந்த டைம்லையும் சரி, எக்கனாமிக் வந்து அப்படி ஸ்டெடி ஆக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதே மட்டும் இல்லாமல் சேஃபாக எப்படி மக்களை வச்சுக்கலாம், ஆனால் எவ்ரி டைம் ஏதாவது ஒரு த்ரெட் வருது அப்படின்னா அதுக்கு மக்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜஸ்லாம் வந்து எங்களை பாதுகாப்பாக இருக்க சொல்கிறது, இது எல்லாமே இங்கே
1: யூஎஸ்ல. நாங்களாம் வந்து இந்தியாவில் இருக்கும்போது கோவிட்டுக்கு எல்லாம் கொஞ்ச நாள் பழகிருக்கோம். வாருக்கு பழகிட்டீங்க, அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கேன், சரி நம்மளாம் இந்த பக்கம் இப்படி இருக்கணும், சரி நம்மளாம் அந்த பக்கம் போகணும், எல்லாம் வீட்டில் இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ என்டையராக வந்து அது ஒரு வார் ஜோனுக்கு பழகிறதுங்கிறது ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷன் யாரும் பெருசாக வார சந்திச்சதில்லை. ஆக்சுவலி உங்களுக்கு அந்த பெருமை உங்களுக்கு
0: இருக்கு. ஸோ படங்கள் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கிறீங்கன்னா, யார் எந்த இயர் எந்த டைம் வந்தாலும் யார் இன் டு சம் ஃபிலிம்ஸ் நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க. சேம் டைம் நீங்கள் டெலிவிஷன்லேயும் உங்களோட ஈடுபாடை காமிச்சிட்டு இருக்கீங்க, எந்த குறையும் இல்லாமல் சோஷியல் ஆக்டிவிஸமும் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? இதுக்கு ரெண்டு ட்ரிப்பெல்லாமும் போகிறீங்க எப்படி?
1: ஸோ கொஞ்சம் நேரம் எல்லாம் இருக்குது, நம்ம நேரம் எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நேரம் நிறையா இருக்குது. ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து ஒரு கரெக்டான படம் பண்ணணும்னு கொஞ்சம் பிரேக் எடுத்து தான் படங்கள் சாய்ஸாக லிமிட்டடாக வச்சுக்கிட்டேன். ஒரு நல்ல படம் பண்ணணும், கவுண்டிங்காக படம் பண்ணுறது தட் இஸ் நோ பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஸோ வந்த ப்ராஜெக்ட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனோட கொஞ்சம் டிலேஸ் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் தான் இடையில வாத்தமிழாவாக வந்துச்சு. ஸோ அதை 2 இயர்ஸாக பண்ணோம். அப்புறம் எல்லா ப்ரொடக்ஷனில் முடிஞ்சதெல்லாம் இப்போ இந்த வருஷம் ஒரு 4 படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஆனால் இன்னும் 2 படம் ஷூட்டிங்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ இடையில கேப்பை வந்து நான் ஸோ நம்ம கேப் எடுத்துக்கணும்னு நினச்சி எடுக்கிறது இல்லை. ஸோ யூனிவர்ஸ் நமக்கே சில டைமில் ஒரு கேப் கொடுத்துருது. அந்த கேப் கொடுத்துட்டு இன்னொரு கேப்பை ஃபில் பண்ணிடும். ஸோ இந்த வேலையை இப்போ பண்ணு, அதுக்கப்புறம் அடுத்த வேலையை அப்படி பண்ணு, அப்படிதான். ஸோ திங்ஸ் ஆர் கோயிங் லைக் தட், கோ வித் ஃப்ளோ தான். ஸோ அதனால காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிஸியாக இருக்கமான்னு கேட்டால் பிஸியாக இருக்கிற மாதிரி பிஸியாக இருக்கும். பட் டைம் கிடைக்கும்போது அடுத்து புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு எப்போது ஒரே வேலையை பண்ணிட்டு இருக்கிறதுல எனக்கு ஒரு சின்ன மொரட்டாஸ் ஃபீல் இருக்கும். ஸோ படம் பண்ணிட்டு இருக்கோம், அது பேஷன், நடிக்கிறதுக்கு வந்தோம். அதை தான் தட் நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், ஆண்டர்பிரனராக என்ன ஆகலாம், அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக. ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு.
0: ஸோ இண்டஸ்ட்ரி அண்ட் சினிமா அண்ட் மக்களுடைய பார்வை பொறுத்த வரைக்கும் இப்போ போஸ்ட் கோவிட் அண்ட் ப்ரீ கோவிட்னு பிரிக்கலாமா கேட்குறேன் உங்ககிட்ட நான்.
1: தாராளமாக பிரிக்கலாம். ஏன்னா எப்படி இங்கே வந்து வாருக்கு முன் வாருக்கு பின்னு உங்களை கேள்வி கேட்கறது, நாங்களும் கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின்னுங்கிறது வந்து டெஃபினட்டாக நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக கோவிடுக்கு முன்னாடி இருந்த பசங்களோட மனநிலை, ஸ்கூல்ஸ்க்கு நிறைய இப்போ போகிறேன், காலேஜஸ்க்கு போகும்போது அவங்க பிரின்ஸிபல்ஸ் அண்டு மேனேஜ்மெண்ட்லாம் பேசும்போது பசங்க ரொம்ப மாறிட்டாங்க இந்த கோவிடோட சேஞ்சுங்கிறது வந்து சொல்கிறாங்க. லிசனிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து படிக்கிறது வந்து அவனுக்கு கேட்குறதுல இருக்கிற சுவாரஸ்யம், பார்க்குறதுல இருக்கிற சுவாரஸ்யம் படிக்கிறதுல இல்லை. ஸோ அது அந்த
0: கான்சென்ட்
1: புத்தகம் படிக்கிறது இல்லை. அவன் எல்லாம் அதை விஷுவலாக சொன்னீங்கன்னா அதை கேட்டுக்கிறேன், இல்லை ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்குற மாதிரி தான். ஸோ அதான் பாட்டு கேட்டு நம்ம வந்து எதையோ ஒன்று கேட்டுனே தான் நம்ம,
0: விச் மீன்ஸ் நம்மலாம் வந்து படித்தோம் அப்படின்னா விஷுவலைஸ் நம்ம பண்ணோம், அதுக்கான பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
1: டெஃபினட்டாக இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் எல்லார் வீட்லையும் எடுத்து பாருங்களேன், காலையில் எழுந்திரிச்சா சமைக்கும் போது எதையாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு வீட்டில். ஸோ அவங்க எதையாவது ஒரு யூடியூப்ல எதையாவது ஒரு பாட்டு கேட்டுட்டு, இல்லையா எதை பற்றினாவது ஒரு இன்டர்வியூவோ, அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஏரியாவில் அவங்க ப்ரீ ஆக்குபைடடாக அவங்க காதில் ஏதோ ஒன்று கேட்டே இருக்கு. ஸோ அது கான்டென்ட்டாக அவங்கள ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணுற வேலையை மெக்கானிக்கலாக ஒன்று பண்ணிக்கின்னே இருக்காங்க. ஸோ அது எப்படின்னா மல்டி டாஸ்கிங். கார் ஓடிட்டு இருக்காங்க, முன்னாடி கார் ஓட்டினா ரோட்டை பார்த்து தான் ஓட்டணும். கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே இப்போ நியூஸ் கேட்டு தான் போகிறாங்க. ஸோ அது ரேடியோவாக இருந்தது, பட் விஷுவலாக நான் சொல்கிறேன், ஆடியோவாக நம்ம கேட்போம் பாட்டு கேட்டுட்டு போகிறதுக்கு, விஷுவலாகவே ஓடிக்கின்னு தான் இருக்குது
0: அவங்களுக்கு மைண்டில், ஏதோ ஒன்று
1: மைண்டில் ஒன்று ஓடிக்கினே இருக்குது. ஸோ ரொம்ப ப்ரீ ஆக்குபைடடாக இருக்கிற ஒரு சூழல் இருக்குது. ஸோ அந்த பீஸ், இன்னர் பீஸுங்கிறது வந்து எல்லோரும் கொஞ்சம் தொலைச்சிட்டாங்க, தேடினா இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தூக்கத்தையே தொலைச்சிட்டோம்ல, நைட் 2 மணி வரைக்கும் எல்லோரும் இப்போது ரீல்ஸ் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம். ஸோ நம்மளே வந்து உட்காந்து சும்மா அப்படி ஏதோ ஒன்று பார்க்கணும்னு பார்த்தா டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ஏதோ ஒன்று இன்ஸ்டாவில் ஏதாவது போட்டு நம்ம போடுறதோ இல்லை நமக்கு போட்டவங்கள ரிப்ளை பண்ண அப்படி பார்த்தா அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வரும், இன்னொரு வீடியோ வரும், அது அப்படியே வந்து நம்மளுடைய டைமை வந்து கில் பண்ணிடுது. ஸோ அதனால் கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் வந்து பெரிய லைஃப் ஸ்டைலில் எல்லாருக்குமே இன்க்ளூடிங் மீ எல்லாருக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. ஃபுட்டில், லைஃப் ஸ்டைலில் ஒரு இன்பேலன்ஸ் வந்து நடந்திருக்கு. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இன்ன வரைக்கும் போராடி நினைக்கிறேன் எல்லோரும்.
0: எஸ் கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். ரொம்ப ரொம்ப அழகாக நீங்கள் ஒரு ஒரு விஷயங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ் எஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்டே டியூன் வித் அஸ். இன்னும் 2 பாட்டுக்கு பிறகு வில் பி பேக் அண்ட் தட் இஸ் சூப்பர் டூப்பர் ஆக்டர் ஹாரி நம்ம கூட இணைந்திருக்கிறாரு. ஐ எம் வெரி ஹாப்பி ஹோஸ்டிங் ஹிம் அண்ட் ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு
3: டோ மாரி கேப் மாரி கைத கஸ்மாலம் எங்கடாவா எங்கடாவா எங்கடாவா எங்கடாவா
4: யா ராயா புரம் பீட்டர் ரவுன்ஸ் இவன் மேட்டர் யா சவுண்ட்.

0: ஓகே பாய்.
1: நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அன்னை அன்புக்கு அன்னை தெரசா

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
4: Big news from the UAE lottery. 5 million dirhams in வெற்றியாளர் அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் வெயிட் பண்றீங்க? அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
5: Get your tickets now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. Terms and conditions apply.

0: தெளிப்படுத்துங்கள். 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: You are back. The evening Karak. The evening Karak. The evening Karak.

0: we are back. It's 5:33 on the clock. நம்ம கூட வந்து ஆக்டர் ஆரி இணைந்து இருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக துபாய் வருகை தந்ததுக்கும் நம்ம ஸ்டுடியோக்கு வருகை தந்ததுக்கும் மீண்டும் நம்ம நன்றி சொல்லிட்டு, சோஃபார் நம்ம பேசணும் எப்படி துபாய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. நம்ம ஃபோர்த் ஃப்ளோர், இந்த படத்துக்கு பிறகு வரக்கூடிய அடுத்தடுத்த படங்கள்ல காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் இப்போ வரிசையில இருக்கு, அண்ட் விஜய் மில்டன் அவர்களுடைய அடுத்த படைப்பும் கூட இல்லையா? இந்த படத்தை பத்தி சொல்லுங்க.
1: சோ கோலிசாவோட அப்புறமா வந்து சார் வந்து அடுத்து கோலிசோட பிரான்சைஸ் இல்ல, இது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம், இஸ் அ காட்ஸ் அண்ட் சோல்ஜர். சோ கோலிசோட நடிச்ச பசங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. சோ தமிழ்ல இருந்து நான், பரத், அப்புறம் பால்டப்பாக்கு லான்ச்சு, அண்ட் அம்மா அபிராமி
0: நடிக்கிறாரு.
1: ஆமா ஆமா, பால்டப்பா வந்து நாங்கள் நடிக்க வச்சுட்டோம்.
0: ஏன் பாட்டும் இருக்கு?
1: ஆமா ஆமா, ரெண்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் சிங்கிளா ரேப் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தது, தம்பி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல காம்போவா இருந்தது. தெலுங்குல இருந்து வந்து ராஜ் தருண் அண்ட் சுனில் சார் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ வேடன் வந்து அவர் ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸும் இருக்குது, அண்ட் சாம்சியஸ் மியூசிக்கு. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இது ஒரு வழக்கமாக அந்த காட்ஸ் அண்ட் சோல்ஜருங்கும் போது எல்லாருக்கும் வந்து ஸ்டாண்டலோனா கோலி சோடாவா கோலி சோடாவா அப்படின்னு கேட்குறாங்க. கட்டாயம் கோலி சோடா பண்ண டைரக்டர் தான். அதோட ஃப்ளேவர் நீங்கள் இதில் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்த பசங்களுடைய கோபமும் பசங்களுடைய அந்த எதிர்பார்ப்பும் அந்த படத்துலேருந்து என்னவாச்சுன்னு ஒரு ஒரு கேள்வி இருக்கும்ல, அதை ஒரு ஸ்டாண்டலோனாக ட்ரீட் பண்ணுறீங்கள. எல்லாருக்குள்ளேயும் ஒரு சாமானியன் இருப்பான். இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு நமக்கு டக்குன்னு நம்ம சொல்கிறோன்னா யார் ஃபஸ்ட்டு யார் லாஸ்ட்டுன்னு. ஆனால் நடுவில் ஒரு கூட்டம் மாட்டிகிட்டு
0: இருக்கோம்ல. ஆமாம்.
1: ஸோ அது அந்த கூட்டத்துக்கான ஒரு படம். ஸோ லாஸ்ட் பெஞ்சும் இல்லை ஃபஸ்ட்டு பெஞ்சும் இல்லை,
0: நாங்கள் ஒரு
1: அந்த நடுவில் மாட்ட கூட்டத்துக்கெல்லாம் ஒரு கதை சொல்ல மாட்டீங்களாடா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். டே முதல் மார்க் எடுத்தனை பற்றி ஒரு கதை பண்ணுவீங்க, பாருங்கள் லாஸ்ட் பெஞ்ச்லேருந்து ஒருத்தர் எப்படி வாழ்க்கையில் ஜெயிச்சானோ கதை சொல்லுவீங்க. ஏன்னா அந்த 60 மார்க் வாங்கினவன், 50 மார்க் வாங்கினவன், 70 மார்க்
0: வாங்கினவன்,
1: அந்த காமன் மேனை பற்றின ஒரு ஒரு ஹீரோ யாரு, இல்லை அவன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரைலர் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ காப்பாக ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டிருந்தாங்க, நானும் ரொம்ப நாளாக காப்பண்ணும் நிறைய கதை கேட்டுகிட்டே இருந்தேன், அமையவே இல்லை. ஸோ டக்குன்னு மெல்டன் சார் வந்து திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, அரி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது பண்ணுறியா, ஒரு ரோல் இருக்குது அப்படின்னாரு, பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுதான். ஸோ சுட சுட ரிலீஸுக்கு ஜூன் ஜூலை வி ஆர் ஜஸ்ட் பிளானிங்.
0: ஸோ என்னதான் வந்து படங்கள் வந்து ரொம்ப நல்ல நல்ல படங்களாக எடுத்தாலும் இன்றைக்கி இந்த பிஆர் மார்க்கெட்டிங், இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு ஹுக்கு க்ரியேட் பண்ணுறதுன்றது இது ரொம்ப தேவைப்படுது. இது இது இல்லாமல் ஒரு நல்ல படத்தை கூட வெளியில் கொண்டு வர முடியலையே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: நீங்கள் குக் பண்ணுறது கூட ஒரு ஹுக்கு தேவை. அதனால இங்கே ஹுக் இல்லாமல் உங்கள் குக்கு வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி, டான்ஸ் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ஹுக்கு தேவை. ஸோ லிரிக் எழுதுறதுக்கு ஒரு ஹுக்கு தேவை. ஸோ கதைக்குமே ஒரு ஹுக்கு தேவை. ஸோ இப்போ எப்படின்னா கான்டென்ட்டுக்காக படம் பண்ணது போய் ஹுக்கை பேஸ் பண்ணி
0: பாட்டு
1: படமே வர ஆரம்பிச்சிச்சு. ஃபுல் ஃபிலமே ஒரு ஹுக் அண்ட் ஹைப்பில்லே, அது ஒரு கல்ச்சர் வந்து. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஜென்ரேஷனோட அட்டென்ஷன் ரொம்ப கம்மியாக
0: இருக்குது.
1: இப்போ நீங்களாம் நம்ம ஓட்டியில் எல்லோரும் நம்ம படம் பார்க்குற கூட்டம் தான். உங்களை நீங்கள் ஜஸ்ட்டாக நான் சொல்கிற விஷயமா யோசிச்சு பண்ணி பார்க்கலேன். எந்த படம், ஒரு படம் நீங்கள் தமிழ் படமாக எனி ஃபிலிம், நீங்கள் கையில் ரிமோட்டை எந்த விஷயத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, எதுக்கு பாஸ் பண்ணிவிட்டு திருப்பும் நீங்கள் எழுந்திரிச்சு போயிட்டு திருப்பி வரீங்க, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் யார், எப்படிப்பட்ட மனிதர்னு உங்களை ரீட் பண்ணிடலாம்.
0: கரெக்ட் இல்ல,
1: மனநிலையும் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நமக்கு எது தேவையில்லைன்னு நினைக்கிறோம், இல்ல எது எனக்கு இது போதும்னு நினைக்கிறோம், இது எல்லாமே அதுல இருக்கு. சோ சாதாரண ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அண்ட் பாசம் அதுவே ரொம்ப ரேரா தான் ரிமைண்ட் பண்ணி பார்ப்போம். சீக்வன்ஸே மிஸ் ஆயிடுச்சுன்னா தான் திரும்ப வந்து பார்ப்போம், அது வந்து ரேர். ஆனால் நீங்கள் ஒரு ரன்னிங்கில் இருக்கும்போதே வந்து இப்போது ஒரு சோக காட்சியாக அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போதே, ஓகே வந்தீங்க இது வந்து இப்போது சோகம் முடிஞ்சிச்சு, ஓகே அடுத்து என்ன சொல்லுவீங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கெல்லாம் முன்னாடி டைலாக் பண்ணி ஃபீல் பண்ணுவோம்ல, அதை அப்படியே ஓட்டியே பார்க்குறான். இதுக்கப்புறம் இது நடக்கும், வீட்டில் வந்தீங்க ஓகே ஆறுதல் சொன்னாங்க எல்லாம் முடிச்சா ஓகே அடுத்து என்ன. ஸோ அந்த அந்த ஃபாஸ்ட்டு ஃபார்வர்ட் திங்கிங்க்கு ரொம்ப ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் டியூன் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இதை போய் குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம பண்ண வேண்டியது இருக்குது இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் எல்லா தமிழ் டைரக்டர்ஸுக்கும் ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது டெக்னீஷியன்ஸுக்கும். நம்ம தமிழ் ஆடியன்ஸஸ் கிட்ட வந்து டேய் நாங்கள் கூட இப்படி தாண்டா படம் எடுக்கிறோம், ஆனால் அதே படத்தை மலையாளத்தில் எடுத்துகிட்டு வந்து படம் ரிலீஸ் பண்ணால் மட்டும் அது அந்த படம் நல்லாயிருக்கு, அது வந்து ஸ்லோவாக இருந்தாலும் அது ஒரு காவியம், அது மாதிரி ஒரு படம் இல்லைன்னா சொல்கிறீங்க. அதே இது நாங்கள் அப்படி ஒரு படம் எடுத்தா ஏன் லேக் எடுக்கிறீங்க, கொஞ்சம் போராக இருக்குது, ஏன் வந்து இன்னும் கொஞ்சம் அதை ஃபாஸ்ட்டாக சொல்லாமேன்னு சொல்கிறீங்க.
0: காந்தி டாக்ஸ் படத்தை பார்த்துட்டு என்ன அவார்டு படம் மாதிரி இருக்குது.
1: ஏன்னா இதை இது இந்த டைலாக் என் ஃப்ரெண்ட் இப்படியே வந்து சொன்னார் என்கிட்ட வந்து டேய் நம்ம ஆடியன்ஸுக்கு இருக்கிற ஒரு மனநிலை இருக்கு, நம்ம ஊரில் ஒரு பொருளை தயாரித்து இனிமேல் கேரளா ஸ்டிக்கர் ஒட்டி தான் இங்கே ஒன்று விற்கணும் போல இருக்கு, நான் இனிமேல் படத்தை எடுத்துட்டு அங்கே ரிலீஸ் பண்ணிவிட்டு தமிழில் வந்து அப்புறமா இங்கே வந்து செகண்ட் ரிலீஸ் பண்ணுறேங்கிற மனநிலைக்கு தயாராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நம்ம படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மனநிலையாவே வந்து வேறையாக இருக்குது. அது மலையாள படம் பார்க்கும்போது ஏய் மலையாள படம் அப்படிதான் இருக்கும்
0: அந்த மைண்ட் செட்டோட
1: பாக்கல இருக்குல்ல, ஒரு லெந்தி ஷாட் அங்க சைக்கிள்ல இருந்து வராரு அப்படினு வெச்சுக்கோங்களே.
0: எனக்கு என்னோட ஒரு கேள்வி என்னன்னா நம்ம ஜெனரல் சி ஆடியன்ஸ் அந்த மலையாள படத்தை கூட பாக்குறது இல்லையோன்றதா என்னோட கேள்வியா இருக்கு. யாரு அந்த படங்களை தேர்ந்தெடுத்து பாக்குறவங்க யாரு?
1: இது மலையாள படத்தை சொல்கிறீங்களா?
0: மலையாள படங்களை
1: நீங்கள் ஏபிசி ஆடியன்ஸ் கேட்டிங்கன்னா நிறைய பேர் வீட்டில் ஓடிடி இல்லாதவங்க தான் அவங்க பார்க்கல. ஸோ ஓடிடிக்கு யாரெல்லாம் அக்சஸ் இருக்கோ அதுவும் ரெண்டு மூணு ஓடிடி வச்சுருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அன்றைக்கி என்ன படம் அவங்க ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்களோ அது நீங்கள் ஓப்பன் பண்ணாலே அதுதான் அவங்க முன்னாடி வந்து நிற்கும். அப்போ டக்குன்னு நீங்கள் ஒரு அதோட ட்ரைலரோ அதோட விஷுவல்ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய கம்பல்ஷன் இருக்குது. இன்னொன்று அது தமிழில் வேறு இப்போ டப் பண்ணி தான் மோஸ்ட்லி வருது. மணிஹேஸ்ட்டுக்கு அப்புறம்லாம் வெப்சீரியஸே இன்டர்நேஷ்னல் வெப்சீரியஸ் எல்லாமே டப் பண்ணி வருது. ஏன்னா இங்கே ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு, ஏன்னா தமிழில் மோஸ்ட் கனெக்டட். டக்குன்னு தமிழ் லாங்குவேஜ் கேட்டவொடனே நமக்கு புரியிற லாங்குவேஜ் தான் இருக்குது, மேக்கிங் நல்லாயிருக்கு, சரி நம்ம பார்த்துருவோன்ட்டு ஒன்று பார்க்குறது இருக்குல்ல. ஸோ மலையாளத்தில் பண்ணுற படங்களும் எக்ஸ்க்ளூசிவாக தமிழுக்கு டப் பண்ணி தான் வர்றாங்க. ஏன்னா இங்கே ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு, பெங்காலியில் அவங்க பெரிய ஆடியன்ஸ் இருக்குது, யூனிவர்சலாகவே வந்து மலையாள படம் பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. ஸோ நம்மக்கிட்டேயும் இப்போ நல்ல நல்ல படங்கள் வந்து முன்னாடி நம்ம நிறையா பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ அப்பப்போ வர்ற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் இங்கே ஆடியன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் இன்னும் தமிழ் சினிமா கொஞ்சம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேப் என்னென்னா ஆடியன்ஸுக்கும் க்ரியேட்டர்ஸுக்கும் ஒரு பெரிய கேப் விழுந்திருக்கு. இப்போது அதை பிரிட்ஜ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒர்க் அவுட் ஆகிற படங்கள் போகுது, அவங்களுக்கு கனெக்ட் ஆகாத படங்கள்லாம் கொஞ்சம் தடுமாறுது. எப்படி படம் எடுக்கிறது இல்லை எப்படி அப்புறம் ப்ரமோட் பண்ணுறது நிறைய பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக படம் எடுக்கிறது கூட ஈஸி, ப்ரமோட் பண்ணி மக்களை கொண்டு வர்றது இருக்குல்ல, அது வந்து பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது தமிழ் சினிமாவில்.
0: எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அதாவது படம் முழுக்க வந்து இருக்கிற எல்லா ஐ டோன்ட் நோ வாட் வேர்ட் டு புட் ஹியர், ஏதாவது நல்ல வார்த்தை தான் வர மாட்டேங்குது. ஸோ படம் மொத்தமாக வந்து நிறைய தேவையற்ற விஷயங்கள்லாம் போட்டு நம்ம வந்து என்னப்பா இதையெல்லாம் எங்களை நம்ப சொல்கிறீங்களேப்பா இதை அப்படிலாம் இருக்கும். கடைசியில் எண்டில் போயிட்டு ரொம்ப நல்லவங்களாயிருவாங்க, ஒரு இமோஷனல் அப்பா அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு படம் பார்த்தா நல்ல படம்ங்கிறாங்க. ஏன்னா படம் ஃபுல்லாக இருந்துச்சு, கடைசியில் ஒரு 10 நிமிஷம் திருந்தி அப்பா அம்மாவுக்கு நல்லவனானா நல்லவனா எனக்கு புரியலையே.
1: இருக்குல்ல. ஸோ அது வந்து ஒன்று, ஏன்னா இவங்களுக்கு இதுதான் ஃபிலிம். ஸோ இவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்த தளபதியை தெரியாது, நாயகனை தெரியாது. ஸோ நிறையா இண்டஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ண பருத்தி வீரன் வந்து இந்த ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் வெற்றிமாறனோட நிறைய ஏலிய ஃபிலிம்ஸ் வந்து எங்கேருந்து எவால்வ் ஆகி இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ நிறைய நல்ல டைரக்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல சேரன் சார் அவங்கெல்லாம் இப்போ இந்த ஜென்சிக்கு வந்து அவருடைய முந்தைய படங்கள்லாம் வந்து எவ்வளோ பார்த்துருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஃபிலிம்ஸோட அப்ரோச்சே வேறு ஆடியன்ஸ் டுவர்ட்ஸ் சி இன்றைக்கி வேறு. இன்றைக்கி என்னென்னா ரீல்ஸ்லேருந்து படம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கான்டென்ட்டே அந்த ரீல்ஸ் பேஸ் பண்ணி, ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சுத்தா நிறைய ரீல்ஸ் வந்து கான்டென்ட் வந்து ஃபேமிலி கான்டென்ட், லவ் கான்டென்ட், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணி, அப்புறம் காமெடிஸு, இதெல்லாம் மீறி டபுள் மீனிங் போயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து இப்போல்லாம் இப்போ டக்கர் வந்துருச்சு. இப்போ ஜியோலேருந்து அவங்க இன்னொரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீல்ஸ் பேஸ் பண்ணியே வெப்சீரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, வெர்டிக்கல் வெப்சீரிஸ் வந்துருச்சு. இப்படி படம் பார்த்துட்டு போய் ஃபோனை எப்படி நம்ம பார்க்குறோமோ அதுக்கான வெப்சீரிஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதுலேயே ஃபிலிம் வரப்போகுது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரேம் உங்களுக்கு. இப்போ நான் கையில் வச்சுருக்க இந்த ஃபோனு லெஃப்ட் ரைட்டு என்னவோ இருக்கோ இவ்வளோ தான் இருக்கும் ஃப்ரேமு. அப்போ இதை மல்டி கேமரா வச்சு ஷூட் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு கேமரா அஞ்சு கேமரா ஷூட் பண்ணுறாங்க. இங்கேருந்து இங்கே நடந்து வரணும்னா அது மட்டும் கேப்சர் பண்ணும்ல, நான் சண்டை போடுறது இதெல்லாம் நான் கேப்சர் பண்ணும்ல. அப்போ அது வந்து இப்போது அதுக்கான கான்டென்ட் ப்ரொடியூசிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. ஒன் மினிட் ஃபிலிம் நிறையா வந்துருச்சு. ஆக்சுவலாக கான்டென்ட் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக குவிஞ்சிட்ருக்கு. ஸோ என்னென்னா இப்போது இண்டஸ்ட்ரிக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்சிக்குமான ஒரு ரெண்டுக்கும் மெஜ் ஆகிற மூமெண்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு
0: இருக்காங்க.
1: ஆமாம் ஆமாம்.
0: ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட் வெடி 9.4 தமிழகம். 90s நாட் ஆட்ல ஒரு பாட்டு வருது, கேட்டுவாங்க.
2: The Evening Correct presented by VNCT Global. Chennai OMR la 2BHK homes at just 1200 dirham CMI. Meet the team on May 17 Sunday at Park Regis Hotel near Bojuman. Call 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai. Talaivar Song of the Hour brought to you by Basha Bai Biryani. Authentic ana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bai Vittu Kalyana Biryani. Ippave rusithu rasikka. Visit பாஷாபாய் பிரியாணி கராமா கோபரேட்.

0: நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப்
1: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
2: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
1: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
2: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
1: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
3: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுருவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 திரம்ஸ் பர் கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
4: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
5: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும்
6: அழைக்கவும்ோட்
7: பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
8: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
7: சீரியஸ்லிமா?
9: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
10: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
11: JM பிராண்ட் ஏசிடா,
12: JM பிராண்ட் ஏசிடா.
13: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
14: செழித்தையும் தமிழே ஒளியே.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இட்ஸ் டைம் டு வெல்கம் பேக் ஆரி. தேங்க்யூ சோ மச் அண்ட் வெல்கம் பேக். நம்ம வந்து காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் பத்தி பேசின மாதிரி அடுத்தடுத்து உங்களுடைய படங்களும் வரிசையா இருக்கு. ஐ ஹர்ட் நீங்க அன்சிகா கூட பேர் பண்ணி ஒரு படம் பண்றீங்க அப்படின்னு, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நிவேதாவோட. இப்போ நான் என்னோடய அடுத்த படத்தை பற்றி உங்கள் கேள்வியாக வச்சுருக்காங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோடய அடுத்த படம் வந்து காட்ஸ் அண்ட் சோல்ஜர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து நானும் விமல் ஒரு படம் பண்ணுறோம், சிம்புதேவன் சார் டைரெக்ஷனில். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டஸிக்கல், ஒரு காமெடி அண்ட் அட்வென்ச்சர் எல்லாம் கலந்த ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து. ஸோ ஒரு பொலிட்டிஷியனாக அந்த படம் பண்ணுறேன். ஸோ அதுவும் டப்பிங் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹன்சிகாவோட ஒரு படம் வந்து 96 ப்ரொடியூசர் நந்தகோபால் சார் அண்ட் ஈகோ சார் டைரக்ஷன். ஸோ அது முடிஞ்சிருச்சு. ஒரு சைக்கோ த்ரில்லர். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு கிரே ஷேடு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நானும் அஞ்சு குறியினும் ஒரு படம் பண்ணுறோம். ஸோ அதுவும் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதான் இது இல்லாமல் இன்னும் ரெண்டு படம் இருக்குது. ஸோ டைட்டில் இன்னும் வைக்கலை. ஸோ இதுக்கு இன்னும் ரெண்டு படத்துக்கு வந்து டைட்டில் அவங்க தான் சொல்லணும். ஸோ அஃபீஷியலாக நான் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் என்னோடய அப்கமிங் ஃபிலிம்ஸ் வந்து இந்த வருஷம் 4 ரிலீஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போ படம் ரிலீஸ் நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ இந்த லாங் வெயிட் ஹஸ் கம் டு அன் எண்ட். ஸோ வரிசையாக ஒரு 4 படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ
0: 2026 இஸ் ஆரிஸ் இயர் அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமாம், நம்ம வருஷம். ஆமாம், ஆட்சி அமைச்சிட்டோம், ஆட்சியை மாற்றிட்டோம். இப்படி எல்லாம் ஆளாளுக்கும் ஒன்று மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ ஐயோ ஆட்சி மாறி போச்சு, இப்படி எல்லாருக்கும் ஒரு கவலை மிக்சடாக இருக்குல்ல. ஸோ நம்ம பாசிட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியது. ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு புது மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு மெஜாரிட்டியான ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே இருந்தவங்களே வேணும்னு நினச்சி ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஓட் பர்சன்டேஜ் அங்கேயும் போயிருக்கு. ஸோ இட்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி இப்போ படங்களும் வந்து ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரி படம் எடுக்கணுங்கிற ஆடியன்ஸுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இப்போ இந்த 2026 நிறைய புது படங்களை எதிர்பார்த்து மக்கள் காத்துட்ருக்காங்க. ஏன்னா தியேட்டர்ஸில் படங்களே ரீசெண்ட் டைமில் ரிலீஸ் கம்மியாக இருந்தது. ஸோ ஜனநாயகன் இஷ்யூ, அப்புறம் அதனால் அது படம் வரல. இன்றைக்கி கருப்பு, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும் நேற்று கருப்பு ரிலீஸ் ஆக வேண்டியது, அதுவும் இன்றைக்கி இஷ்யூ. ஸோ சேட். ஆர்ஜே பாலாஜியோட வீடியோ பார்க்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ஒரு நமக்கு தெரியும், ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது 34 ஒரு மாதம் வந்து ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும்போது அது ரொம்ப டாலரேட் பண்ண ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் போராடி ஒரு படம் எடுத்துகிட்டு வர வேண்டியது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் துபாய் மக்களே, ஸோ வரிசையாக ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நல்ல படங்களாக எடுத்திருக்கோம், பார்த்துட்டு உங்களுடைய நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள், இல்லைனாலும் சொல்லுங்கள், அடுத்து படம் பண்ணும்போது சரியாக பண்ணுறோம்.
0: ஸோ ஆஸ் அன் ஆக்டராக உங்களுக்கு வந்து சேலஞ்சிங்கான விஷயங்களா நீங்கள் என்ன பார்க்குறீங்க? படத்தில் நடிக்கிறதா இல்லை அந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சரியான இடத்துல சேர்க்குறதா?
1: ஸோ இப்போது ஆஸ் அ ஆடியன்ஸுக்கு இப்போ நான் துபாய்க்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். அது வெளில எங்கேயும் சொன்னதில்லை ஆக்சுவலாக வந்து. ஸோ சுட சுட 89.4 நிவேதா கிட்ட சொல்கிற விஷயந்தான். படத்தை எடுக்கிறது கஷ்டமா, படத்தில் நடிக்கிறது கஷ்டமானு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு ப்ரொடியூசராக ஆகணுங்கிற ஒரு ஒரு முயற்சியில் இருந்து இப்போ ஒரு படம் அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. உண்மையிலே நடிக்கிறது ஈஸி, காசை வாங்கிட்டு நல்ல கதையை பார்த்து போய் நடிச்சுட்டு வர்றது ஈஸி. படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் படம் எடுக்கிறது ஈஸியாக இருக்குது. அடுத்த விஷயம் படம் ரிலீஸ் பண்ணுறதை விட, ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட நடிக்கிறது ஈஸி, படம் ரிலீஸ் பண்ணுறதை விட படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஈஸி. ஸோ அந்த ரிலீஸிங் இருக்குல்ல, அது ரொம்ப டஃப்பாக இருக்குது ஆக்சுவலாக. ஒரு படத்துக்கு ப்ராப்பராக தியேட்டரு கிடைக்கணும். என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, நிறைய மால்ஸ் தியேட்டர்ஸ் வந்துருச்சு. சிங்கிள் தியேட்டர்ஸ் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் அங்கே வராங்க, மற்றவங்க எல்லாமே மால்ஸ் தான் போகிறாங்க. அப்போ நிறைய அதர் லாங்குவேஜஸ் படங்கள் நம்ம நிறைய தமிழ்நாட்டில், அதுக்கு நிறைய தியேட்டர்ஸ் கிடைக்குது. ஸோ ப்ரொமோஷன் அப்போ நிறைய பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஒரு 4 கோடி ரூபா போட்டு எடுத்துகிட்டு திருப்பி 2.5 கோடி ரூபா ப்ரொமோட் பண்ணணும், இல்லை 3 கோடி ரூபா பண்ணணும் போது படம் எடுத்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ண சொல்கிறீங்களேன்னு ப்ரொடியூசர் கதறாங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னா, லிசனிங் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆடியன்ஸ்கிட்ட. அதை கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தாய் கலவிலாம் வந்து ஒரு நல்ல படம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தாய் கலவியில் வந்து ஒரு நல்ல ஃபேமிலிக்கான படம். ஆனால் யங்ஸ்டரை நீங்கள் என்ன சொல்லி அந்த படத்தை கூப்பிடுவீங்க? டே லவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வர யங்ஸ்டர்ஸ்க்கான காமெடி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அந்த படத்தில் காமெடி இருக்குது, அந்த ஃபிலிமுக்கான ஒரு வேல் அது அந்த அதுக்கான ஒரு காமெடி இருக்குது. அதுக்கப்புறம் நடித்த நடிகர்கள்லாம் ஜென்சியோட கனெக்ட் ஆனவங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ எல்லாமே சீனியரான ஆர்டிஸ்ட். அதுவும் ஒரு ராதிகா மேடம் வந்து எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸு. அப்போது அவங்க ஒரு கலவியாக ஒரு நடிக்கிறாங்க, அந்த படத்தை பார்க்க வாங்க அப்படின்னா என்னப்பா ஒரு ஹீரோயின் இல்லை, ஒரு டுவேட் இல்லை, பாட்டு இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அங்கே தாண்டி அதை கரெக்டாக சிவா புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை ப்ரமோட் பண்ண விதம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஆடியன்ஸ் யார் அப்படின்னு அவங்க அதை டார்கெட் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஒரு கேம்பெயினை ப்ராப்பராக பண்ணி அதை உள்ள ஆடியன்ஸை எடுத்துகிட்டு வந்து அச்சீவ் பண்ணது வந்து இதான் ஹியூஜ் டாஸ்க். சிவா அந்த படத்தை கேட்டு ப்ரொடியூஸ் பண்ணது ஒரு சக்ஸஸ், அதை விட பெரிய சக்ஸஸ் அதை ப்ராப்பராக ப்ரமோட் பண்ணது. ஏன்னா என்னோடய ஃபோர்த் ஃபிலிம் ரிலீஸ் ஆகும்போது இந்த இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்போ நான் சொன்ன ஒரு இன்டர்வியூ வந்து சிவாவை ஏதோ நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன் ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதனால தான் நிறைய இன்டர்வியூஸ், அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நிறையா கேட்டாங்க. நான் அதனால் அது அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டேன். நம்ம சொன்ன இப்போ என்னென்னா நம்ம சொல்ல வர விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிறதுங்கிறத விட அதை தப்பாக தான் நாங்கள் புரிஞ்சுப்போம். அதனால் நீங்கள் சரியாகலாம் சொன்னதானே எங்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல. ஓகே, நம்ம கண்டென்ட்டை நிறையா நம்மளை தான் கொடுக்குற முள்ள இருக்கு, அதனால் வாண்டடாக போய் வண்டியில் ஏறக்கூடாதுங்கிறதுனால ஸோ அந்த டைமில் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமில் அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்ல வந்த விஷயம், சிவானால் ஒரு கதையை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு படத்துக்கு எவ்வளோ ப்ரமோட் பண்ணணும்னு தெரிஞ்சு அதை பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு ப்ரொடியூசருக்கு அது தெரியாது. ஆனால் அதுக்காக தேட்டர் கொடுக்க மாட்டேன், தேட்டரில் நமக்கு வந்து அதுக்கான நல்ல ஷோஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கும் ஒரு நல்ல நாலேஜ் தேவைப்படுது. படம் எடுக்கிறது மேட்டரே இல்லை, முதல்ல ரிலீஸுக்கு ஆன ஏற்பாடாக பண்ணிவிட்டு அப்புறம் படம் எடுக்க பஸ் ஏறுங்க வீட்டிலேருந்து கிளம்பி வாங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி சுச்சுவேஷன் மாறி இருக்கு. ஸோ அதனால் ரிலீஸ் இஸ் த மோஸ்ட்டு டஃபஸ்ட்டு டாஸ்க்.
0: Thank you so much, Ari. Thank you so much for your 1 hour. நீங்க வந்து வேறொரு வேலையாக வந்தீங்க, பட் நாங்க உங்களை பிடிச்சி வச்சு இன்டர்வியூ எடுத்திருக்கோம். அண்ட் உங்க டைம் கொடுத்ததுக்கும் எங்க ஸ்டுடியோ வரைக்கும் வருகை தந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆற போற டைம்ல கண்டிப்பா வாங்க. We'll again meet and we'll watch your film together. Thank you so much.
1: Thank you, Nivedha. Thank you. And Dua audience, thank you so much. எப்பவுமே என் படங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. சோ ரொம்ப நாளாக கேட்ட இன்னொரு விஷயம், நல்ல ஆல்பம்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த ஹீரோயினோடலாம் எப்போ நெடுஞ்சாலை மாலை பொழுது நைட்டில் ஒரு ட்ராக், ஒரு சாங் ட்ராக் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் 4 படங்கள் வருது, அதில் 2-3 படங்களுக்கு ட்ராக்ஸாகவே நல்லாயிருக்கும். மேபி இதில் நான் நல்ல ட்ராக்ஸ் இருக்குது. அவங்க சாங்ஸ் வந்து வேடன் சாங்லாம் இருக்குது உங்களுக்கு, காட்ஸ் அண்ட் சோல்ஜரில் எனக்கு டூயட்லாம் இல்லை, ஸோ படத்தில் இருக்குது. ஸோ நல்ல சாங் ஆல்பம் வந்து ஒரு 2 படம் வருது. ஸோ அதனால் ஸோ மேக் ஷுர் ஒரு நல்ல ஆல்பத்தோட நல்ல படத்தோட இந்த வருஷம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் என்னுடைய படங்களுக்கு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தில் உங்களுக்கு எதாவது விமர்சனம் இருந்தால் தாராளமாக எப்பவும் போல் நீங்கள் ட்விட்டர் அண்ட் சோஷியல் மீடியாவில் கிளிக்க வேண்டியது, நாங்கள் அதுலேருந்து எடுத்துக்க வேண்டியதை எடுத்துக்கிறோம்.
0: Thank you so much. All the very best from my side, 89.4 Tamil from team side, and from our lovely listeners.
1: Thank you, Nivedha. Thank you, Dubai.
0: Thank you.
2: The Evening Correct, presented by VNCT Global. Chennai OMR la 2BHK homes at just 1200 dirham CMI. Meet the team on May 17th Sunday at Park Regis Hotel near Bojuman. Call 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
3: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: கலைஞர் மகளிர் உரிமை தொகை நாளை வரவு வைக்கப்படாது என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவது தொடர்பில் மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மே 2026 கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தாவிக்காவுக்கு தங்களின் கொள்கையில் உண்மையான துணிச்சல் இருந்திருந்தால் சனாதன இந்து தர்மத்தை குறிவைப்பதே தங்களின் அரசியலின் மைய கருத்து என்று அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களின் போதே பகிரங்கமாக அறிவித்திருக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் தளத்தில், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் சனாதன இந்து தர்மத்தை ஒழிப்பதை பற்றி பேசிய சில நாட்களிலேயே தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர் வி எம் எஸ் முஸ்தபா உதயநிதி ஸ்டாலினின் கருத்துக்களுக்கு ஆதரவாக வந்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். இது மிகவும் துரதிருஷ்டவசமானது மட்டுமல்ல, அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ நமக்கு உதவும் ஒரு நித்திய தர்மத்தின் மீது அவர்கள் தங்கள் மனதில் கொண்டுள்ள வெறுப்பின் அளவை இது காட்டுகின்றது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். திமுக மற்றும் தாவிக ஆகிய இரு கட்சிகளும் தங்களின் மிக குறுகிய கால வரலாற்றிலேயே தாங்கள் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை மக்களுக்கு நிரூபித்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: நாட்டில் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளும் பணிகள் மே 30 தொடங்கும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது 3வது கட்டமாக நடைபெறும் SIR பணிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகம், மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், சிக்கிம், திரிபுரா, தெலங்கானா மற்றும் உத்தராகண்ட் ஆகிய 16 மாநிலங்களிலும், சண்டிகார், டெல்லி, தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் மே 30 SIR பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இந்திய கடற்படையின் நட்புறவு பாலங்களை உருவாக்கும் முயற்சியின் தொடர்ச்சியாக 16 நாடுகளைச் சேர்ந்த பல்தேசிய குழுவினருடன் INS சுனைரா எனப்படும் IOS சாகர் கப்பல் நாளை கொழும்பை வந்தடைய உள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இதனை அறிவித்துள்ளது. பங்களாதேஷ், இந்தோனேஷியா, கென்யா, மலேசியா, மாலைதீவு, மொரீஷியஸ், மொசாம்பிக், மியான்மர், சிங்கப்பூர், சீஷெல்ஸ், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, தான்சானியா, தாய்லாந்து, திமோர் லெஸ்டே மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் இதில் இணைந்துள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
2: புஜேரா பெட்ரோலிய தொழிற்சாலை பகுதியில் இன்று காணப்பட்ட புகை தொடர்பில் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். இப்புகை வழக்கமான குழாய் பராமரிப்பின் போது தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்தால் விளைந்தது என புஜேரா அரசாங்க ஊடக அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. புஜேரா குடிமை பாதுகாப்பு படையினர் உடனடியாக நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தொடர்ந்து நடைபெற்று வரும் விரோத செயற்பாடுகளுக்கு மத்தியில் அப்பகுதி உயர் பாதுகாப்பு எச்சரிக்கை நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் யூகங்களை தவிர்த்து அதிகாரப்பூர்வ மூலங்களில் இருந்து வரும் சரிபார்க்கப்பட்ட தகவல்களை மட்டுமே நம்புமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் ஆகியோர் இன்று பீஜிங்கில் சந்தித்தனர். இருநாட்டு தலைவர்களும் ஒரு சிறந்த சந்திப்பை நடத்தியதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதன்போது தாய்வான் குறித்து கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் தவறாக கையாளப்பட்டால் அது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு மோதலை ஏற்படுத்தும் என்று சி ஜின்பிங் கூறியிருந்தார். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இருதரப்பினரும் விவாதித்ததாக வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. உலக சந்தையில் இன்றும் தங்கத்தின் விலை சற்று சரிந்து உள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,691.6 உள்ளது. இதற்கமைய அமெரிக்க சந்தையிலும் இன்று தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 566.50 ஆக இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை இன்று மாலை நிலவரப்படி 565 திரம்ஸ் ஆக உள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 523.25 ஆக உள்ளது.
3: அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும்.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982.
4: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேப்போம்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார்.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The evening Karak.
2: Welcome back. Good evening, Karak, with me, Arjun Veda, only on 89.4 Tamil FM. So, வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கூட பேசிட்டு இருந்தார் ஆக்டர் ஆரி அவர்கள். ஸோ அவர் சொல்லும் போது நீங்கள் ஏன் இவ்வளோ வந்து வருத்தப்படுறீங்க, ஏன் இவ்வளோ குமர்றீங்க, இன்றைக்கி வந்து ஜென்சி இல்லை போலையே அப்படின்னாரு. நான் ஜென்சி இல்லைங்க, நான் ஒரு மில்லினியல் கிட் அப்படின்னு சொல்லினேன், பெருமையாக சொல்லுவேன். நான் ஐம் நாட் ஜென்சி, ஐம் ஃப்ரம் மில்லினியல். ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஒரு மில்லினியல் அப்படின்னா வந்து எந்த சில விஷயங்கள் உங்களால் ஜென்சியோடது அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிலிமாக இருக்கலாம், அல்லது இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கல்ச்சர், ஆர் அவங்களுடைய ரீசெண்டாக இருக்கக்கூடிய சில புது புது வார்த்தை கண்டுபிடிப்புகள், இதில் ஏதாவது ஒன்று உங்களை வந்து நிஜமாகவே எனக்கு அதோட மேட்சே ஆகலைங்க. தேர் ஆர் சம் ஜென்சி பீப்புள், அவங்களே ஜென்சியோட கனெக்ட் ஆக முடியாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரினா அதையும் நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லுங்கள். 800-8940 பேசலாம். தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதா ஆன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஹலோ, வணக்கம். ரொம்ப நேரமாக கால் பண்ணிருக்கீங்களே, ரேடியோ மியூட் பண்ணுங்க, சொல்லுங்க. ஹலோ
3: ஹலோ
2: ஹலோ
3: மேடம், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேங்க. உங்க பேர்?
3: என் பேர் முகமது அலி மேடம்.
2: முகமது அலி?
3: ஆமா.
2: உங்களுக்கு டாபிக் புரிஞ்சா இல்ல சும்மா அடிச்சிங்களா?
3: இல்ல டாபிக் ஒரு சொன்னா புரிஞ்சிருவோம் மேடம்.
2: புரிஞ்சுச்சு
3: எனக்கு. என்ன டாபிக் புரியல சரியா?
2: புரிஞ்சுன்றீங்க, புரியல. நீ புரிஞ்சா புரியலையா?
3: இல்ல மேடம், நீங்க சொல்றது சரியா புரியல எனக்கு.
2: புரியல. அதாவது உங்களுக்கு வந்து இந்த காலத்து பிள்ளைகள்கிட்ட கனெக்ட் ஆகாத விஷயம் என்ன? எந்த வருஷம் பிறந்தீங்க?
3: நான் வந்து
2: சொல்லுங்க
3: 87
2: தானே?
3: ஆமா மேடம்.
2: ஆனா நீங்க பேசுறது பார்த்தா 87 மாதிரி இல்லையே. 87 88 89 இல்ல 77?
4: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோ அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: அபுதாபியில் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த புது பார்க்கிங் என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மால்ஸில் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து டாக்ஸி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்களாம். ஸோ அவுட்டிங், அங்கே ஒரு அவுட்டிங்லாம் வெளியில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா பார்க்கிங் ஸ்பேஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வெளியில். அதுவும் விடுமுறை நாட்கள்லாம் பார்க்கிங் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அதிகமாக அவங்க வந்து இந்த வெர்டிக்கல் பார்க்கிங் சொல்யூஷன்ஸ் வந்து இப்போ பைப்லைனில் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக அது கிடைக்கிற வரைக்கும் இப்போ அவங்களுடைய மெயின் குறிக்கோளாக மெயின் சொல்யூஷனாக இருக்கிறது வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மால் பார்க்கிங்கில் பக்கத்தில் இருக்க ஒரு மாலில் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி போயிட்டு திருப்பி வந்து வண்டி எடுத்துகிட்டு திருப்பி டாக்ஸிலேருந்து திருப்பி வந்துட்டு அப்படி போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா பார்க்கிங் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எங்கேது? ஓகே.
4: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: நிறைய இந்த மாதிரி நடக்குது இல்லை. ஸோ நீங்கள் பார்க்கிங்காக என்ன பண்ணுவீங்கிறத இன்னைக்கு நான் கேட்க மாட்டேன், நாளைக்கு கேட்பேன். ஸோ அது வரைக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, பேக் டு பேக் ரெண்டு பாட்டு கேளுங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜனவே தான் ஒன்லி 89.4 தமிழ் எஃப்எம்.
5: பேக் டு பேக்
6: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஹாய், ஐ அம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
4: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
5: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
6: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
5: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
6: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச 2 இட்லியில 2 முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
5: என்னது,
7: வெறும் 2 இட்லியில 15 grams புரோட்டீன்? ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
8: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்,
9: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
10: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
9: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
10: எது, மதுவா?
9: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு
10: பாடுவாங்களே.
9: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
10: Damn it.
7: 89.4 தமிழ் எஃப் எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
10: அப்படிங்க.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: Welcome back to Evening Karak with me, Arjunaved, only on 89.4 Tamil FM. So, நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு மில்லெனியல் கிடாக இருந்தீங்கனா நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஜென்சி கிட் மேல இருக்கக்கூடிய கோவம் என்ன, அல்லது இது எப்படிப்பா நீங்க ரசிக்கிறீங்க? சோ இன்னைக்கு எல்லாம் சில படங்கள்லாம் பார்த்துட்டு, எப்பா இது நல்ல படமாப்பா, எப்பா இந்த படம்லாம் உங்களுக்கு பிடிக்குதாப்பா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். தமிழ் படங்கள் நம்மளுடைய ரீசன்ட் டைம்ல வெளிவந்த தமிழ் படங்கள் பார்க்கும்போது ரொம்ப பிக் பண்ணி தான் ஒரு சில படங்கள் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுது. ஆனா அதுல சில படங்கள் எடுத்து இந்த படத்துக்கு என்னங்க குறைச்சல்னு எங்கிட்ட சண்டைக்கு வராங்க. அப்ப எனக்கு தோணும், ஐயோ நமக்கு வயசாயிடுச்சோ, நம்மளால ஏன் இந்த படத்தில் ரசிக்க முடியல அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ லைக் நீங்கள் வந்து பீங்க மில்லெனியல் கால் பண்ண வேண்டியது மில்லெனியல்ஸ் தான். ஜென்சியும் கால் பண்ணி நீங்கள் அவங்கள பற்றி அந்த பக்கம் குறை சொல்லுங்க, ஒன்றும் தப்பில்லை. இருந்தாலும் கால் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: மேடம் சார்,
2: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். ரேடியோ மியூட் பண்ணுங்க.
2: ஓகே,
1: கேள்வி புரிஞ்சுதா?
2: புரிஞ்சது மேடம். இப்போதான் ஆஃபீஸ் விட்டு வந்து ஆன் பண்ணா நீங்கள் கேள்வி கேட்டீங்க, உடனே கால் பண்ண.
1: வெரி குட், வெரி குட். உங்கள் பேர்?
2: என் பேர் சதாம்.
1: சதாம் சொல்லுங்க.
2: இல்ல படம் வந்து பார்த்த படத்துல வந்து இதான கேட்டிங்க, எனக்கு வந்து வாழை படம் வந்து பிடிச்சிருந்து.
1: நீங்க வேற ரேடியோக்கு மாத்தி கூப்பிட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
2: ஹலோ
1: ஹலோ.
2: இல்ல இல்ல மேடம்,
1: இல்ல இல்ல. அப்ப ஏன் தப்பா பதில் சொல்றீங்க?
2: இல்ல என்ன கேள்வி,
1: நான் எப்ப எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். நான் எப்ப கேட்டேன்?
2: இல்ல என்ன கேள்வி மேடம்,
1: என்ன கேள்வி என்னன்னா, லேட் 80s நீங்க யாரு?

0: உங்களுக்கு இந்த 97க்கு பிறகு ஒரு 10 வருஷம் ஒரு 2007-8-10 வரைக்கும் பிறந்திருப்பாங்கல்ல, அந்த பிள்ளைங்களை பாக்கும்போது எப்படிப்பா இதெல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க, எப்படிப்பா இதெல்லாம் ஒரு படம்
1: பாக்குறீங்க,
0: நீங்களா நீங்களா பார்த்து ஃபீல் பண்ணது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியே இந்த வருஷம் இந்த அவர் முடிஞ்சிடும். நசதாம் இப்படி
1: பண்ணிட்டீங்க,
0: அப்புறம் நீங்க எனக்கு க்வெஸ்சன் சூப்பரா புரிஞ்சிட்டீங்க, சொல்லுங்க.
1: என்ன
0: தியாச்சு சொல்லிவிடுவோம்,
1: என்ன
0: பண்றேன் போயிட்டு அப்புறமா வரேன், என்ன சொல்றீங்க ரெண்டு பாட்டு வருது கேளுங்க. ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ச்சனா வேதன் 89.4 தமிழ் FM.
2: The Evening Correct presented by VNCD Global. Chennai OMR la 2BHK homes at just 1200 dirham CMI. Meet the team on May 17 Sunday at Park Regis Hotel near Bojhaman. Call 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையல சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் till 31st May.
5: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
6: Busy city with pussy citizens.
7: Back to back meetings, deadlines, client calls, தீராத traffic, lunch time ஆனது கூட தெரியாம டென்ஷன்ல எங்க ஓடிட்டு இருக்கீங்க?
8: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ்மி ரெஸ்டாரன்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட ஃபுல் மீல்ஸ் இல்ல பிரியாணி ஆர் வெரைட்டி ரைஸ் னு நல்லா தெம்பா சாப்பிட்டு வேலைய பாருங்க.
7: அப்புறம் ஈவினிங்கா உங்க பேட்டரி டவுன் ஆகுற நேரத்துல மசால் வடை, பஜ்ஜி, பழமுரி, பக்கோடா, டீ, ஃபில்டர் காபி கூட அங்க செம்மயா இருக்கும்.
8: வெஜ்மி ரெஸ்டாரன்ட் UAE, the people's choice.
9: VNCT Global proudly presents Diwali Homes at Kelambakkam OMR Chennai. Namma Chennai OMR first 2BHK homes at just 1280 EMI la.
10: Are aamanga 5 minutes metro, top school, top colleges and universities nu ellame pakkathula. 15 years ku rental support and 15 years free maintenance.
11: Ivlavo just 75 lakhs price la. Monthly EMI kuda 1200 dirhams da. Kudave pre-launch offer AC, TV, bed nu fully furnished ave kedaikka pogudhu. இந்த pre-launch coming Sunday May 17 10 AM to 8 PM at Park Regis Hotel near Bergman Mall நடக்கவிருக்கு. Call 054-767-3111, 054-767-3111. சென்னையில் நம்ம OMRல உங்க வீடு just 1500 AED EMIல.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: என்ன நினைக்கிறேன்னா, நான் கேள்வி தப்பா ஒன்னு கேட்டிருக்கேன், இல்ல உங்களுக்கு தப்பா புரிஞ்சிருக்கு, இல்ல நான் கேள்விய மாத்தணும் இப்ப இருக்கிற நேரத்துக்கு, என்னால கேள்விய மாத்த முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. பக்கத்துல சவுண்ட் எல்லாம் கேக்குது. முதல்ல மில்லினியல் அப்படின்னா அவங்க எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷத்துக்குள்ள பிறந்தாங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இப்ப ஆயிருக்கேன். 1981 இருந்து 1996 வர இதுக்குள்ள பிறந்தவங்க வந்து மில்லினியல். இதுக்குள்ள ஏதோ ஒரு வருஷம் தான் நான்ன்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி விடுங்க. 1997 இருந்து 2012 வருடத்துக்குள் பிறந்தவர்கள் தான் வந்துட்டு ஜென்சி. ஸோ மில்லினியல்ஸில் பிறந்த நீங்கள் ஜென்சிஸை பார்த்து எப்படிப்பா உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குது, என்னப்பா நீங்கள் இதெல்லாம் ஒரு ஐடியாலஜின்னு சொல்கிறீங்க, என்னப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணின விஷயம் என்னான்னு கேட்டேன். ஒரே ஒரு கலர் தான் எடுப்பேன். இப்போ அவங்களுக்கும் அது புரியல அப்படின்னா நான் வந்து பாட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். ஹலோ, வணக்கம். ஹாய், ஐம் குட், ஹவ் ஆர் யூ? என்ன நான் சொன்னது புரிஞ்சுச்சா?
2: எங்க
1: ஊர்ல படிச்சு வாரி விட்டு எண்ணெய் வச்சு தலசி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. நீங்க என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? எக்ஸாக்ட்லி. எனிவேஸ், உங்க பெயர்?
2: மிஸ்டர் எஃப்.
1: தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்கு. அண்ட் இந்த பதிலை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வெரி ஹாப்பி அபவுட் இட். அதே மாதிரி நம்ம வந்து நம்ம மனசுக்கு மீறி நிறைய பெரிய பெரிய கனவுகள்லாம் காணுவோம். நம்மளுடைய தகுதிக்கு மீறிய கனவுகள்லாம் நம்ம காணுவோம். அந்த கனவுகள்லாம் காணும்போது சரி எதுக்குங்க அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் திர்ஹம் ஜெயிச்சிருக்கிறாரு ஒருத்தர். எஸ், இட்ஸ் டைம் டு கங்க்ராச்சுலேட் பிராண்டன் ஃப்ரம் சவுத் ஆப்ரிக்கா. ஒவ்வொரு புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கணும், ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் 5 மில்லியன் திர்ஹம்ஸ் மற்றும் மாசிவ் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் theuae.lottery.ae வெப்சைட் விசிட் பண்ணுங்க, உங்களுடைய டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. அதன் மூலமாக 5 மில்லியன் திர்ஹம்ஸ் நீங்களும் ஜெயிக்க முடியும். அடுத்த வெற்றியாளர் நீங்களாகவும் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால உடனே உங்கள் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. brought you by the game LLC, licensed by the GCGRA. For 18 and above, only terms and conditions supply. Golden Song varudhu kelunga the evening correct.
3: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டே, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லமா?
1: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
2: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
1: ரிலாக்ஸ்டா கண்ணா. ஐடி புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
2: என்னது?
5: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ஐடி ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
6: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
7: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
4: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அல்லது zoho.com இருக்கு வருக.
8: VNCT Global proudly presents Vivali Homes at Kelambakkam OMR Chennai. நம்ம சென்னை OMR first 2BHK homes at just 1280 EMI ல.
1: அட ஆமாங்க, 5 minutes metro, top school, top colleges and universities னு எல்லாமே பக்கத்துல. 15 years க்கு rental support and 15 years free maintenance.
9: இவ்வளவு just 75 lakhs price ல. Monthly EMI கூட 1200 dirhams தான். கூடவே pre launch offer AC டிவி பெட் ன ஃபுல்லி ஃபர்னிஷ்டாவே கிடைக்க போகுது. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மே 17 10 AM to 8 PM at Park Ridges Hotel near Bergman Mall நடக்கவிருக்கு. கால் 054-767-3111, 054-767-3111. சென்னையில நம்ம OMRல உங்க வீடு ஜஸ்ட் 1500 AED EMI ல.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: என்ன பாட்டு வேணும்? வீரா படத்துல இருந்து மலை கோயில் பாட்டு வேணும். நீங்க ஜென்சியா மில்லினலா? நீங்க 80s அப்படின்னா மில்லினியல் தான். மலைக்கோயில் பாட்டா? இந்த படம் அந்த காலத்துல வந்து ஹிட்டா ஃப்ளாப்பா எனக்கு சொல்லுங்க.
3: இது சூப்பர் ஸ்டாரோட படம்.
2: அது ஹிட் தான், கண்டிப்பா ஹிட் தான்.
3: ஆமா
2: ஷார். கேக்குறேங்க உங்ககிட்ட தாங்க. அப்படிங்களா? சரி ஓகே, ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. ஆனா அந்த காலத்துல இந்த படம் அவ்வளவு ஓடல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது இப்போதைக்கு நமக்கு நம்ம 7 மணிக்கு பிறகு வருவோம். தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் நிவேதா 89.4 தமிழ் எஃப்எம்.
4: The Evening Correct presented by VNCD Global. Chennai OMR-la 2BHK homes at just 1200 dirham CMI. Meet the team on May 17 Sunday at Park Regis Hotel near Bojhaman. Call 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
6: Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
4: Vanakkam, Seithi Surukkam. Thogathu Vaasippavar Krishni Manipalan. அமைச்சரவையில் இடம்பெற தமிழக வெற்றிக் கழகத்திடம் இருந்து அழைப்பு வந்ததாக காங்கிரசின் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் என்பது பற்றி தாவைக்கா தலைவர் விஜய் முடிவெடுப்பார் என அவர் கூறினார். தாவைக்கா ஆட்சி தமிழகத்தில் அமைந்ததும் அதன் அமைச்சரவையில் காங்கிரஸ் நிபந்தனையுடன் பங்கேற்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கூறியிருந்தார். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக எம்எல்ஏக்களுடன் சோடங்கர் இன்று டெல்லிக்கு சென்றார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே ஆகியோரை நேரில் சந்தித்து பேசிய அவர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். தேனி பெரியகுளம் தொகுதியின் முன்னாள் அதிமுக எம்பியும் அதிமுக அகில இந்திய எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளருமான பார்த்திபன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். தமிழக அமைச்சர் செங்கோட்டையன் முன்னிலையில் பார்த்திபன் தாவைக்காவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுக பிளவுபட்டுள்ள நிலையில் தங்கள் தரப்பு கொறடாவை அங்கீகாரம் செய்ய வேண்டும் என சபாநாயகர் ஜே சி டி பிரபாகரை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மற்றும் எஸ் பி வேலுமணி தரப்பினர் தனித்தனியாக சந்தித்து பேசியுள்ளனர். அதிக ஆதரவு உள்ளதால் தங்கள் தரப்பையே அங்கீகரிக்க வேண்டும் என எஸ் பி வேலுமணி தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை எடப்பாடி பழனிசாமி நியமிக்கும் கொறடாவை ஏற்க வேண்டும் என்றும் சட்ட விதிகளின்படி பரிசீலனை செய்வதாக சபாநாயகர் உறுதியளித்துள்ளதாகவும் இபிஎஸ் ஆதரவாளர் தளவாய் சுந்தரம் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் கொறடா நியமன விவகாரம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்பு வழக்கில் 7500 பக்க குற்றப்பத்திரிகையை என்ஐஏ தாக்கல் செய்துள்ளது. டெல்லி செங்கோட்டை எதிரே கடந்த ஆண்டு நவம்பர் 10 தேதி நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 11 பேர் கொல்லப்பட்டனர், மேலும் 30 பேர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து முதலில் டெல்லி போலீசார் விசாரணை நடத்தினர். பின்னர் உள்துறை மந்திரி அமித் ஷா உத்தரவை தொடர்ந்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரித்து வருகின்றனர். ஹோர்முஸ் நீரிணை அனைத்து வணிக கப்பல்களுக்கும் திறந்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். இந்தியாவில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எங்களின் பார்வையில் ஹோர்முஸ் நீரிணை அனைத்து வணிக கப்பல்களுக்கும் திறந்தே உள்ளது என்று அவர் தெரிவித்தார். ஆனால் அவை எங்கள் கடற்படையுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான பஹ்ரைன் அமெரிக்க தீர்மானத்துக்கு ஆதரவு திரட்டும் முயற்சிகளை ஈரான் நிராகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி அமீர் சாயத் இராவானி பஹ்ரைன் மற்றும் அமெரிக்காவின் இந்த முயற்சிகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். இலங்கையில் பல்வேறு பகுதிகளிலும் தற்போது நிலவி வரும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக 11 மாவட்டங்களுக்கு முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. இந்த அபாய எச்சரிக்கை நாளை காலை 9 மணி வரை செல்லுபடியாகும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் தெரிவித்துள்ளது. காலி, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை மாவட்டங்கள் இரண்டு கட்டங்களாக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கண்டி, கீகாலை, குருணாகல், மாத்தளை, மாத்தறை, முனராகலை, நுவரெலியா, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண் சரிவு அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் அறிவுறுத்தியுள்ளது. எண்ணெய் விலைகள் 2027 ஆண்டு வரை உயர்ந்த நிலையில் தொடர்ந்தால் உலக பொருளாதாரம் தொழில்நுட்ப ரீதியிலான மந்த நிலைக்குள் செல்லும் அபாயம் இருப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜீவா தெரிவித்துள்ளார். போலந்தின் போஸ்னான் நகரில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். எண்ணெய் விலைகள் ஒரு பீப்பாய்க்கு 120 முதல் 130 டாலர் வரை உயர்ந்த நிலையில் 2027 ஆண்டு வரை நீடித்தால் உலக பொருளாதார வளர்ச்சி 2% குறையக்கூடும் என்று தெரிவித்தார். அது தொழில்நுட்ப ரீதியிலான மந்த நிலையாக கருதப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உலக சந்தையில் தற்போதைய நிலவரப்படி எண்ணெய் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் 0.49% சரிந்து ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $100.5 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 0.62% சரிந்து $105 உள்ளது.
1: அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். விசிட் zoho.com or call 800 zoho.
4: இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by தன்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் since 1982.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: வெல்கம் அண்ட் வெரி குட் ஈவினிங். எஸ் திஸ் இஸ் தி ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜுனவேதா. 7:11 ஆன் தி கிளாக் உயின் சிட்டி குளோபல் ப்ரவுட்லி பிரசன்ஸ் பிவிலி ஹோம்ஸ் அட் கேளம்பாக்கம் ஓஎம்ஆர் சென்னை. நம்ம சென்னை ஓஎம்ஆர்ல 2BHK ஹோம்ஸ் ஜாஸ் 1200 AD EML. You can't even believe. ஆமாங்க, இவ்வளோ அம்யூனிட்டிஸோட அவ்வளோ டாப் ஸ்கூல் காலேஜஸ் யூனிவர்சிட்டி எல்லாமே பக்கத்தில் இருக்கு. அண்ட் 5 மினிட்ஸ்ல மெட்ரோ இருக்கு. இவ்வளோ விஷயங்களோட உங்களுக்கு வெறும் 75 lakh இந்தியன் ரூபாய்க்கு இந்த ஹோம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா சின்ன விஷயம் கிடையாது. ஸோ இந்த சண்டே மே 17 காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டலில் விசிட் பண்ணுங்க வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111. It's time to welcome Mr. Prabha. வணக்கம்.
3: எஸ் குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். வெரி ஹாப்பி. நீங்க திரும்ப திரும்ப ஒரு நல்ல நல்ல விஷயங்களோட நல்ல ப்ராஜெக்ட்ஸோட பீப்பிள்க்கு பட்ஜெட் அஃபோர்டபிள் ஹோம் கொடுக்கறீங்க.
3: தட் இஸ் தி மந்த்ரா நவ, அஃபோர்டபிள் ஹோம்ஸ். எப்படி ECR-ல எல்லாரும் லாஸ்ட் 2 வீக்ஸா கேட்டு நிறைய பேர் புக் பண்ணி போச்சிருக்கீங்களோ 75 லாக்ல ECR-ல எப்படி நம்ம ஹோம்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் பெவலி ஹோம்ஸ் னு சொல்லிட்டு OMR கேளம்பாக்கத்லயே சிட்டிக்குள்ளே நம்ம வந்து கொடுக்க போறோம். சோ அதுதான் பெவலி ஹோம்ஸ். அண்ட் பெவலி ஹோம்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் இண்டிவிஜுவல் சென்னை OMR-ல கொடுக்க போறோம். சோ இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. 75 லாக்ல இருந்து 79 லாக்ல நீங்க OMR-லயும் பிக்கப் பண்ணலாம், ECR-லயும் பிக்கப் பண்ண முடியும். அண்ட் ECR-ல பீச் புலேவார்டு ஹோம்ஸ் நம்ம பண்றோம், OMR-ல பெவலி ஹோம்ஸ் பண்ண போறோம். இந்த ரெண்டு லொகேஷன்லயுமே கிட்டத்தட்ட நம்ம 40-ல இருந்து ECR-ல கிட்டத்தட்ட 100 விலாக் மேல டெலிவரி பண்ண ஒரு லொகேஷன். OMR-ல இப்பதான் நம்ம பெவலி ஹைட்ஸ் பெவலி ரிஜ்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ராஜெக்ட் அங்க சக்சஸ்ஃபுல்லா சோல்ட் அவுட் பண்ணிட்டு அதே லொகேஷன்ல அஃபோர்டபுளா பாக்குறவங்களுக்காண்டி ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைசஸ்ல ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட ரெண்டல் கான்ட்ராக்டோட நம்ம கொடுக்க போற ஹோம்ஸ் தான், வீடுகள் தான் இந்த பெவலி ஹோம்ஸ்ன்ற இந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஹவுசஸ். ஆக்சுவலா வந்துட்டு இதுல நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஃபுல்லி ஃபர்னிஷ்டா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ரெண்டல் உங்களுக்கு 30,000 rupees வரைக்கும் வர மாதிரியான ஸ்கீம்ஸோட எடுத்துக்கலாம். அதுவுமே 15 இயர்ஸ்க்கு ஃப்ரீ சர்வீஸ் கான்ட்ராக்டோட உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு லக்ஸரி ஒரு ஆஃபர் ஆப்பர்ச்சுனிட்டி எட் அகைன் இஸ் உங்களுக்காண்டி வந்திருக்கு OMR-ல. ஸோ OMR லொகேஷன் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய ஐடி ஹப், பெரிய ஐடி பூம் இன்னைக்கு இருக்கு. அதுவும் கேளம்பாக்கம்னு சொல்லும் போது உங்களுக்கு சுற்றியும் இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், டாப் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கிறதுனால ரெண்டல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப கேரண்டீடாக போகக்கூடிய ஒரு லொக்கேஷன். ஸோ அதனால இந்த சண்டே பார்க் ரிஜஸ்க்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காத்துட்ருக்கும். ஒன்று புத்தம் புதுசாக இப்போ நம்ம லான்ச் பண்ண போகிற இந்த பெவலி ஹோம்ஸ்ன்றதும், பீச் புலேபார்ட் ஹோம்ஸ்னு ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணியிருக்கதும். இதோட ரெண்டோட ப்ரைஸுமே உங்களுக்கு 75 lakhs இப்போ அவைலபிள் கிடைக்க போது உங்களுக்கு. அதுலேயும் ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபெசிலிட்டியும் உங்களுக்கான ரெண்டல் கான்ட்ராக்டோடய சேர்த்து கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த வாரம் நம்ம OMR-ல லான்ச் பண்ணக்கூடிய இந்த பெவலி ஹோம்ஸோட கான்செப்ட். அண்ட் ஏன் இவ்வளோ ப்ரைஸ் கம்மி பண்ணிட்டீங்க, நிறைய பேர் கால் பண்ணாங்க எதனால இந்த மாதிரினா. அண்ட் இந்த ரிக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கு. பிகாஸ்னா நாங்கள் வந்து அடிக்கடி சென்னைக்கு போக மாட்டோம், எப்போ வரதான் நாங்கள் போயிட்டு வரோம். அதனால எங்களுக்கு பட்ஜெட்டடாக ஒரு சின்ன ஒரு ஹவுசஸாக இருந்தால் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு எங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரெண்டல் ரெவன்யூ வரும், Airbnb கான்செப்டில் பிளான் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த டைம்ல கம்மியான பட்ஜெட்ல இந்தியாவில் வாங்கணும், இந்தியா இஸ் அ ரைட் டைம் அண்ட் தமிழ்நாடு அண்ட் அங்கே ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா பண்ணணும்னு பிளான் பண்றதுனாலதான் இந்த ஹோம்ஸ் இப்போ நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஸ் ஏ செட் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு அண்ட் இஸ் வெரி வெரி ரேர். ECR-லயே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணியிருக்கோம். OMR-ல ஐ திங்க் இது இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோம் வந்துட்டு. அண்ட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடுங்க, ஒரு 20 யூனிட்ஸ், 18 யூனிட்ஸ் இப்படி தான் இருக்கும். அதனால அக்ராஸ் எல்லா இடத்துலேருந்து புக் பண்றதுனால இந்த வாரம் சண்டே பார்க் ரீஜஸ்க்கு வாங்க. ரெண்டு சாய்ஸையுமே பாருங்க. ஓஎம்ஆர் ஈஸியா ரெண்டு லொகேஷன்லயுமே இது நம்ம கொடுக்க போறோம். 1200 dirhams மந்த்லி இஎம்ஐ, அதுல ஒரு ஸ்டன்னிங்கான ப்ராப்பர்ட்டி மிஸ்ஸே பண்ணிடாதீங்க.
2: எஸ் இந்த ப்ரீ லான்ச்ல கலந்துக்கிறதுக்கு மே 17 சண்டே காலில் 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் விசிட் பண்ணுங்க வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111.
0: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: மா, பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனே இல்லம்மா.
3: புரோட்டீன்லாம் இருக்கு, உனக்கு பேஷன்ஸ் தான் இல்ல. இந்தா இட்லி சாப்பிடு.
2: சீரியஸ்லிமா? புரோட்டீன்
3: ரிலாக்ஸ்டா கண்ணா, ID புரோட்டீன் பேட்டர்ல செஞ்ச ரெண்டு இட்லியில ரெண்டு முட்டையை விட அதிகமான புரோட்டீன் இருக்கு.
2: என்னது?
4: வெறும் ரெண்டு இட்லியில 15 கிராம் புரோட்டீன். ID ஃப்ரெஷ் புரோட்டீன் ரிச் பேட்டர்.
5: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: VN City Global proudly presents Diwali Home Set, Kelambakkam OMR, Chennai. Namma Chennai OMR first 2BHK Home Set just 1280 EMI la.
3: Adha aamanga, 5 minutes metro, top school, top colleges and universities nu ellame pakkathula. 15 years ku rental support and 15 years free maintenance.
7: Ivlavu just 75 lakhs price la. Monthly EMI kuda 1200 dirhams da. Kudave pre-launch offer a AC, TV, bed nu fully furnished ave kedaikka pogu. In the pre-launch coming Sunday, May 17, 10 a.m. to 8 p.m. at Park Regis Hotel near Bergman Mall. Call 054-767-3111. 054-767-3111. Chennai la, namo OMR la. Unga veedu just 1580 EMI la.
8: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
9: போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: சிட்டி குளோபல் ப்ரவுட்லி பிரசன்ஸ் பெவலி ஹோம்ஸ் அட் கேளம்பாக்கம் ஓஎம்ஆர் சென்னை. உங்க பட்ஜெட்ல அஃபோர்டபுளான உங்க ட்ரீம் ஹோம் நீங்க எடுக்க போறீங்க 75 lakh இந்தியன் ருபீஸ்க்கு வித் 1280 இஎம்ஐ. ஸோ எஸ் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் May 17th இந்த சண்டே பர்ச்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் விசிட் பண்ணுங்க வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1. ரிப்பீட் 0 5 4 7 6 7 3 1 1 1. லெட்ஸ் வெல்கம் பேக் பிரபா. ஸோ எஸ் இந்த எக்ஸாக்ட் அஃபோர்டபுள் ட்ரீம் ஹோம் வரக்கூட லொக்கேஷன் என்னது
2: கண்டிப்பா எல்லாருக்குமே கேளம்பாக்கம் தெரியும். அண்ட் எப்படி லாஸ்ட் வீக் நாங்கள் கோவலம்ல சென்னை கோவலம் ஈசிஆர்ல கொடுத்தோமோ இந்த வீக் கேளம்பாக்கம் எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராமினென்டான லொக்கேஷன் சோழிங்கநல்லூர் தானுனே படூர், படூர் தானுனே கேளம்பாக்கம் இருக்கும். அந்த கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல தான் இந்த பெவலி ஹோம்ஸ் நம்ம வந்து கொடுக்க போறோம். அண்ட் இந்த ஹோம்ஸோட ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஹைலைட் என்னன்னா விஐடி காலேஜ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நீங்கள் வரும்போது சத்யபாமா, ஜேபிஆர் அவங்களோட குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் எல்லாமே இருக்கும். தென் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் எல்லா ஸ்கூல்ஸுமே வேல்ஸ் பிலபாங்கில் ஆரம்பிச்சு எல்லா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸுமே அங்கே உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் ஐஐடியோட நெக்ஸ்ட் கேம்பஸ் அதுவுமே அங்கே தான் உங்களுக்கு லொக்கேட்டடாக இருக்குது. செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில்ங்க. எல்லாருக்குமே செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் தெரியும். அதுக்கு எக்ஸாக்டாக அதோட பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியோட அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் அட்வான்டேஜ் மட்டும்தான். ஓஎம்ஆர்ல இன்னைக்கு மினிமம் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு 1 crore வந்து செலவாகும் கேளம்பாக்கத்தில். பட் ஆனால் அதே லொக்கேஷனில் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து 75 lakh உங்களோட ஓனர்ஷிப்போட லேண்ட் ஓனர்ஷிப்போட நீங்கள் எடுத்துக்க போறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட டெரஸ் ஒவ்வொரு டெரஸ்லையுமே ப்ரைவேட் அம்யூனிட்டிஸ் அண்ட் ப்ரைவேட் ப்ரைவேட் கார்டன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு லோனுமே 80-90% ஃபண்டிங் பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு எல்லாருக்குமே ஒரு டைம் இருக்கும் இந்த மாதிரி டைம்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குமா, இந்த மாதிரி நிறைய குவஸ்டின்ஸ் இருக்கும்போது மை ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் போது அதை கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா உங்களோட இஎம்ஐ ஒரு மந்த்லி 1200 dirhams இருக்கும் போது இட்ஸ் ஈஸியா அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு இஎம்ஐ தான் இது. அண்ட் அதே நேரத்தில் உங்களுக்கு அதுக்கான ரெண்டல் பெனிஃபிட்மே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும் போது ஒன்ஸ் இந்த இஎம்ஐ இந்த லோன்லாம் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெண்டல் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஆயிரும். மந்த்லி மந்த்லி ஒரு ரெவன்யூ ஜென்ரேஷன் மாதிரி இந்த ரெண்டல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த ரெண்டல் ரெவன்யூக்குரிய கான்ட்ராக்ட்மே 15 years நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்க போறோம். அண்ட் இது ரெண்டு லொக்கேஷன்ல உங்களுக்கு அப்ளிகபிள் ஆக போது. ஒன்னு ஈசிஆர்ல ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணிட்டோம், 2 weeks போயிட்டு இருக்கு அந்த பீச் புலவார்டு ஹோம்ஸ்ன்றதும் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல இப்பதான் நான் லான்ச் பண்ணி இப்பதான் இந்த டீடைல் பார்க்கணும், எனக்கு ஓஎம்ஆர் ரொம்ப கம்ஃபர்டபுள், ஏன்னா மெட்ரோ இருக்கு உங்களுக்கு படூர் வரைக்கும் நீங்கள் மெட்ரோ வந்துருச்சு, 3rd phase எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு கேளம்பாக்கம் வரைக்கும் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு மெட்ரோ கனெக்டிவிட்டியோட ஒரு ஃபெசிலிட்டியோட ஒரு ப்ராப்பர்ட்டி நான் பார்க்குறேன், சிட்டிக்கு டக்குன்னு போயிட்டு வராமல் இருக்கணும், ஐடி கம்பெனிஸ்லாம் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான லொக்கேஷன்னா இந்த பெவலி ஹோம்ஸ்ன்ற இந்த ப்ராப்பர்ட்டி. ஆஸ் ஐ செட், 75 lakh ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட ஒரு எலீட்டான ஒரு டாப் கிளாஸ் அம்யூனிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபெசிலிட்டியை. அண்ட் இந்த வாரம் இந்த லான்ச் இந்த சண்டே பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் உங்களுக்காண்டி நடக்க போகுது. ஸோ நீங்கள் வரும்போது இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது எப்படி ப்ராக்ரஸ் பண்ணலாம், என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலான்றையும் தெரிஞ்சுக்கலாம். கால் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்கள், ஒரு மிஸ் கால் இல்லை ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு டீம் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு.
1: எஸ் ஸோ எஸ் மறந்துடாதீங்க, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் May 17th காலையில் 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ளே விசிட் பண்ணுங்கள் பர்ச்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat 0 5 4 7 6 7 3 1 1 1.
3: The Evening Correct presented by VNCT Global. Chennai OMR la 2BHK homes at just 1200 dirhams EMI. Meet the team on May 17th Sunday at Park Regis Hotel near Bojuman. Call 0547673111.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க
1: 0566 Terms and conditions apply.
2: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
3: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
1: VN City Global proudly presents Diwali Home Set Kelambakkam OMR Chennai. நம்ம சென்னை OMR first 2BHK homes at just 1280 EMI ல. அட ஆமாங்க, 5 minutes metro, top school, top colleges and universities னு எல்லாமே பக்கத்துல. 15 years க்கு rental support and 15 years free maintenance.
4: இவ்வளவும் just 75 lakhs price ல. Monthly EMI கூட 1200 dirhams தான். கூடவே pre-launch offer AC, TV, bed னு fully furnished ஆவே கிடைக்க போகுது. இந்த pre-launch coming Sunday May 17 10 AM to 8 PM at Park Ridges Hotel near Bergman Mall ல நடக்க இருக்கு. Call 054-767-3111 054-767-3111. சென்னையில நமோ OMR ல உங்க வீடு just 1580 EMI ல.
5: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: உன்னை கேளம்பாக்கம் ஓஎம்ஆர்ல அண்ட் ஈசிஆர் பத்தியும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க எல்லா வீடுகள் பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்கு இந்த May 17 சண்டே காலைல 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. So yes, welcome back. இப்போ இதே மாதிரி ஈஸியால இருக்கக்கூடிய நம்ம அஃபோர்டபுள் ஹோம்ஸ் பத்தியும் கொஞ்சம்
1: கண்டிப்பா இது அஃபோர்டபுள் ஹோம்ஸ் அஃபோர்டபுள் லக்ஸரி ஹோம்ஸ் சொல்லணும். பிகாஸ் ஏன்னா ஈசிஆர்ல சென்னையில பீச் புல்வார்ட் ஹோம்ஸ் சொல்லிட்டு லாஸ்ட் 2 weeks ஐ திங்க் தட் இஸ் அ வெரி ஹைலைட்டட் ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இப்போ எப்படி பெவர்லி ஹோம்ஸ் நம்ம ஓஎம்ஆர்ல பண்றோமோ அதே மாதிரி தான் ஈசிஆர்ல 79 lakhs ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நீங்க ஓன் பண்ணிக்க முடியும். அதுவும் உங்களுக்கு ரெண்டல்ஸோட ரெண்டல் கான்ட்ராக்டோட உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஓஎம்ஆர் எப்படி ஒரு ஹைலைட்டடான ஐடி பார்க் அண்ட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் எப்படி ஃபெசிலிட்டியோ ஈஸியாக சொல்லவே வேணாம் பீச் இஸ் அட்ராக்டிவ். பீச் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு லொக்கேஷன். அங்கேயுமே தெர் ஆர் ஃபியூ யூனிட்ஸ் இஸ் அவைலபிள். ஏன்னா லாஸ்ட் 2 weeks பேக் டு பேக் அது வந்து புக் ஆச்சு. அது போக இப்போ ஃபியூ யூனிட்ஸ் இஸ் அவைலபிள் ஆன் தட் லொக்கேஷன் ஆஸ் வெல். நீங்கள் அதுலேயே இருக்க ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கறனாலும் சண்டே வந்து பாருங்க. அண்ட் லாஸ்ட் 2 weeksாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்திருந்தீங்க ஆனால் சம்பவம் நீங்கள் பிஸி ஆகிட்டீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அந்த ஈவெண்ட் அப்படின்னா டோன்ட் வரி, இந்த வாரம் சண்டே நடக்கூடிய இந்த ஓஎம்ஆர் லான்ச்ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் உங்களுக்கு ஈசிஆரோட 2 bedroom அதுவும் காம்பாங்க உங்களுக்கு, அதுவும் நீங்க பார்க்கலாம். அதுலயே உங்களுக்கு ரெண்டல் ஃபெசிலிட்டியோட ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட பீச் பார்த்த மாதிரி உங்க விண்டோஸ் ஓபன் பண்ணும்போது உங்க பால்கனில இருந்து இல்ல உங்க டெரஸ்ல இருந்து அழகா சீனிக்கான பீச்சை நீங்க அப்படியே பார்க்குற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அந்த ப்ராப்பர்ட்டி. அண்ட் தேங்க்யூ அமீரக மக்களே, இந்த ப்ராஜெக்ட் நான் மலேசியா சிங்கப்பூர்ல April 8 அதை லான்ச் பண்ணியிருந்தோம். துபாயில் லான்ச் பண்ணும்போது எப்படி அது டேக் ஆஃப் ஆகும் என்ன மேன ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னும் போது இட்ஸ் லைக் பேக் டு பேக் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அதில் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண மட்டும் இல்லாமல் புக் பண்ணிட்டும் போயிருக்கீங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க ஒரு 2 bedroom எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு ஈசிஆர் சென்னை ஈசிஆரில் பேங்க் ஆன் ஈசிஆர் ரோடு மேலே, அதாவது நிறைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா உள்ளே போய் ஈசிஆர்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளி போகணும் சார், அங்கேருந்து ஒரு 2 kilometer டிராவல் பண்ணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது அப்படி கிடையாது. கோவலம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராமினென்டான பிரைம் லொகேஷன். ஒரு சைடில் பேக் வாட்டர் இருக்கும், ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பீச் இருக்கும், கோவலம் பீச். அந்த பீச் சைட்லேயே வர்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஹோம் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது. அங்கேயும் உங்களுக்கு லேண்ட் ஓனர்ஷிப்போடு நம்ம கொடுக்க போகிறோம். அதனால உங்களுக்கு லோன் சப்போர்ட் ரெண்டல் சப்போர்ட் ப்ராப்பர்ட்டியுமே உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ். இப்போ ஓஎம்ஆரில் நான் சொன்ன அந்த 75 lakhs இருக்கலாம், இல்லை ஈசிஆரில் சொன்ன 79 lakhs இருக்கலாம், இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்ஸஸ் அப்ரூவல் 3-phase பெர்மிஷன் கரண்ட் எல்லாமே சேர்த்து அடக்க விலை தான் இது வந்துட்டு. ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸஸ் தான் இந்த 75 lakhs 79 lakhs இது எல்லாமே. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், ஒரு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க, இல்லை ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர்ஸ் ஒரு வாக் த்ரூஸ் ஒரு டீட்டெயில்ஸ் இது என்ன மாதிரி வரும் இது எவ்வளோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஏன்னா சிட்டிக்கு உள்ள ஓஎம்ஆர்லயும் சரி இல்ல உங்களுக்கு ஈசிஆர்ல இந்த மாதிரியான ஒரு ஐகானிக் லொகேஷன்லயும் சரி இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ஆஃபர் பண்ண போறோம். இந்த பட்ஜெட்டட் ஓரியன்டா, இந்த அஃபோர்டபுள் ஹோம்ஸ் ஓரியன்டா, லக்ஸரி ஓரியன்டா, அதுலயும் ரெண்டல் ஓரியன்டா உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு லோன் எப்படி கிடைக்கும் நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. 90% ஹோம் லோன் ஃபண்டிங்கோட 10 இயர்ஸ்க்கான இஎம்ஐ தான் இந்த 1500, 1200 எல்லாமே. அதனால நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட் இந்த வீட்டில் கலெக்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபென்டாஸ்டிக்கான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். இதோட எலிவேஷன் பார்க்கும் போதே உங்களுக்கு பிடிக்கும். வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணிக்க மெட்டீரியல்ஸும் டாப் அண்ட் ஹை அண்ட் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால டிசைன் வாங்கி பாருங்க, பார்த்துட்டு சண்டே வந்து மீட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை ஈசிஆர் சென்னையிலயோ இல்லை ஓஎம்ஆர்லயோ சூப்பராக புக் பண்ணலாம்.
0: பண்ணுறதுக்கு May 17 இந்த சண்டே காலைல 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
0: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்லை. NMC அல்ஹாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு. 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். NMC அல்நாதாவை சந்தியுங்கள். ஆ ஹெல்த்தின் ஒரு பகுதியாக உணருங்கள்.
3: For appointments call 800-6624.
9: Busy city with pussy citizens.
1: Back to back meetings, deadlines, client calls, தீராத traffic, lunch time, ஆனது கூட தெரியாம tension எங்க ஓடிட்டு இருக்கீங்க?
3: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ் மீ ரெஸ்டாரன்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட ஃபுல் மீல்ஸ், இல்ல பிரியாணி ஆர் வெரைட்டி ரைஸ் னு நல்லா தெம்பா சாப்பிட்டு வேலைய பாருங்க.
1: அப்புறம் ஈவினிங்கா உங்க பேட்டரி டவுன் ஆகுற நேரத்துல மசால் வடை, பஜ்ஜி, பழம்பூரி, பக்கோடா, டீ, ஃபில்டர் காபி கூட அங்க செம்மையா இருக்கும்.
3: வெஜ் மீ ரெஸ்டாரன்ட் UAE, தி பீப்பிள்ஸ் சாய்ஸ்.
10: VNCT Global proudly presents Diwali Homes at Kelambakkam OMR Chennai. Namma Chennai OMR first 2BHK homes at just 1280 EMI la.
11: Are aamanga 5 minutes metro, top school, top colleges and universities nu ellame pakkathula. 15 years ku rental support and 15 years free maintenance.
12: Ivlavu just 75 lakhs price la. Monthly EMI kuda 1200 dirhams da. Kudave pre-launch offer AC, TV, bed nu fully furnished ave kedaikka pogudhu. இந்த pre-launch coming Sunday May 17 10 AM to 8 PM at Park Regis Hotel near Bergman Mall நடக்கவிருக்கு. Call 054-767-3111, 054-767-3111. சென்னையில நம்ம OMR ல உங்க வீடு just 1500 AD EMI ல.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. திஸ் ஆர் ஆஃப் த ஈவினிங் கரெக்ட் இஸ் brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June. Only.
2: You are back.
3: VN City Global proudly presents Beverly Homes at Kelambakkam, OMR, Chennai. And affordable luxury homes பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சண்டே மே 17 தேதி காலைல 10 மணிலிருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க. பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்டுக்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111. Welcome back, Prabha. So, இப்ப இந்த அஃபோர்டபுள் கூடவே லக்ஸுரி, இது எப்படி ரெண்டு மேட்ச் ஆகுது? ஸோ யூஸ் பண்ணிக்கக்கூடிய கட்டமைப்பு சாமான்கள் எல்லாம் வந்து
4: கண்டிப்பா எல்லாருக்குமே இதே க்வெஸ்சன் தான். பிகாஸ் என்ன, நம்ம ஒரு பிரைஸ் அஃபோர்டபுள் இப்போ 75 lakh இந்த மாதிரி 70 lakh கொடுக்கும் போது எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா, அப்போ ப்ராடக்ட் மெட்டீரியல்ஸ்ல கை வச்சிட்டாங்களோ, ஸ்பெக்ல வந்து கை வச்சிட்டாங்களோ, ரொம்ப சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு ஒரு ஹை அண்ட் ஸ்டாண்டர்ட் வில்லாக்கு, இப்போ நீங்க ஒரு 2.5 crore ஒரு வில்லா வாங்க போறீங்க ஈசிஆர்ல அப்படின்னா, நம்ம விஎன்சிட்டிலே அதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கான சேம் மெட்டீரியல்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டிலையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான், எந்த சேஞ்சஸ் நாட் ஈவன் 1% சேஞ்ச் கூட உங்களுக்கு வந்து வராது ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் த்ரோ, இப்போ பீச் பொலவா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, த்ரோ அவுட்டா இட்டாலியன் மார்பிள்ஸ் உங்களுக்கு, ஜோத்தூன் பெயிண்ட்ஸாக இருக்கலாம், தென் ஹேவல்ஸ் பிராண்டட் வயசன்ஸாக இருக்கலாம், ஜாக்வர்ஸ் அண்ட் கோலர் ஃபிட்டிங்ஸாக இருக்கலாம், சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் அண்ட் கிரானைட் ஸ்டார்கேஸ் அண்ட் அண்ட் ஈவன் கார் பார்க்கிங்ல சரி இல்லை டெரஸ்ல சரி, நம்ம வந்து டைல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ராப்பர் அமெரிக்கன் டைல்ஸ் தான் நம்ம வந்து அந்த பிராண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அதனால் ஏன்னா நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட் பண்ணலை, அப்பார்ட்மெண்ட் பண்ணும்போது தான் என்ன மாடல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய மாடிஃபிகேஷன் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு வில்லா பண்ணும்போது ஒவ்வொரு வில்லாலையும் நம்ம வந்து குவாலிட்டியை வந்து பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கவே முடியும். ஒவ்வொரு தடவையும் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி, ஒவ்வொரு தடவையும் கிளைண்ட்ஸோட இன்புட்ஸை கலெக்ட் பண்ணி, அதை வந்து அடுத்த வில்லால் நம்ம பெட்டராக ஒரு இம்ப்ரூவேஷன் காமிச்சிட்டே தான் இருக்க முடியும். அதனால தான் த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஸ்டாண்டர்ட் வாஸ் மச் மோர் இம்ப்ரூவைஸ், த ப்ராடக்ட் வாஸ் இன்னும் பெட்டராக இருக்கும் அண்ட் த டிசைன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லாமே நிறையா கிளைண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம எடுக்கிற ஒரு ஃபெசிலிட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த அட்வான்டேஜை நம்ம ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் இந்த ப்ராடக்ட்மே இப்போ நம்ம ஓஎம்ஆரில் நீங்கள் இந்த 75 lakhல ஹோம்ஸ் எடுத்தாலும் சரி இல்லை ஈசிஆரில் எடுத்தாலுமே சரி, விச் இஸ் ஹை அண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட சேர்த்து ப்ராப்பர் அப்ரூவல்ஸ் உங்களுக்கு ரேரா அப்ரூவலாக இருக்கலாம் இல்லை டிடிசிபி அப்ரூவலாக இருக்கலாம், அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் டாக்குமெண்டேஷனாக இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பேக்கேஜ்டாக எண்ட் டு எண்டாக பண்ணி கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த ஹோம்ஸோட பெரிய அட்வான்டேஜ். அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து ஒரு 4000 dirham 5000 dirham அந்த மாதிரி இஎம்ஐ பிளான் பண்ணுற நெசசிட்டியும் ஒரு தேவையும் இதில் இருக்காது. பிகாஸ் ஏன்னா இதில் அஃபோர்டபுளாகவே நீங்கள் பிளான் பண்ண முடியும். 10 இயர்ஸ் நீங்கள் பிளான் பண்ணாலே 1200 dirhams இன் ஓஎம்ஆர் ஆர் 1500 dirhams இன் ஈசிஆர், சென்னை ஈசிஆர்லேயே நீங்கள் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியாக வாங்க முடியும். ஸோ இதை பற்றி நிறையா கேட்டிருப்பீங்க இந்த லாஸ்ட் 2 வீக்ஸில், இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இது பற்றின இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்களும் ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னா டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஷோவை அட்டன் பண்ணுங்க, ஏன்னா இது அஃபோர்டபுள் ஹோம்ஸாக நீங்கள் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக உங்களுக்கு இருக்கும். நான் சொன்ன மாதிரியான 75 lakh 79 lakh ஆல் இன்க்ளூசிவ்ல சென்னை ஓஎம்ஆர்லையும் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம லான்ச் பண்ணி கொடுக்க போகிறோம், சென்னை ஈசிஆர்லையும் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த லொக்கேஷன் கன்வீனியன்ட்டோ அந்த லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும்.
3: வா, ஸோ எஸ் விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட் இந்த சண்டே மே 17 தேதி காலைல 10 மணிலிருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள. 0547673111. I repeat, 0547673111.
1: The Evening Correct, presented by VNCT Global. Chennai OMR la 2BHK homes at just 1200 dirhams EMI. Meet the team on May 17th Sunday at Park Regis Hotel near Bojaman. Call 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: குளோபல் ப்ராவுட்லி பிரசன்ஸ் பெவலி ஹோம்ஸ் அட் கேளம்பாக்கம் ஓஎம்ஆர் சென்னை. மே 17 இந்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் என் அப்பாயின்மெண்ட் காலையில் 10 மணிலிருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள 0 5 4 7 6 7 3 1 1 1. ஐ ரிப்பீட், 0 5 4 7 6 7 3 1 1 1. ஸோ எஸ், அதே மாதிரி கோயம்புத்தூர் மற்றும் சென்னையில் மன்னிக்கணும், கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் என்ன மாதிரி
1: அஃபோர்டபுள் ஹோம்ஸ்? எஸ், நான் லாஸ்ட் வீக்கே இன்ஃபார்ம் பண்ணியிருந்த மாதிரி வி ஹாவ் அ ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் இன் கோயம்புத்தூர் அட் சிங்கானல்லூர் கிரவுன் ராயல் இம்பீரியல்ற கம்யூனிட்டியில். நீங்கள் 2 பெட்ரூம் பார்க்குறீங்க அப்படின்னா 65 லேக் to 70 லேக்ல அவைலபிள் இருக்கு. 3 பெட்ரூம் பார்க்குறீங்கன்னா 75 லேக்லேருந்து 85 லேக்ல உங்களுக்கு ப்ரீமியம் சைசஸ் 1500 ஸ்கொயர் ஃபீட்ல ப்ரீமியமான 3 பெட்ரூம் 2 பெட்ரூம் கோயம்புத்தூர்லேயும் ஃபார் த வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த அஃபோர்டபுள் ஹோம்ஸ் ஃபெஸ்டிவல்காண்டே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், இன் மதுரையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த கடையில் வி ஹவ் அ 2 பெட்ரூம் அட் 53 லேக் ருபீஸ். எதுவுமே நான் சொன்ன கோயம்புத்தூர் அண்ட் மதுரை ப்ரைஸஸ் எல்லாமே ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் including everything. இது போக தனி தனியா வேற காஸ்ட் உங்களுக்கு வந்து ஆட் ஆகாது. அண்ட் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வில் கம் வித் மேக்ஸிமம் ஹோம் லோன் ஃபண்டிங் அண்ட் லோன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பேப்பர் என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாமே டீம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி எக்ஸ்க்ளூசிவா கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் சண்டே நீங்க வரும்போது இப்போ நம்ம புத்தம் புதுசாக லான்ச் பண்ண போற ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய இந்த 2 பெட்ரூம் கம்யூனிட்டி அண்ட் ஹோம்ஸ் கம்யூனிட்டி தென் ECR ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணி இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய பீச் புலவார்ட் ஹோம்ஸ் அந்த கம்யூனிட்டி அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான இந்த 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வித் லோ ப்ரைஸ் அண்ட் லோ இஎம்ஐ ஆப்ஷன்ல இருக்கதையும் நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் ஸோ ஆஸ் ஐ சேட் ரிப்பீட்டடா நம்ம வந்து பெரிய பெரிய பங்களாஸ் அண்ட் வில்லாஸ் 1.5 crore 2 crore பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான அஃபோர்டபுள் ஆப்பர்ச்சுனிட்டி இயர்லி 1s or 2s உங்களுக்காண்டி கிடைக்கும் போது கண்டிப்பா அதை அட்டன் பண்ணுங்க, இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்க, இதுக்கான கிராப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்ன சென்னையோட இந்த லேண்ட் ப்ரைசஸ் இன் அ கோயிங் வெரி வெரி ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் ப்ரைசஸ் ஹையா இருக்கும் போது இந்த மாதிரி அஃபோர்டபுள் ப்ராப்பர்ட்டி வரும்போது நிறைய பேர் அதை லாக் பண்ணிக்கோங்க. அண்ட் நிச்சயமா as I said thank you so much, நிறைய பேர் லாஸ்ட் 2 weeks வந்து நிறைய பேர் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த ஓஎம்ஆர் ப்ராப்பர்ட்டியும் அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் 2 பெட்ரூம் அட் ஆல் இன்க்ளூசிவ் 75 lakh ஃபுல்லி ஃபர்னிஸ்ட் அட் கேளம்பாக்கம் ஓஎம்ஆர்ல தான் லான்ச் ஆக போகுது பெவலி ஹோம்ஸ்னு. கண்டிப்பாக கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துருவாங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க, அதுக்கான ப்ரோஷர்ஸ் எலிவேஷன் வாக் த்ரூ டிசைன்ஸ் ஃப்ளோ பிளான் எல்லாத்தையும் வாங்கி பாருங்க. பார்த்துட்டு இந்த ஈவெண்ட்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஆல்வேஸ் தி பிளஸ்டர் சப்போர்ட்.
0: Thank you so much, Prabha. Thank you so much for the 1 hour and all the very best for the event. And neengalum marakkama kalandukonga May 17th thedi indha Sunday kaala 10 manil irundhu raathri 8 manikulla Birchman Mall pakkathula irukkakoodiya Park Ridges Hotel visit panunga with an appointment. Appointment kaana number 0547673111. I repeat 0547673111. So yes, இங்களும் வந்து சூப்பரா லக்ஸரி அஃபோர்டபுள் லக்ஸரி ஹோம் வாங்குறதுக்காக இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பா விசிட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு விசிட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் சேம் டைம் 7 மணி தாண்டி 8 மணி ஆயிடுச்சு, நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ நீங்கள் எனக்கான ஃபீட்பேக்ஸை ஆர்ஜி நிவேதா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் எனக்கு கொடுங்க. 89.4 தமிழ் எஃப் முடிய சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சோஷியல் மீடியா பேஜஸில் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோக்கு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் எங்களை வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு கேட்டு எங்கள் ஆர்ஜிஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் எங்கே இருந்தாலும் எப்படிங்க கேட்கறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோர் மூலமாக நீங்கள் எங்களை வந்து எஸ் எனி டைம் எனிவேர் ஆப் மூலமாக கேட்க முடியும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, வி ஆர் ஆல்வேஸ் வித் யூ. 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Coming up next.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம். செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
1: தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்களுக்கான 1,000 ரூபாய் உதவித்தொகை புதிய அரசாங்கத்தினாலும் வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கான 1,000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. முந்தைய ஆட்சியின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் மாணவர்களுக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை நாளை வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை நாளை வரவு வைக்கப்படாது என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவது தொடர்பில் மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மே 2026 கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையில் இடம்பெற தமிழக வெற்றிக் கழகத்திடம் இருந்து அழைப்பு வந்ததாக காங்கிரசின் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் என்பது பற்றி தாவைக்கா தலைவர் விஜய் முடிவெடுப்பார் என அவர் கூறினார். தாவைக்கா ஆட்சி தமிழகத்தில் அமைந்ததும் அதன் அமைச்சரவையில் காங்கிரஸ் நிபந்தனையுடன் பங்கேற்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கூறியிருந்தார். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக எம்எல்ஏக்களுடன் சோடங்கர் இன்று டெல்லிக்கு சென்றார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே ஆகியோரை நேரில் சந்தித்து பேசிய அவர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். தலைவர் என்ற முறையில் திமுக தோல்விக்கு நான் பொறுப்பேற்கின்றேன் என மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தீக்கடைகளில் பேசிய அரசியலை சமூக வலைதளங்களில் பேசுங்கள் என ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தொகுதி வாரியான அறிக்கையை 20 நாட்களில் தருமாறு திமுகவினருக்கு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். சுனாமி என்றால் சாகசமோ சாதனையோ கிடையாது, பெரும் பாதிப்பு என்ற அர்த்தத்தில் சொல்கின்றேன் என மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். எங்கே கோளாறு, எங்கே மெத்தனம் என்பதுதான் முக்கியம், அதை ஆய்வு செய்தாக வேண்டும் என்று அவர் கூறினார். இது தேர்தல் சுழல்தானே தவிர நாம் எல்லாம் எழுந்திருக்கவே முடியாத தோல்வி கிடையாது என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர்கள் பதவிக்காக துரோகம் செய்கின்றனர் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பதவி ஆசைக்கு மயங்கி தாவைக்காவுக்கு ஆதரவளித்துள்ளதாக அவர் கூறினார். கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் தற்போது என் மீது அவதூறுகள் பரப்பி வருகின்றார்கள் என்றும் குறிப்பிட்டார். சுயநலத்துடன் செயற்படும் முன்னாள் அமைச்சர்களிடம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அமைச்சர் பதவி வாரிய தலைவர் பதவிக்காக ஆசை வார்த்தைக்கு மயங்கி ஆளும் கட்சிக்கு ஆதரவளித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். நான் ஏசி அறையில் அரசியல் செய்வதாக செய்திகளை பரப்பி வருகின்றனர். கொறடா உத்தரவை மீறி தாவைக்கா அரசுக்கு ஆதரவாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். அதிமுக பிளவுபட்டுள்ள நிலையில் தங்கள் தரப்பு கொறடாவை அங்கீகாரம் செய்ய வேண்டும் என சபாநாயகர் JCT பிரபாகரை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மற்றும் SP வேலுமணி தரப்பினர் தனித்தனியாக சந்தித்து பேசியுள்ளனர். கேரள முதல்வராக VD சதீசன் தேர்வாகினார். முதல்வர் பதவிக்கு KC வேணுகோபால் மற்றும் ரமேஷ் சென்னித்தலா ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் இருந்தன. கடந்த 10 நாட்களாக முதல்வர் பொறுப்பில் யாரை நியமிப்பது என்பது தொடர்பில் காங்கிரஸ் கட்சிக்குள் நீடித்த இழுபறி முடிவுக்கு வந்தது. கேரள காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராக இருந்த VD சதீசன் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கேரளத்தில் 10 ஆண்டுகளின் பின்னர் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கின்றது. VD சதீசன் விரைவில் கேரள முதல்வராக பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டெல்லி அரசு ஊழியர்கள் வாரத்தில் 2 நாட்கள் வீட்டில் இருந்தே பணியாற்ற முதலமைச்சர் ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கும் விரைவில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என ரேகா குப்தா தெரிவித்தார். தனியார் நிறுவனங்களும் ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணியாற்றுவதை ஊக்குவிக்க வேண்டும் என ரேகா குப்தா தெரிவித்தார். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அலுவலக நேரம் காலை 10:30 முதல் மாலை 7 மணி என மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று டெல்லி மாநகராட்சி அலுவலக நேரம் காலை 8:30 முதல் மாலை 5 மணி என மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் வாகனங்களுக்கான பெட்ரோல் டீசல் ஒதுக்கீடு 20% குறைக்கப்படும் என்றும் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்தார். அனைத்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் வாரந்தோறும் திங்கட்கிழமை மெட்ரோவில் செல்லவும் ரேகா குப்தா ஆணையிட்டுள்ளார். நாட்டில் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளும் பணிகள் 30 தொடங்கும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது 3வது கட்டமாக நடைபெறும் SIR பணிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், அரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகம், மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், சிக்கிம், திரிபுரா, தெலங்கானா மற்றும் உத்தராகண்ட் ஆகிய 16 மாநிலங்களிலும் சண்டிகார், டெல்லி, தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் 30 SIR பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த முறை ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்கள் SIR பணி வரம்புக்குள் கொண்டுவரப்படவில்லை. அப்பகுதிகளில் தட்ப வெப்ப சூழல் உள்ளிட்ட சில காரணங்களினால் அங்கு பின்னர் இப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: அமீரக செய்திகள்.
1: புஜேரா பெட்ரோலிய தொழிற்சாலை பகுதியில் இன்று காணப்பட்ட புகை தொடர்பில் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். இப்புகை வழக்கமான குழாய் பராமரிப்பின் போது தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்தால் விளைந்தது என புஜேரா அரசாங்க ஊடக அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. புஜேரா குடிமை பாதுகாப்பு படையினர் உடனடியாக நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தொடர்ந்து நடைபெற்று வரும் விரோத செயற்பாடுகளுக்கு மத்தியில் அப்பகுதி உயர் பாதுகாப்பு எச்சரிக்கை நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் யூகங்களை தவிர்த்து அதிகாரப்பூர்வ மூலங்களில் இருந்து வரும் சரிபார்க்கப்பட்ட தகவல்களை மட்டுமே நம்புமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வந்ததாக பரவி வரும் தகவல்களை ஐக்கிய அரபு அமீரகம் மறுத்துள்ளது. மேலும் எந்த இஸ்ரேலிய ராணுவ பிரதிநிதி குழுவும் நாட்டிற்கு வரவில்லை என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதுகுறித்து அமீரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலுடன் ஐக்கிய அரபு அமீரகம் கொண்டுள்ள உறவுகள் வெளிப்படையானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடைபெறுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை இரகசியமான அல்லது அதிகாரப்பூர்வமற்ற ஏற்பாடுகளின் அடிப்படையில் அமைந்தவை அல்ல என்று ஐக்கிய அரபு அமீரக அரசு தெரிவித்துள்ளது.
0: உலகச் செய்திகள்.
1: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங் ஆகியோர் இன்று பீஜிங்கில் சந்தித்தனர். இருநாட்டு தலைவர்களும் ஒரு சிறந்த சந்திப்பை நடத்தியதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதன்போது தாய்வான் குறித்து கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் தவறாக கையாளப்பட்டால் அது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு மோதலை ஏற்படுத்தும் என்று ஸி ஜின்பிங் கூறியிருந்தார். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இருதரப்பினரும் விவாதித்ததாக வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. ஈரான் தொடர்பான விவகாரத்தை அமெரிக்க ஜனாதிபதி இதன்போது எழுப்பியதாகவும் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததாகவும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையை ராணுவமயமாக்குவதற்கும் அங்கு கட்டண வசூல் முறையை அமல்படுத்துவதற்கும் தாங்கள் ஆதரவாக இல்லை என்று சீன தரப்பு தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். அதுவே எங்களின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை அனைத்து வணிக கப்பல்களுக்கும் திறந்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். இந்தியாவில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எங்களின் பார்வையில் ஹோர்மூஸ் நீரிணை அனைத்து வணிக கப்பல்களுக்கும் திறந்தே உள்ளது என்று அவர் தெரிவித்தார். ஆனால் அவை எங்கள் கடற்படையுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பாக பஹ்ரீன் அமெரிக்க தீர்மானத்துக்கு ஆதரவு திரட்டும் முயற்சிகளை ஈரான் நிராகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி அமீர் ஜாயத் இராவானி பஹ்ரீன் மற்றும் அமெரிக்காவின் இந்த முயற்சிகளை கடுமையாக விமர்சித்துள்ளார்.
0: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு வானிலை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல் சபரகவுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 7 மாவட்டங்களில் சுமார் 3475 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 38 நீர்த்தேக்கங்கள் வான் பாய்ந்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற வானிலை காரணமாக 7 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 1113 குடும்பங்களைச் சேர்ந்த 3475 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரளை பற்ற தெற்கு பிரதேச செயலக பிரிவில் சீரற்ற வானிலை காரணமாக ஒரு மரணம் பதிவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
0: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
3: Star of

0: குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. யூஸ்வலாக வந்து நம்ம நிறைய பேசியிருப்போம்ல, நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் இன்றைக்கி தான் இந்த அன்புடன் நான் ஷோக்கே வந்து அப்படியே ஒரு பொட்டு வச்ச மாதிரி ரொம்ப அம்சமான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து நடக்க இருக்குது. யார் தெரியுமா, யார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க தெரியுமா நம்ம ஷோவில்? WIT உங்களுக்கு நல்லாவே தெரியும். துபாயில் வந்து ஃபேமஸான ஈவெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. நம்ம தமிழகமோட டைப் பண்ணி நிறைய ஷோஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு ஈவெண்ட்லேருந்து இப்போது ஒரு பயங்கரமான ஒரு ஷோ வந்து நடக்கிறதுக்கு, அன்புடன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ நடக்கிறதுக்குன்னா May 16th வந்து நடக்கிறதுக்கு. ஷார்ப்பாக 6 PM நீங்கள் எல்லாருமே வந்துடணும். வென்யூ எங்கே அப்படின்றதையும் நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கூட அந்த ஈவெண்ட்டை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுற மாதிரி டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் அவர்கள் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட் வந்திருக்காங்க, நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கீங்க மேம்? வணக்கம்.
1: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே வந்து எங்களுக்கு இந்த காமெடி, அதுக்கப்புறம் இந்த என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி மனசை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு நாங்கள் எல்லாருமே வந்து ஏங்கியிருக்கோம். சொல்லப்போனால் உங்களுக்கு துபாயில் நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்கு நீங்கள் மென்டலி எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. அதாவது சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் தேவையில்லாத விஷயங்களை தாண்டி, அது தேவையே இல்லை, பட் இந்த நீங்கள் பேசுகிற விஷயம் மட்டும் எங்களோட மனசுக்குள்ள அது பூந்து சம்திங் ஏதோ பண்ணணும், டென்ஷன் ஆகக்கூடாது, ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்டென்ட்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தட். நீங்கள் சொல்லுங்கள் மேம், துபாய்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா?
1: தேங்க்யூம்மா. நிறைய முறை இதுக்கு முன்னாடி ஃபார் வெக்கேஷன் என்னோட ஹஸ்பண்டோட ஒர்க்குக்கெலாம் வந்திருக்கேன்.
0: ஓகே.
1: பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கேன்.
0: ஓகே.
1: தேங்க்யூ டு WIT ஃபார் இன்வைட்டிங் மீ.
0: WIT
1: எயிட்டி அவங்களோட ஈவெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். அண்ட் சொன்னாங்க மதர்ஸ் டேக்காக நிறைய குழந்தைகள், அம்மா, இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, துபாயில இருந்து நிறைய பேஷன்ஸ் இருக்காங்க. நேர்ல எல்லாரையும் சந்திக்கிறது வந்து சம்திங் ஸ்பெஷல் தானே. இந்த போஸ்டர் வந்த உடனேயே நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ, இது பேசலாம் அது பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ரிலேட்டபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், என்னோட கான்டென்ட் ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிள். ஏன்னா நான் ஒரு ப்ராக்டிசிங் சைக்காலஜிஸ்ட், சென்னையில் ரெகுலராக கிளினிக்கில் நான் எந்த மாதிரி கேசஸ்லாம் பார்க்குறேனோ அதில் இருந்து தான் நான் சில விஷயங்களை எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராமில் பேசுகிறேன். ஸோ எனக்கு கான்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குற PR டீம் எல்லாம் இல்லை. ஸோ இதை எழுதி கொடுத்து படிக்கிற மாதிரி
0: அப்படியே வந்து நடக்கிற விஷயங்களை ரியாலிட்டியை நீங்கள் பேசும்போது
1: எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஒரு ஒரு பேஷண்ட் கிட்ட நான் என்ன சொல்வேனோ அதை நான் வந்து ஒரு வீடியோவில் ஒரு 60 seconds 45 seconds சொல்லும் போது நிறைய பேருக்கு கண்டிப்பாக அது ரிலேட் ஆகுது. அண்ட் எனக்கு துபாயில் இருந்து நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, எங்களோட சில்ட்ரனை வந்து இப்போ நாங்கள் வளர்க்குற விதம் வேறு மாதிரி இருக்குது, எங்களோட ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்குது, வி ஃபீல் ஸோ மச் பெட்டர், உங்களால் தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ் இங்கே ஆரம்பித்தோம் இப்படின்லாம் சொல்லும் போது ஏதோ ஒரு பர்பஸ் என் லைஃப்பில் திரும்பி பார்க்கும்போது, ஓகே, நம்மளும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கோம் சில நல்லது செய்கிறதுக்கு அப்படின்னா. I think it's God's blessing.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஒரு ஒரு நல்ல விஷயம் கரெக்டான பீப்புள் கிட்ட போய் வந்து சேரும்போது அவங்க லைஃபே மாறும்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நீங்க பண்ணணும் அப்படின்றதா எங்களோட விஷயமே.
1: அண்ட்
0: இந்த ஈவெண்ட் WIT ஈவெண்ட்ல எஸ்பெஷலி இந்த மதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. அன்புடன் அம்மா அப்படின்னு ரொம்ப அழகான டைட்டில் வேற வச்சிருக்காங்க. நம்ம ஷோக்கு ஒரு லேட் ஆற மாதிரியான ஒரு டைட்டிலா இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்ல கலந்துக்க போறீங்க, ஸோ மக்களை பார்க்க போறீங்க, ஹவ் யூ ஃபீல்?
1: அம்மா, இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, எல்லா அம்மாவுமே அவங்களோட குழந்தைக்கு வந்து பெஸ்ட் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் எங்கேயோ ஒரு இடத்துல யோசிச்சு பார்த்தா என்னடா திடீர்னு என்னோட டீனேஜ் குழந்தை என்னை மதிக்காம போகுதே. எல்லா அம்மாக்கும் இருக்கிற ஒரு காமனான ஒரு கேள்வி என்ன தெரியுமா, உண்மையாவே நான் கரெக்டா தான் இருக்கேனா, நான் ஒரு நல்ல அம்மாவா, நான் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இன்னைக்கு இந்த நியூ ஜெனரேஷன் மதர்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. நீங்க எல்லாரும் பண்றது கரெக்ட் தான், இதுல இன்னும் இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஈவெண்ட். ஸோ எத்தனை வேலைகள் இருந்தாலும் இந்த ஈவெண்ட்டுக்கு அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கத்துக்க முடியும். அவங்களோட சில்ட்ரனை ஹேண்டில் பண்றது செகண்டரி, பட் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதையும் அவங்க கத்துக்க முடியும்.
0: ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம் ஆக்சுவலி. நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்பெஷலி இன் திஸ் ஜென்ரேஷன் அதை இப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ மதர்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே வந்து எல்லாருமே வரலாம். சோ ஃபேமிலியோட வரலாம், அந்த ஈவென்ட்ல வந்து நீங்க கலந்துக்கலாம்,
1: எஸ்பெஷியலி தாத்தா பாட்டி.
0: ஓ சூப்பர் நைஸ்.
1: ஆமா,
0: சோ வந்துருங்க. May 16th இந்த ஈவென்ட் நடக்க இருக்கு. அன்புடன் அம்மா, WIT ஈவென்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிரசன்ஸ், அன்புடன் அம்மா டாக்டர் சரண்யா மேம் வந்து சீஃப் கெஸ்டா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட், நமக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் வென்யூ எங்க அப்படின்றத நான் சொல்றேன். தி கேன்வாஸ் துபாய், எம் கேலரி ஹோட்டல் கலெக்ஷன் துபாயில நடக்க இருக்கு. சோ மிஸ் பண்ணாம வந்துருங்க. ஓகே, இது இந்த ஈவெண்ட் பத்தின நிறைய விஷயங்கள். அண்ட் இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய ஓப்பனா வந்து ஷேர் பண்ண போறாங்க. மென்டலி நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சரண்யா மேம் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு மயில

0: 90.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷ்யஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st மே.
0: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
4: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தி நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், ஐடி தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பார்க்கறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
5: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com இருக்கு வருக.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சரண்யா மேம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட். ஸோ உங்ககிட்ட வந்து ஆனர்லையும் சரி ஆஃபர்லையும் சரி பேசும்போது அப்படியே மைண்ட் நமக்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்து பார்த்து இப்போ நேரில் வந்து நிறைய கான்வர்சேஷன் வந்து நடக்கும்போது சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ மேம் கிட்ட ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி மேம் எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு திடீர்னு ரேடியோ வச்சு ஜூன் பண்ணவங்களுக்காக நான் மறுபடியும் உங்களுக்காக ரிமைண்ட் பண்ணுறேன். WIT வேர் இன் தமிழ்நாடு ஈவெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ப்ரெசன்ஸ் அன்புடன் அம்மா, இந்த கிராண்ட் ஈவெண்ட் வந்து நடக்க இருக்கு நம்ம துபாயில் May 16th. மறந்துடாதீங்க, இப்போவே கேலண்டரில் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக ஈவினிங் 6 PM நடக்க இருக்கு. வென்யூ எங்கன்னா த கேன்வாஸ் துபாய், எம் கேலரி ஹோட்டல் கலெக்ஷன் துபாயில் நடக்க இருக்கு. ஸோ சீஃப் கெஸ்ட்டாக டாக்டர் சரண்யா மேம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேமிலியோடு எல்லாருமே வந்துடுங்க. மதர்ஸ் மட்டும்தான் வரணும்னு கிடையாது, ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் யார் வேணாலும் வரலாம். மென்டலி நீங்கள் வந்து அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு போகும்போது ஸ்ட்ராங்காக வந்து போகிறீங்க, ஹாப்பியாக வந்து போகிறீங்க இல்லையா மேம்? ஸோ இப்போது மேம் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்கணும், பிகாஸ் அன்பு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு வந்து ஆசை. அதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து அப்ராடில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னவாக இருக்கும்? இதை கண்டுபிடிச்சிட்டா நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து தோணும் இல்லையா?
1: நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இப்பதான் ஒரு 10-12 வருஷமா அர்த்தமும் தெரியல, அவங்க இதை பயன்படுத்தவும் இல்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளும் இல்ல. அப்போ இன்னைக்கு நாட் ஜஸ்ட் லேடிஸ், மென், ஓல்ட் பீப்புள், ஈவன் ஸ்மால் சில்ட்ரன், 8 வயசு 9 வயசு குழந்தை என்கிட்ட வந்து சொல்லும் போது சரியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஸ்கூல் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா? சோ இதெல்லாம் இப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது அவங்களுக்கு அர்த்தம் புரியாம யூஸ் பண்றாங்களான்னா எஸ், தேர் இஸ் அ ஸ்மால் பாப்புலேஷன் அர்த்தம் புரியாம இந்த வார்த்தைகள், பெரிய பெரிய வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் சோகமா இருப்பாங்க, ஏன்னா அம்மா திட்டாங்க அப்படின்னு, இல்ல ஹஸ்பண்டோட ஏதோ சண்டை அப்படின்னு சோகமா இருப்பாங்க. அது ஒரு 2 நாள் அந்த சோகம் கண்டினியூ ஆகும். 3வது நாள் come to me and say நான் டிப்ரெஷன்ல இருக்கேன். மா டிப்ரெஷன் வேற, சோகம் அப்படிங்கிறது வேற, டிப்ரெஷனோட ஒரு சிம்டம் தான் சோகம். ஆனா சோகமா இருந்தாலே டிப்ரெஷன் கிடையாதுன்னு சொல்லி புரிய வைக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலையே. ஆனா உண்மையாவே ஸ்ட்ரெஸ்ல ஆங்ஸைட்டில இருக்காங்களான்னா உண்மையாவே தெர் இஸ் அ லார்ஜ் பாப்புலேஷன் ஸ்ட்ரெஸ்லயும் ஆங்ஸைட்டிலும் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து மத்தவங்களோட பேசுறத குறைச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்களோட என்டர்டெயின்மெண்ட், அவங்களோட உலகம் அப்படின்னு ஒரு குட்டி நட்ஷல்குள்ள அவங்களையே சுருக்கிக்கிட்டாங்க. அப்போ நிறைய நேரத்துல நம்ம வெளியில போய் பேசும் போது நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.

0: ஒரு கவுன்சிலர் கிட்ட தான் நீங்க பேசணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஒரு கரெக்டான அட்வைஸ் கொடுக்கற ஒரு ஃப்ரெண்ட். நான் எப்பவுமே சொல்லுவேம்மா, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே எனக்கு ரீச் அவுட் பண்றதுக்கு யார் இருக்கா? இதை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருமே இந்த கேள்விக்கு பதில யோசிங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை, உடனே நான் யாருக்கு ஃபோன் பண்ணுவேன்? அப்படி யாராவது இருக்காங்களா? எனக்கு இன்ஸ்டாகிராம்ல 100,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 50,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க,
1: எந்த பயனும் இல்லை.
0: அந்த மாதிரி எவ்வளவு லைக்ஸ் வருது, எவ்வளவு காமெண்ட்ஸ் வருது, எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து என் பர்த்டேக்கு 50 பேர் ஹாப்பி பர்த்டே போடுறாங்க, இதல்ல முக்கியம். ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா உடனே ரீச் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு யார் இருக்கா? நீங்க இருக்கிற இந்த ஊர்ல யார் இருக்கா? இல்ல ஊர்ல எங்க அம்மா இருக்காங்க, ஊர்ல எங்க பெரியப்பா இருக்காரு, அது இல்ல, நீங்க இருக்கிற ஊர்ல உங்களுக்கு யார் இருக்கா? அப்படி ஒரு 2-3 பேர் இருந்தா கூட யுவர் லைஃப் இஸ் செட்.
1: எக்ஸாக்ட்லி.
0: யா, அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி சில உறவுகளை உருவாக்கிக்கோங்க. டேக் சம் டைம். உண்மையாவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இன்னைக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளேயே நிறைய இருக்கு. என்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள பிசினஸும் உள்ள வந்து எல்லாம் குழம்பிடுதோ அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் அதுல காரணமா போயிடுது இல்லையா? சோ இந்த பிசினஸ் இந்த பணம் இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய நல்ல நட்பு உங்களால அப்படி உருவாக்க முடிஞ்சா, அந்த மாதிரி ஒரு 2-3 பேரை உங்களை சுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்களே பாத்தீங்கன்னா இப்ப இந்த துபாயிலேயே சரியான ஹாப்பியா இருக்கிறவங்க இருக்காங்க. எப்படி அவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களை சுத்தி எப்பவுமே ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க எப்பவுமே இந்த 4 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி உறவுகளை நீங்க உருவாக்கிக்கும் போது உங்களுக்கான இந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இதெல்லாம் வராது. இது எல்லாத்துக்கும் விட குட் லைஃப் ஸ்டைல் இஸ் இம்பார்ட்டன்ட் நோமா. 8 மணி நேர தூக்கம் வேணும், ஒரு 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும், நோ மேட்டர் வாட். இதெல்லாம் தான் நார்மல் லைஃப். நான் இதை எதையுமே பண்ணாம ஒரு 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு, ஒரு 6 மணி நேரம் போன்லயே உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு அப்புறமா எனக்கு ஸ்ட்ரெஸ் வருதுன்னா வரத்தானே செய்யும்.
1: கரெக்ட் கரெக்ட். சோ நிறைய பேர் எப்படின்னா ஒர்க் வீடு தாண்டி வெளியில போகணும்னு நினைச்சா கூட எதுக்கு அப்படின்ற மாதிரி, ஒரு வீட்லயே ரொம்ப கம்ஃபர்டானா இருக்கு எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. வாங்கின அடி அப்படின்னு நினைக்கிறேன் சில பேருக்கு, மேபி தெரியல. பட் ஸ்டில் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பர்சனை ஏர்ன் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். மணி ஏர்ன் பண்றதை தாண்டி நமக்குன்னு அந்த ஒரு 4 பேரை வந்து ஏர்ன் பண்றது ரொம்ப முக்கியம்.
0: ஏன் தெரியுமாடா, உலகம் ரொம்ப பெருசு, அதுல நிறைய நல்லவங்க இருக்காங்க. யா, நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க, நம்மளை ஏமாத்தினவங்க, நம்மளை பேடா ஃபீல் பண்ண வச்சவங்க இருக்காங்க. ஆனா அவங்க மட்டுமே நம்மளோட உலகம் கிடையாது. உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. கோ அண்ட் லுக் அவுட் ஃபார் பீப்பிள் ஹூ கேன் மேக் யூ கம்ஃபர்டபிள்.
1: யா, சோ இதே மாதிரி இப்ப பேசினதுக்கு அப்புறம் சே உங்களுக்கே தோணும்ல, நம்ம ஏன் இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம்? இப்போ வந்து பிடிக்கிறோம் ஒரு ஃப்ரெண்டை, நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்டை வந்து வேணும், அதுக்கு ஈக்குவலாக நானும் அவங்களுக்கு அதே அன்பு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஒரு விதை வந்து இப்போ போட்டிருக்காங்க மேம். நம்மளும் அதுக்கான ஒர்க் அவுட் வந்து பண்ணலாம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு பிடிச்ச பாட்டு, குட்டி பாட்டு, ஃப்ரெஷ்ஷான சாங் வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. எஸ் டாக்டர் சரண்யா மேம் தான் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க, எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நீங்களும் கால் பண்ணலாம் 800-894-0 இந்த நம்பருக்கு. ஸோ ஆஃப்லைனில் வந்து நீங்கள் மேம் கிட்ட சில க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்கலாம்.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: We'll be back after a short commercial break.
1: பெரிய பெரிய சீகோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீகோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
3: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
6: மறந்துட்டேன்.
3: கவனிக்கவே இல்ல.
4: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க
3: நினைக்கிறேன்.
5: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாமா? என்னன்னா
3: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
5: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
3: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
5: பிராவோ நிவேதாவோட தெனர தெனர தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
7: தோ ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், சென்னை OMR ல 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 திரம் CMI. மீட் தி டீம் ஆன் மே 17 சண்டே அட் பார்க் ரெசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama Dubai. This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அவங்க வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மாத்திரம் மருந்து கொடுக்கறவங்க. இதுல ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சைக்கியாட்ரிஸ்டோட பிரஸ்கிரிப்ஷன் இல்லாம அந்த மாத்திரைகளை எடுக்கவும் கூடாது, நிறுத்தவும் கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து அந்த வயிற்றுவலி தலைவலி மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து இல்ல இந்த ஒரு வாரம் எடுக்காம விடுவோம், ஒரு 15 நாள் எடுக்காம விடுவோம்னா பயங்கரமா ரிலாக்ஸ் ஆகும். சோ இதுதான் இந்த சைக்கியாட்ரிக் மெடிசின்ஸோட ஒர்க். இதுல எல்லா பிரச்சனைகளுக்கும் சைக்கியாட்ரிக் மெடிசின்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவைப்படாது. அப்பதான் நாங்க எங்களோட வேலை வருது. யா, சோ நான் என்ன படிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் BTech IT, MSc Psychology, Diploma in Education, and a Doctorate in Educational Psychology for 7 long years. அதனால தான் டாக்டர் சரண்யா ஜெயக்குமார். So I'm not a medical doctor. என்கிட்ட வரவங்களுக்கு நான் மாத்திரை மருந்து எழுதி கொடுப்பேனா கிடையாது. தெரப்பீஸ், டாக் தெரப்பி, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஸோ மாத்திரை மருந்து இல்லாம உங்களோட மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறது தான் என்னோட வேலை. இப்போ இந்த புரிதல் இல்லாம இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஒன்று. ரெண்டாவது, நான் பிராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது, விச் இஸ் அபவுட் 15 இயர்ஸ் பேக், ஃபர்ஸ்ட் மக்கள்கிட்ட வந்து மென்டல் ஹெல்த் நான் என்னன்னு புரிய வைக்கிறது, ஆங்ஸைட்டினா என்னன்னு புரிய வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது, சேலஞ்சிங்கா இருந்தது. ஏன்னா அதை பத்தின அவேர்னஸ் இல்லை. ஓகேவா, இப்ப அவேர்னஸ் ஓரளவு வந்திருக்கு. ஆனா ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து வந்து குழந்தைகிட்ட என்ன விஷயம்னே சொல்லாம சும்மா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்தோடனே மென்டல் ஹெல்த் சென்டர் இதெல்லாம் பார்த்துட்டு அப்ப அந்த குழந்தை வந்து நான் என்ன பைத்தியமா, என்னையே இங்க கூட்டிட்டு வரீங்க அப்படி. சோ வி ஒர்க் வித் தி சைல்ட் ஃபர்ஸ்ட் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் நான் யாரு, நான் என்ன இங்க பண்றேன், பைத்தியம் எல்லாம் கிடையாது, நீங்க அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த கூடாது. சோ வி ஹேவ் டு பி கம்ஃபர்டபிள் ஹெல்பிங் ஈச் அதர் அப்படிங்கறத புரிய வச்சுட்டு தென் வி வில் ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். இதுல இன்னொரு டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வருவாங்கம்மா, அவங்க தான் ரொம்ப டிஃபிகல்ட் டு ஹேண்டில். வீட்ல எல்லா சிம்டம்ஸையும் சாட் ஜிபிடி எல்லாத்துலயும் போட்டு கூகுள் பண்ணி இவ்வளவு சிம்டம்ஸும் அவங்களுக்கு என்ன டயக்னோசிஸ் எல்லாமே அவங்களே எடுத்துட்டு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து உட்காருவாங்க. வந்து உட்கார்ந்து வந்துட்டு எஸ் டாக்டர் ஐ திங்க் ஐ ஹாவ் அ சிவியர் கேஸ் ஆஃப் இரோட்டோமேனியா, கேன் யூ கிவ் மீ ட்ரீட்மெண்ட் ஃபார் தட். இதுல டயக்னோசிஸ் யார் பண்ணா அப்படின்னா நானே நானே அப்படின்வாங்க. சோ டு மேக் தெம் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் இஸ் ஸ்டில் அ சேலஞ்ச். அண்ட் இதுல ஃபேமிலிஸ்குள்ள பிரச்சனைகள் வருது இல்லமா, அதுல மேரிட்டல் கவுன்சிலிங்க்கு வருவாங்க. ஆனா நிறைய நேரங்கள்ல ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு ப்ரிப்பரேஷன்ஸ் நடக்குது, மெஹந்தி, ரிசப்ஷன், சாரி வாங்கணும், பியூட்டி ஆர்டிஸ்ட். ஆனா ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் எடுத்துக்கணும்னு பட்ஜெட்டே அலாட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லையே, எதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களை கவுன்சிலிங் அனுப்பணும். ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் இஸ் சோ இம்பார்ட்டன்ட், உங்களோட கல்யாண பட்ஜெட்ல அதை ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் நல்லா இருக்கும். சில நேரங்கள்ல ஒத்து வராதுன்னா அங்கே நாங்கள் ஒத்து வராதுன்னு சொல்லிடுவோம். இது வந்து we have a lot of red flags, அது ஒண்ணு அது கரெக்ட் பண்ணிக்கோங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே, இல்லனா அது வேண்டாம்.
1: நல்லா இருக்கே,
0: no it's better, no இல்லாட்டி go through the whole process and then go for a divorce. எதுக்கு அது, அதுக்கு முன்னாடி
1: செட் ஆகுமா ஆகாதா, ஈஸியா கொஞ்சம் நம்மளால வந்து இது பண்ண முடியும்.
0: முடியும், கண்டிப்பா முடியும். அப்படி அவங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்ததுனா அதை ஃபர்ஸ்டே கூட கரெக்ட் பண்ணிக்க முடியும். such a beautiful thing. ஆனா இதோட அவேர்னஸ் இன்னைக்கு நிறைய இல்ல. சோ எங்களோட ஃபீல்டுல இன்னமும் நாங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்ச் ப்ராப்பர் அவேர்னஸ் இல்ல, தேவையில்லாத அவேர்னஸ் தான் இங்க அதிகமா இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி. ஸோ மேம் சொன்ன விஷயம் வந்து ஆஹா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் வி ஹாவ் டு திங்க் இல்லையா, ஏன்னா லைஃப் லாங் ஒரு பர்சன் கூட நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் லவ் மேரேஜாக இருந்தாலும் முன்னாடி நம்ம ஒரு நம்மளே நம்மகிட்டே நிறைய சேஞ்சஸ் தெரியும். ஸ்டார்டிங்கில் நம்ம இப்படி இருந்தோம் ஆனால் இப்போ அப்படி இல்லையே அப்படின்னு தோணும் இல்லையா. நீங்கள் நீங்களாக நம்ம நம்மளா ஒரு கவுன்சிலர் கிட்ட லைக் மேம் மாதிரி ஒரு பர்சன் மீட் பண்ணும்போது அந்த டாக்டர் வந்து நமக்கு நிறைய அட்வைசஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம நல்லதுக்காக கொடுப்பாங்க. ஸோ அதன்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது ஓ நல்லா போதே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்கும். ஸோ நல்ல பாயிண்ட், நோட் பண்ணிக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல இஸ் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. டாக்டர் சரண்யா மேம் கூட தான் நம்ம பேசிகிட்ருக்கோம், எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட். தொடர்ந்து பேசலாம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: அண்ணா துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
9: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய், 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982.
10: ஹாய் ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன்ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
11: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் பிராட் யூ பை ஜாய் அலுகாஸ். என்ஜாய் ஃபிளாட் 40% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்ட், டைமண்ட், போல்கி அண்ட் பிரெஷியஸ் ஜுவல்லரி. ஆஃபர் வேலிட் டில் 14 ஜூன் only.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஸோ எஸ் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சரண்யா மேம் ஜாயின் பண்ணிக்காங்க, எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட். அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்மளும் கேட்குறோம், அவங்களும் வந்து ரொம்ப கூலாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ மேம் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். WIT ஈவெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் அன்புடன் அம்மா அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கிறதுக்கு. அம்மாவை எப்போவுமே நம்ம காலத்துக்கும் செலிப்ரேட் பண்ணணும் தான், அவங்கள மறக்கவே கூடாது இல்லையா. ஸோ அவங்கள கொண்டாடுற விதம் அண்ட் முக்கியமாக இது வந்து விமன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது, விமன்ஸ் ஈவெண்ட் கிடையாது. எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே, முக்கியமாக தாத்தா பாட்டிலாம் கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குட்டீஸ்லேருந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் மறக்காமல் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துருங்க. எல்லாரையும் பக்கத்து வீட்டுக்காரவங்க, எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க, எல்லாரும் மறக்காமல் வந்துடணும் இந்த ஈவெண்ட்டுக்கு, ஓகேவா. ஸோ May 16th இந்த ஈவெண்ட் நடக்க இருக்கு. டைம் ஷார்ப்பாக 6 PM ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வென்யூ வந்து த கேன்வாஸ் துபாய், எம் கேலரி ஹோட்டல் கலெக்ஷன் துபாயில் நடக்க இருக்கு. ஸோ சீஃப் கெஸ்ட்டாக தான் டாக்டர் சரண்யா மேம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இதில் வந்து பெய்டு இவெண்ட்டு கிடையாது, இந்த ஈவெண்ட் பெய்டு இவெண்ட் கிடையாது. நீங்கள் பே பண்ணி தான் இந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாருமே வந்து வரலாம். அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், இந்த ஈவெண்ட் ஐ மீன் இந்த ஷோவோட லாஸ்ட் க்வெஸ்சன் மேம் கிட்ட நான் கேட்க போகிறேன். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் அன்னைக்கு ஈவெண்ட்டில் வந்து டைரெக்டாக பார்த்து நீங்கள் மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் இப்போ வந்து இந்த ஓவர் திங்கிங் இருக்குல்ல, இது வந்து கண்ணா பின்னாடி எல்லாருக்குமே வருது. எனக்கு கூட சில நேரங்களில் வந்து வரும், 2:00 or 3:00 தூங்கும்போது ஐயோ தூக்கம் வரலையே, இது நடக்குமோ அது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ்பெஷலி துபாயில் அப்ராடில் இருக்க, அதுவும் லோன்லியாக இருக்க நிறைய பேர் வந்து இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஓவர் திங்கிங்கை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
1: நம்பர் ஒன், நம்மளுக்கு வந்து செரட்டோனின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. இந்த செரட்டோனின் ஹார்மோன் தான் நம்மளோட ஹாப்பினஸ் ஹார்மோன். நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் அது அந்த செரட்டோனின் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்ப அந்த செரட்டோனின் நார்மலா ப்ரொடியூஸ் ஆகணும்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஏதாவது ஒரு விஷயத்த தினம்தோறும் ஒரு அரை மணி நேரத்துக்கு கண்டிப்பா செய்யணும். நான் வேலை பாக்குறேன், என் பிள்ளையில பாக்குறேன், என் குடும்பத்தை பாக்குறேன், வேலை பாக்குறேன், வேலை பாக்குறேன், தூங்குறேன், கிச்சன் வேலை பாக்குறேன், இப்படி மட்டுமே உங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா அந்த டைம் நீங்க குடுக்கல இல்லையா. அப்ப நான் சம்டைம்ஸ் சில பேஷன்ஸ் கிட்ட கேட்பேன், நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்த என்ன நீங்க டெய்லி செய்யறீங்க. சில பேர் குக் பண்றத ரொம்ப பேஷனட்டா செய்வாங்க, கார்டனிங் பேஷனட்டா செய்வாங்க, குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது கூட பேஷனட்டா செய்வாங்க, அதுதான் எனக்கு சந்தோஷங்க அப்படின்னா அது வேற, அது ஒரு வேலையா நீங்க நினைச்சிட்டு செய்றீங்கன்னா அப்ப வேற என்ன நீங்க ஹாப்பியா இருக்கிற மாதிரி செய்றீங்க. சில பேர் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, இல்ல சும்மா ஐ எம் கோயிங் ஃபார் அ ஜாகிங், நான் எக்ஸசைஸ் பண்றேன், ஜிம்முக்கு போறேன், ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு விஷயம் தினம்தோறும் ஒரு 30 நிமிஷத்துக்கு நீங்க பண்ணிதான் ஆகணும். அப்படி நீங்க பண்ணலன்னா the brain will start worrying. The worry அப்படிங்கற ஒரு விஷயம் வரும். இப்ப இந்த worry வரும்போது எங்க இருந்து அந்த worry தேட எடுக்கும்னா, முதல்ல உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தோட உங்களையே கம்பேர் பண்ணிக்க தோணும். அந்த உலகம் நிறைய சோசியல் மீடியாலயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கம்பேரிசன் நிறையவே செட்டின் ஆகும். என் ஃப்ரெண்ட் அந்த ஊர்ல இருக்கா, அவ அது பண்றா, அவளை விட என் வாழ்க்கை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சி, நம்ம எல்லாரும் பெருசா நமக்கு ஜெலஸாலாம் இருக்காது, ஆனா நேச்சுரலியே வி டென் டு கம்பேர் நோ வித் அவர் ஓன் ரிலேட்டிவ்ஸ். கொஞ்சம்
0: ஆசைப்பட்டோமோ
1: அப்படி ஏதாவது இருக்கும் இல்ல, நமக்கு மட்டும் ஏதெல்லாம் நடக்குது, அவங்களுக்கெல்லாம் நல்லா தானே இருக்கு, சோ நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன், எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குதுங்கிற அந்த தாட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செட்டின் ஆகும். அப்ப அது உள்ள வந்துருச்சுன்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும், நம்ம வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும், பார்க்க ஆரம்பிக்கணும். ஆனா அதை நம்ம பண்றதே கிடையாது. வி ஸ்டார்ட் கெட்டிங் காட் இன் டு தட் ப்ராப்ளம் இட் செல்ஃப். பிரச்சனையை மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், டிஸ்ட்ராக்ட் யுவர் சென்சஸ். ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுங்க, இல்ல ஒரு ரிலேட்டிவ்க்கு கால் பண்ணுங்க, யாருக்காவது 4 compliment நீங்க கொடுங்க. ஏ நீ நல்லா இருந்துச்சு, அன்னைக்கு நீ போட்ட ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு, 4 விஷயம் பாசிட்டிவா நீங்க பேசும் போது யூ ஃபீல் பாசிட்டிவ். இல்ல நான் திரும்பியும் நான் எல்லார்கிட்டயும் போன் பண்ணி ஆர் நானே யோசிக்கும் போது நெகட்டிவிட்டியை மட்டுமே தான் பாக்குறேன், பிரச்சனைகளை மட்டுமே தான் பாக்குறேன்னா உங்களுக்கு ஓவர் திங்கிங் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். ஆல்சோ யுவர் ஹார்மோன் இஸ் நாட் சப்போர்ட்டிங், உங்க லைஃப் ஸ்டைல் அந்த 30 minutes பிரச்சனை வேற இருக்கு. சோ அதனால யூ டென் டு திங்க் சோ மச் மோர் தென் நார்மல் இல்லையா. அண்ட் இப்போ நம்மளுக்கு ஒரு ருட்டீன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இத்தனை மணிக்கு நான் எழுந்துப்பேன், இத்தனை மணிக்கு நான் தூங்குவேன், இத்தனை மணிக்கு நான் வேலைக்கு போவேன்ற மாதிரி ஒரு ருட்டீன் உங்களுக்கு இல்லைன்னா பெட் ராட்டிங்னு சொல்லுவோம். பெட்ல படுத்துக்கிட்டு வாழ்க்கை எதை நோக்கி போகுது இப்படின்னு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு அது ஒரு ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி, அந்த சுழல்ல இருந்து உங்களால மீண்டு வெளியில வரவே முடியாது. சோ என்ன பண்ணணும், டிஸ்ட்ராக்ட் யுவர் சென்சஸ். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, ஒன்னு அதை பேசி அதுக்கு தீர்வு காண ட்ரை பண்ணணும். இல்ல அந்த பிரச்சனை உங்களோட ஸ்கோப்லயே இல்ல, அது வேற எங்கேயோ இருக்கிற ஒரு பிரச்சனை, யாருமே உங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட வரி சார்ட்னு சொல்லுவோம், எங்களோட வரி சார்ட்ல இருக்கிற விஷயங்கள் என்னோட ஸ்கோப்ல இல்லைன்னா அதை பத்தி வரி பண்ற வேஸ்ட், அதை பண்ணக்கூடாது. வேற ஏதாவது பாசிட்டிவான விஷயங்களை பத்தி யோசிக்கும் போதோ அந்த விஷயங்களை செய்யும் போதோ யூ வில் ஃபீல் பெட்டர். இல்ல இது எதுவுமே எனக்கு பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. வென் யூ ஹெல்ப் அதர்ஸ் இட் வில் ஹெல்ப் யூ ஃபீல் சோ மச் பெட்டர் அபவுட் யுவர் ஓன் லைஃப்.
0: 100%
1: சோசியல் சர்வீஸ் பண்றவங்க இருக்காங்க இல்லமா, அவங்களுக்கு என்னைக்குமே டிப்ரெஷன் வராது தெரியுமா, ஏனா என்னால யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி.
0: கண்டிப்பா கண்டிப்பா மேம்.
1: சோ ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும், ஆனா அவங்க லைஃப் ஸ்டைல கரெக்ட் பண்ணும் போதும் அண்ட் நம்மளை சுத்தி இருக்கிற சர்க்கிள நான் இன்னும் கொஞ்சம் பெருசு படுத்திக்கும் போதும். அப்படி இல்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸே அமையலைன்னா பரவாயில்ல, உங்க உதவி தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கான உதவிகளை நீங்க செய்யலாம்.
0: எக்ஸாக்ட்லி மேம், நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்கல, பட் மத்தவங்களுக்கு அது கிடைக்கும் போது அதுல கிடைக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வார்த்தையே கிடையாது இல்லையா?
1: ஆமா.
0: சோ
1: நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல ஒரு ஃபேமிலி மெம்பர் இறந்துட்டாங்க அப்படின்னா இம்மிடியட்லி தே வில் கோ இன்டு டூயிங் சம் டொனேஷன், ஒரு டொனேஷன் பண்ணுவாங்க, இல்ல ஒரு சேரிட்டி ஒர்க் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இட் டெஃபினெட்லி மேக்ஸ் யூ ஃபீல் சோ மச் பெட்டர். ஏன்னா பரவாயில்ல, என்னாலையும் ஒரு நாலு பேர் ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கறது ஒரு விஷயம். தட் இஸ் ஆல்சோ தெரப்பி. ஆமா,
0: தெரப்பி திருப்தி. ஓகே, தேங்க்யூ சோ மச் மேம். எல்லாரும் கிட்ட பேசினது எனக்கு மட்டும் கிடையாது, லிசன் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் கூட இன்ஸ்டாகிராமில் மேம் வந்து ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க எனக்கு 100% தெரியும். ஒரு வேளை நீங்கள் ஃபாலோ பண்ண மறந்துட்டீங்கன்னா டாக்டர் ஷர்னியா ஜெயக்குமார் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு மிஸ் பண்ணாமல் வந்துருங்க. WIT ஈவெண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ப்ரெசன்ஸ் அன்புடன் அம்மா ஃபேமிலியோட வரலாம், உங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வரலாம், உங்கள் அண்ணா தம்பி அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க குட்டீஸ் எல்லாருமே அந்த ஈவெண்ட்டுக்கு வரலாம். டிக்கெட்ஸ்லாம் கிடையவே கிடையாது, என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். அண்ட் யா, சோ மிஸ் பண்ண வந்துருங்க May 16th ஈவினிங் ஷார்ப்பா 6 PM. தேங்க்யூ சோ மச் மேம், சோ ஸ்வீட் ஆஃப் யூ. உங்ககிட்ட பேசினதுல நிஜமாவே ரொம்ப நிம்மதியா இருக்கு அண்ட் ஹாப்பியா இருக்கு.
1: தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். நான் எப்பயும் சொல்ற மாதிரி இந்த இவ்வளோ பெரிய உலகத்துல இருக்கிற நிறைய பேரை என்னோட குரலை கேட்க வச்சதுக்கு தமிழ் FM-க்கு பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ சோ மச், உங்களோட குரலும் ரொம்ப அழகா இருக்கு.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் நம்ம தொடர்ந்து நிறைய பேச போறோம். சோ Keep listening. 89.4 Tamil FM கேட்டிருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: நேரம் இப்பொழுது 9:00.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட மேலும் சென்றடையுங்கள். 9-4-0.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நிறைய கவலை இருக்கும். பல நேரம் அந்த கவலை எல்லாம் பேசப்படாம போறதுக்கான காரணம் அது முக்கியம் இல்ல அப்படிங்கறதுனால இல்ல, அது பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கமாவும் கஷ்டமாவும் இருக்குங்கிறதுனாலதான். ஆனா இனி அந்த தயக்கம் உங்களுக்கு தேவையில்லை. NMC அல்ஹாதா அறிமுகப்படுத்துறாங்க ஹர் ஹெல்த். பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவே உருவாக்கப்பட்ட நம்பகமான பராமரிப்பு. 29 மருத்துவ சிறப்பு பிரிவுகள், 67 பெண் நிபுணர்கள், 15 அனுபவமிக்க பெண் மகப்பேறு மருத்துவர்கள். இனி நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். NMC அல்ஹாதாவை சந்தியுங்கள். ஹர் ஹெல்த்தின் ஒரு பகுதியாக உணருங்கள்.
4: அப்பாயின்மெண்ட் கால் 800-6624.
5: சிறுத்தையின் தமிழி ஒளி.

நாணயங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ப்ளீஸ் லவ் மீ மை லவ்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
2: Yes, pay after 6 months, 0 watt, 1 million kilometer warrantyல உங்க brand new ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
1: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
2: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார வர?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
4: அட்டிங்க.

வெல்கம் பேக் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. ஓகே, ஸோ ஆக்சுவலி நம்ம சில விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா? இப்போ நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஒரு க்வெஸ்சன், நிறைய பேர் எஸ்பெஷலி விமன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பொதுவாக வந்து உங்ககிட்ட எனக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு தோணுது. நம்ம அம்மாவே நம்ம பார்த்துருப்போம்ல, வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட தான் வந்து கேட்போம், மனசு விட்டு பேசுவோம், எல்லாமே வந்து சொல்லுவோம். பட் எனக்காவது நீ ரெஸ்ட் எடுமா அப்படின்னு இப்போல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல விஷயம், ஒரு சிலராவது சொல்கிறாங்க, பட் முன்னாடிலாம் அப்படி இருக்கவே இருக்காது இல்லை. ஏன்னா விமனுக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் ப்ரெஷர் என்ன தெரியுமா? ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன் கேட்டுட்ருக்க பெண்கள், நீங்கள் கூட பயங்கிட்ட ஸ்ட்ராங்கான விமன் தான். பட் இந்த சொசைட்டியை க்ரியேட் பண்ணுற அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது நினைக்கும் போது தான். ஏன்னா ஒரு பொண்ணு டயர்டாக இருந்தாலும் சிரிச்சிட்டே இருக்கணும், அப்செட் அப்படின்றத முகத்தில் காமிச்சிக்கவே கூடாது, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும். இமோஷ்னலாக பிரேக் ஆனாலும் ஃபேமிலிக்காக வந்து ஸ்ட்ராங்காக நான் நிற்பேன், என்ன ப்ரெஷர் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறது. ஸோ நிறைய விமனை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதான் என்னோடய ரெக்வெஸ்ட்டாக நான் இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படின்னா எனக்கு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கே நிறைய பேர் வந்து கில்ட்டாகிறாங்க இல்லையா. நம்ம தானே நம்ம பார்த்துக்கணும் நம்ம ஃபேமிலியை, நம்மளே வந்து சோர்ந்து போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுறது? சரி ஓடு, ஓடுவோம், முடிஞ்ச அளவுக்கு ஓடுவோம் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பாவம் இல்லை, அந்த காலு எவ்வளோ வலிக்கும் இல்லை. ஸோ நான் இல்லைன்னா ஃபேமிலி யார் பார்த்துப்பா? நான் வீக் அப்படின்றது தெரியக்கூடாது, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், அதை பார்த்து நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது கண்டினியூஸாக வந்து போகும்போது இந்த எமோஷன் சப்ரஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஆன்சைட்டி, எமோஷனல் பேர்ன் அவுட், ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் இஷ்யூஸ், இது எல்லாத்துக்கும் ரீசன் ஆகும் தெரியுமா? இப்போ நினச்சி பார்ப்பாங்க, சே நம்ம மனசு விட்டு கொஞ்சம் சொல்லியிருக்கலாமோ, ஆமாண்டா எனக்கு ரெஸ்ட்டு வேணும்னு சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு அப்போது ஃபீல் பண்ணுவாங்க. இதோட சேடஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? சில விமனுக்கு அவங்க பெயினை ஷேர் பண்ணுறதுக்கான சேஃபான ஸ்பேஸ் கூட இருக்காது. ஆனால் சில நினச்சா வீட்டில் இருக்கவங்க நோட்டீஸ் பண்ணால் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு அவங்களை வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம். அப்படி இந்த வேர்ல்டு டூர்லாம் கூட்டிகிட்டு போகணும்லாம் கிடையாது, ஜஸ்ட் பக்கத்தில் கூட எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. விமன்ஸ் டே கிஃப்ட் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ வேணால் விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம், மதர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம். அதில் உனக்கு என்ன வேணும், நான் இருக்கேன், எதுவும் கவலைப்படாத, உனக்கு எதாவது கஷ்டம்னா என்கிட்ட ஓப்பனாக சொல்லு, பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்களேன். இது வந்து சினிமாட்டிக்காக இருக்கே அப்படின்லாம் கிடையவே கிடையாது, ப்ராக்டிக்கலாகவே அதான் உண்மை. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்,

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம்மர் சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் சரண்யா மேம் கிட்ட நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அப்போ எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுது. ஸோ உங்ககிட்ட கூட நான் அதை சொன்னது கிடையாது, இப்போ நான் அதை ஷேர் பண்ணுறேன். எப்பயாவது நமக்கு ஃபீவர் வந்தாலோ இல்லை கோல்டு வந்தாலோ இல்லை ரொம்ப முடியலன்னா நம்ம டாக்டர் தேடி போகிறோம் இல்லையா, என்னை வந்து காப்பாத்துங்க, எனக்கு மெடிசன் கொடுங்க, எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுங்க, எப்படியாவது என்னை சரி பண்ணிடுங்க அப்படின்னு. பாடியில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ட்ரீட்மெண்ட்காக ஒரு டாக்டர் தேடி போகிறோம். பட் இந்த மென்டல் பெயின் வந்தால் மட்டும் நான் தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம்ல, அது கரெக்டா? உங்களை நீங்களே எனக்காவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? மென்டல் ஹெல்த்தும் நம்மளோட பாடி ஹெல்த்தும் ஒன்று தான் இல்லையா? ஸோ அது மட்டும் நான் தனியாக விட்டுருவோம்ல, தவிச்சிட்ருக்கோம் ஒரு பக்கம், அச்சோ என்ன பண்ணுறது தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தெரப்பினா அட்வைஸ் கொடுக்குற பிளேஸ் மட்டும் கிடையாது இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பேசுகிற ஒரு சேஃபான ஒரு ஸ்பேஸாக தான் வந்து நான் பார்க்குறேன் பர்சனலாக. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சம்டைம்ஸ் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சப்ரஸ் பண்ணி அவங்க எமோஷன்ஸ் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி இதுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. பட் நம்மளை ஜட்ஜ் பண்ணாமல் கேட்குற ஒரு பர்சன் கிட்ட இல்லையா, சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம், சைக்காட்ரிஸ்டாக இருக்கலாம், அவங்ககிட்ட போய் சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லும்போது ஆனால் ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. உங்ககிட்ட எல்லாத்தையும் கொட்டிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, கொட்டி தீர்த்திடலாம்ல அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் வரும் பாருங்கள். இல்லை என்னோடய ஃப்ரெண்டே வந்து ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட்டு தான் பிரியா. எப்போது எனக்கு ஒரு சொல்யூஷன் ஏதோ பிரச்சனை சொன்னாலும் அதுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட இருக்காங்க, அதுவே போதுமானது. பட் யாருமே இல்லை, யாருமே நம்புறதுன்னே தெரியல, அடிக்கடி வந்து ஏமாந்துட்டே தான் இருக்கேன், யாரையும் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக மென்டலி இந்த மென்டல் ஹெல்த் ரொம்ப தேவை. அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்கிறதுக்கோ அதுக்கான சொல்யூஷனை தேடி கண்டுபிடிக்கிறதோ தப்பே இல்லை அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ சொசைட்டி தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணும் இல்லையா, வேறு யாரும் நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, இந்திரா படத்துலேருந்து ஹரிஹரன் அவர்களுடைய வாய்ஸில். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நம்ம எல்லாருமே நிஜமாவே ஸ்ட்ராங்கா இருக்கோமா இல்ல ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கோமா? ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஸ்ட்ரெஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இமோஷனல் ப்ரெஷர் இதனால வரும். இனிஷியலி இந்த பர்சன், அது நம்மளாவே இருக்கலாம், நீங்க நான் ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்ருப்போம், நல்லா பண்ணிகிட்ருப்போம், பட் சடனாக ஸ்லோவாக அது கொஞ்சம் டயர்ட்னஸ் கொடுக்கும், மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மார்னிங் எழுந்தாலே அந்த எனர்ஜி வந்து இருக்காது. நம்ம டெய்லி பண்ணிகிட்ருக்க அந்த ரொட்டீன் ஒர்க்கு தான், ஆனால் அதை நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியாது, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுற மாதிரி போயிடும். ஸ்மால் திங்ஸ் கூட ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும், என்னடா அது அப்படின்னு சில பேர் இமோஷ்னலி நம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை பீப்புள் லேசி அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, குறிப்பாக விமன், ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்கணும். கண்டினியூஸாக அந்த பாடி அண்ட் மைண்டுக்கு வந்து ரெண்டு சிக்னல் வந்து கொடுக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து அந்த பாஸ் பட்டன் இருக்குல்ல, அது ரொம்ப தேவை. அதில் முதல்ல வந்து இந்த ஸ்லீப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லீப் ட்ரைனிங்லாம் வந்து என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை, ஸோ இதெல்லாம் வந்து எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ப்ராப்பராக ஒரு 8 hours ஒரு ஸ்லீப் வந்து இல்லைன்னா நம்ம பாடி வந்து என்ன ஆகுறது இல்லை. இந்த ஒர்க் பவுண்ட்ரிஸை வந்து செட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல, அப்படிலாம் கிடையாது. யாருமே எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்றத நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டனாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை. அதை அக்செப்ட் பண்ணிட்டாலே போதும். பட் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அதை சப்ரஸ் பண்ணி மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு இருந்தா அந்த மனசு என்ன பாடுபடும் இல்லை. ஸோ கொஞ்சம் அதை பற்றி திங்க் பண்ணி பாருங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் அண்ணே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம பர்ஃபெக்ட் தான், ஆனால் சில நேரங்களில் நம்மளே நம்மள அறியாமல் சில தப்பு பண்ணுவோம். என்ன தெரியுமா, ஒரு பர்சனை பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்க மேலே கண்ணா பின்னான பாசத்தை வச்சு அந்த பாசத்தை கொட்டி அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு ஒரு தாட் வரும். அது எல்லாருக்குமே இயல்பான ஒரு விஷயம்தான். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இமோஷனல் அட்டாச்மெண்ட் அண்ட் டிபெண்டன்சி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னன்னு தெரியுமா, ரிலேஷன்ஷிப்பில் இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கிறது நார்மல் தான், ரொம்ப நார்மல் தான். நமக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட கேர், அஃபெக்ஷன், கனெக்ஷன் இது எல்லாமே நேச்சுரலி வரும், வந்து தான் ஆகணும். ஆனால் சில ரிலேஷன்ஷிப்பில் அது கொஞ்சம் ஓவராகி டிபெண்டன்சி மாதிரி மாறிடும் தெரியுமா. மேபி உங்களுக்கும் மாறி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க மெசேஜ் பண்ண லேட் ஆச்சுன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மெசேஜ் பண்ண லேட் ஆச்சுன்னா ஒரு ஆன்சைட்டி வரும் பார்த்தீங்களா. ஏன் உங்க மெசேஜ் பண்ண லேட் ஆச்சு, எதனால, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுறதை விட அவங்களுக்கு என்ன வேலை இருக்கும், அப்படி என்ன பிஸியாக இருக்காங்க, எனக்கு இல்லாத டைமா அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணும் இல்லை. ஆனால் அவங்க இல்லாமல் இந்த ஹாப்பினஸ்ஸே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறது இல்லையா. ஸோ லைஃப் டிசிஷன்ஸ் கூட தனியாக எடுக்க முடியாது, உங்ககிட்ட கேட்டு தான், அது ரெஸ்பெக்டாக கூட இருக்கலாம், பட் ஸ்டில் ஃபுல்லி அவங்க இல்லாமல் என்னால் ஒரு முடிவெடுக்க முடியாது அப்படின்னு நம்ம நின்றுட்டுருப்போம்ல தனி மரமாக. இது வந்து லவ்வா இல்லை எமோஷ்னல் டிபெண்டன்சியா அப்படின்னு கேட்டோன்னா, ஹெல்தி இமோஷனல் அட்டாச்மெண்ட் அண்ட் அன்ஹெல்தி டிபெண்டன்சிக்கும் ரெண்டுக்கும் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்தி டைரக்ஷனில் போயிட்டுருக்கும், அது வந்து ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். பார்ட்னரே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து என்ன டிபெண்ட் பண்ணியிருக்காத, தனி எல்லாத்தையும் பண்ண கற்றுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சில பேர் ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு அதெல்லாம் முடியாது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சில பேர் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு விஷயத்துக்குமே. ஏன்னா இங்கே பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு தன்னோட பார்ட்னர் கிட்ட கேட்குறதுக்கும், நானே லைசன்ஸ் எடுத்துகிட்டு நானே கார் எடுத்துகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா. எஸ், இந்த சின்ன சின்ன விஷயத்தில் கூட யாரும் எதிர்பார்க்காம நம்மளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே வராது. அண்ட் முக்கியமாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மெசேஜ்க்கு லேட்டாக ரிப்ளை பண்ணுறது, சீக்கிரம் வீட்டுக்கு வரலன்னா அவங்கள சந்தேகப்படுறது, இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்தாலே எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பாங்க, ட்ரூவாக இருப்பாங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட்ல நமக்கு புரிய வரும்ல. திங்க் அபவுட் இட். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ரெடியா?
1: நடந்தது
2: நடந்தது,
1: கேமரா,
2: நடக்க போவது
1: நடக்க போவது.
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back after a short commercial break.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்ன தெரியுமா, ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, அது வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பா இல்லை வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அது தெரிஞ்சால் தான் நான் ஹீரோ ஆகிடுவேனே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு தாட் இருக்கும். சில நேரம் நமக்கு ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் அப்படின்னு தெரிஞ்சாலும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு இந்த மனசு வரவே வராது தெரியுமா. இன்றைக்கி மாறிடுவாங்க, நாளைக்கு மாறிடுவாங்க, இன்னும் 1 இயரில் சரியாயிடுவாங்க, அதுக்காக அவங்க வேண்டான்னு சொல்லணுமா அப்படின்னு மனசு தோணும் இல்லையா. கேட்கவே கேட்காது, பிகாஸ் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க எவ்வளோ பாசத்தை வந்து காமிச்சிருப்பாங்க, அதில் லவ் இருக்கும், மெமரிஸ் இருக்கும், அட்டாச்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பீஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்கோம், கண்ணா பின்னா டிஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்கோம். கான்ஸ்டண்ட்டாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும், ஃபியர் இருக்கும், நிறைய அழுவோம், ஓவர் திங்கிங் இருக்கும், செல்ஃப் டவுட் இருக்கும். நம்ம மேலே நமக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும், நம்ம நல்லா தான் அவங்கள பார்த்துக்குறோமா, நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கோ அப்படின்னு, இதெல்லாம் நார்மல் ஆகிடுது இல்லையா. சூப்பர். குறிப்பாக வந்து நிறைய விமன் ஒரு மென் கூட மாறிடுவாங்க, ஏன்னா அவங்கள நம்பி நம்பி நம்பி ஹர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம்னு ஒருத்தர் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தப்பிச்சிடலாம். பிகாஸ் அது தெரிஞ்சுமே இட்ஸ் ஓகே அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்க எத்தனையோ பேர் வந்து இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஷோ பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நைட் 10:30 இருக்கும், இப்போ அபுதாபிலேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, ஒரு லேடி கால் பண்ணாங்க. அவங்க கால் பண்ணி, பிரியா இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கார், பட் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 இயர்ஸ் ஆச்சு, எங்களுக்கு ஒரு பெரிய பொண்ணு இருக்கா, பட் ஸ்டில் அவன் முன்னாடியுமே வந்து என்னோடய எக்ஸ் பற்றி பேசி இன்னமும் டார்ச்சர் பண்ணுறாரு, பட் அவர் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, என்னோடய குழந்தை இருக்கா, நானும் நல்லா படிச்சிருக்கேன், என்னால் வேலைக்கு போக முடியும், பட் ஸ்டில் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன், அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல, பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு சில விஷயம்லாம் நான் வந்து நான் சொன்னேன், பட் பிரியாவாக என்னோட மனசில் என்ன பட்டுச்சோ அதை வந்து நான் சொன்னேன். பட் ஜஸ்ட் லைக் தட் நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க மனசுக்குள்ளே என்றைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் எடுத்து வெடித்து வெளில வராங்களோ அப்போதான், அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலுமே அவங்க மைண்ட் வந்து அப்போதைக்கு சரி சரின்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு தோணுமே தவிர, அந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அது மீறியும் நீங்கள் வந்துட்டிங்கன்னா கிரேட். ஸோ தொடர்ந்து பேசலாம். இதை நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

ஓகே, வீட்டுக்கு போகலாமா? And அதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் காரில் போகும்போது மட்டும்தான் தமிழ் எஃப்எம் கேட்கணுமா? இல்லை, அப்பயும் கேட்கலாம். நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அப்படியெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க இனிமேல், பிகாஸ் நாங்கள் இருக்கோம். எங்கள் 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபோன்லேயே வந்து எங்கே நீங்கள் போனாலும், ஒரு வாக்கிங்கோ இல்லை ஒரு ஜாகிங்கோ எங்கே போனாலுமே வந்து நீங்கள் கேட்கலாம். வீட்டில் தனியாக இருக்கீங்கனாலும் நீங்கள் கேட்க முடியும். உங்களுக்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் அடிக்கடி ப்ளே பண்ணிவிட்டு உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது, உங்களை பாதுகாக்கிறது தான் எங்களோட வேலையே. ஓகே, ஸோ இப்போது உங்கள் டின்னர் முடிச்சிட்டிங்கன்னா குட், இல்லைனா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. அண்ட் நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஃப்ரைடே வேறு, ஸோ அடுத்த வீக்கெண்ட் வேறு வரப்போகுது. என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் இப்போது நிம்மதியாக தூங்குங்க. ஓகே, எங்கே போனாலும் வந்தாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. அண்ட் வீட்டுக்கு நீங்கள் சேஃபாக இருக்கீங்க, ரீச் ஆகிட்டீங்க அப்படின்றத அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. அண்ட் இப்போது குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்களுக்கான 1,000 ரூபாய் உதவித்தொகை புதிய அரசாங்கத்தினாலும் வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கான 1,000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. முந்தைய ஆட்சியின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் மாணவர்களுக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகை நாளை வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை நாளை வரவு வைக்கப்படாது என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவது தொடர்பில் மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மே 2026 கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையில் இடம்பெற தமிழக வெற்றிக் கழகத்திடம் இருந்து அழைப்பு வந்ததாக காங்கிரசின் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் என்பது பற்றி தவைக்கா தலைவர் விஜய் முடிவெடுப்பார் என அவர் கூறினார். தவைக்கா ஆட்சி தமிழகத்தில் அமைந்ததும் அதன் அமைச்சரவையில் காங்கிரஸ் நிபந்தனையுடன் பங்கேற்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கூறியிருந்தார். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக எம்எல்ஏக்களுடன் சோடங்கர் இன்று டெல்லிக்கு சென்றார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே ஆகியோரை நேரில் சந்தித்து பேசிய அவர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். தலைவர் என்ற முறையில் திமுக தோல்விக்கு நான் பொறுப்பேற்கின்றேன் என முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தீக்கடைகளில் பேசிய அரசியலை சமூக வலைதளங்களில் பேசுங்கள் என ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தொகுதி வாரியான அறிக்கையை 20 நாட்களில் தருவாறு திமுகவினருக்கு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். சுனாமி என்றால் சாகசமோ சாதனையோ கிடையாது, பெரும் பாதிப்பு என்ற அர்த்தத்தில் சொல்கின்றேன் என முக ஸ்டாலின் தெரிவித்தார். எங்கே கோளாறு, எங்கே மெத்தனம் என்பதுதான் முக்கியம், அதை ஆய்வு செய்தாக வேண்டும் என்று அவர் கூறினார். இது தேர்தல் சுழல்தானே தவிர நாம் எல்லாம் எழுந்திருக்கவே முடியாத தோல்வி கிடையாது என்று முக ஸ்டாலின் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர்கள் பதவிக்காக துரோகம் செய்கின்றனர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பதவி ஆசைக்கு மயங்கி தவைக்காவுக்கு ஆதரவளித்துள்ளதாக அவர் கூறினார். கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் தற்போது என் மீது அவதூறுகள் பரப்பி வருகின்றார்கள் என்றும் குறிப்பிட்டார். சுயநலத்துடன் செயற்படும் முன்னாள் அமைச்சர்களிடம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அமைச்சர் பதவி வாரிய தலைவர் பதவிக்காக ஆசை வார்த்தைக்கு மயங்கி ஆளும் கட்சிக்கு ஆதரவளித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். நான் ஏசி அறையில் அரசியல் செய்வதாக செய்திகளை பரப்பி வருகின்றனர். கொறடா உத்தரவை மீறி தவைக்கா அரசுக்கு ஆதரவாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். அதிமுக பிளவுபட்டுள்ள நிலையில் தங்கள் தரப்பு கொறடாவை அங்கீகாரம் செய்ய வேண்டும் என சபாநாயகர் JCT பிரபாகரை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மற்றும் SP வேலுமணி தரப்பினர் தனித்தனியாக சந்தித்து பேசியுள்ளனர். கேரள முதல்வராக VD சதீஷன் தேர்வாகினார். முதல்வர் பதவிக்கு KC வேணுகோபால் மற்றும் ரமேஷ் சென்னித்தலா ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் இருந்தன. கடந்த 10 நாட்களாக முதல்வர் பொறுப்பில் யாரை நியமிப்பது என்பது தொடர்பில் காங்கிரஸ் கட்சிக்குள் நீடித்த இழுபறி முடிவுக்கு வந்தது. கேரள காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராக இருந்த VD சதீஷன் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கேரளத்தில் 10 ஆண்டுகளின் பின்னர் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கின்றது. VD சதீஷன் விரைவில் கேரள முதல்வராக பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டெல்லி அரசு ஊழியர்கள் வாரத்தில் 2 நாட்கள் வீட்டில் இருந்தே பணியாற்ற முதலமைச்சர் ரேகா குப்தா உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கும் விரைவில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என ரேகா குப்தா தெரிவித்தார். தனியார் நிறுவனங்களும் ஊழியர்கள் வீட்டில் இருந்தே பணியாற்றுவதை ஊக்குவிக்க வேண்டும் என ரேகா குப்தா தெரிவித்தார். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அலுவலக நேரம் காலை 10:30 முதல் மாலை 7 மணி என மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று டெல்லி மாநகராட்சி அலுவலக நேரம் காலை 8:30 முதல் மாலை 5 மணி என மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் வாகனங்களுக்கான பெட்ரோல் டீசல் ஒதுக்கீடு 20% குறைக்கப்படும் என்றும் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்தார். அனைத்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் வாரந்தோறும் திங்கட்கிழமை மெட்ரோவில் செல்லவும் ரேகா குப்தா ஆணையிட்டுள்ளார். நாட்டில் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளும் பணிகள் மே 30 தொடங்கும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது 3வது கட்டமாக நடைபெறும் SIR பணிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், அரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகம், மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், சிக்கிம், திரிபுரா, தெலங்கானா மற்றும் உத்தராகண்ட் ஆகிய 16 மாநிலங்களிலும் சண்டிகார், டெல்லி, தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் மே 30 SIR பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த முறை ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்கள் SIR பணி வரம்புக்குள் கொண்டுவரப்படவில்லை. அப்பகுதிகளில் தட்ப வெப்ப சூழல் உள்ளிட்ட சில காரணங்களினால் அங்கு பின்னர் இப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஜேரா பெட்ரோலிய தொழிற்சாலை பகுதியில் இன்று காணப்பட்ட புகை தொடர்பில் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். இப்புகை வழக்கமான குழாய் பராமரிப்பின் போது தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்தால் விளைந்தது என புஜேரா அரசாங்க ஊடக அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. புஜேரா குடிமை பாதுகாப்பு படையினர் உடனடியாக நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தொடர்ந்து நடைபெற்று வரும் விரோத செயற்பாடுகளுக்கு மத்தியில் அப்பகுதி உயர் பாதுகாப்பு எச்சரிக்கை நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் யூகங்களை தவிர்த்து அதிகாரப்பூர்வ மூலங்களில் இருந்து வரும் சரிபார்க்கப்பட்ட தகவல்களை மட்டுமே நம்புமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வந்ததாக பரவி வரும் தகவல்களை ஐக்கிய அரபு அமீரகம் மறுத்துள்ளது. மேலும் எந்த இஸ்ரேலிய ராணுவ பிரதிநிதி குழுவும் நாட்டிற்கு வரவில்லை என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதுகுறித்து அமீரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலுடன் ஐக்கிய அரபு அமீரகம் கொண்டுள்ள உறவுகள் வெளிப்படையானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடைபெறுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை இரகசியமான அல்லது அதிகாரப்பூர்வமற்ற ஏற்பாடுகளின் அடிப்படையில் அமைந்தவை அல்ல என்று ஐக்கிய அரபு அமீரக அரசு தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஸீ ஜின்பிங் ஆகியோர் இன்று பீஜிங்கில் சந்தித்தனர். இருநாட்டு தலைவர்களும் ஒரு சிறந்த சந்திப்பை நடத்தியதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதன்போது தாய்வான் குறித்து கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் தவறாக கையாளப்பட்டால் அது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு மோதலை ஏற்படுத்தும் என்று ஸீ ஜின்பிங் கூறியிருந்தார். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இருதரப்பினரும் விவாதித்ததாக வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. ஈரான் தொடர்பான விவகாரத்தை அமெரிக்க ஜனாதிபதி இதன்போது எழுப்பியதாகவும் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததாகவும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையை ராணுவமயமாக்குவதற்கும் அங்கு கட்டண வசூல் முறையை அமல்படுத்துவதற்கும் தாங்கள் ஆதரவாக இல்லை என்று சீன தரப்பு தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். அதுவே எங்களின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை அனைத்து வணிக கப்பல்களுக்கும் திறந்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்தார். இந்தியாவில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எங்களின் பார்வையில் ஹோர்மூஸ் நீரிணை அனைத்து வணிக கப்பல்களுக்கும் திறந்தே உள்ளது என்று அவர் தெரிவித்தார். ஆனால் அவை எங்கள் கடற்படையுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பாக பஹ்ரைன் அமெரிக்க தீர்மானத்துக்கு ஆதரவு திரட்டும் முயற்சிகளை ஈரான் நிராகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி அமீர் ஜாயத் இராவானி பஹ்ரைன் மற்றும் அமெரிக்காவின் இந்த முயற்சிகளை கடுமையாக விமர்சித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு வானிலை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல் சபரகவுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 7 மாவட்டங்களில் சுமார் 3475 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 38 நீர்த்தேக்கங்கள் வான் பாய்ந்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற வானிலை காரணமாக 7 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 1113 குடும்பங்களைச் சேர்ந்த 3475 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரளை பற்ற தெற்கு பிரதேச செயலக பிரிவில் சீரற்ற வானிலை காரணமாக ஒரு மரணம் பதிவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
3: இங்க நான்தா கிங். நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி சைலண்ட்ல போட
3: மறந்துட்டேன்.
1: கவனிக்கவே இல்ல.
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்க நினைக்கிறேன்.
1: அப்படிலாம் இல்ல.
3: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
3: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
3: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
4: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், சென்னை OMR-ல 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 திரம் CMI. மீட் தி டீம் ஆன் மே 17 சண்டே அட் பார்க் ரெசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. பிராட் டு யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31 வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama, Dubai.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாச்சா?

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அடிங்க,
3: मुझे कैसे बुलाया तुमने? रोलेक्स, रोलेक्स
4: सर, जस्ट सर.
5: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம்.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா, சாரி சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபல், சென்னை ஓஎம்ஆர்ல 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 திரம் சிஎம்ஐ. மீட் தி டீம் ஆன் மே 17 சண்டே அட் பார்க் ரிசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama Dubai 89.4 Tamil FM. Tamil FM, Namu Radio, Namu Music.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

10-9-6-6-0-0-0-2-8. This is the remix. Feel the power, 0-16. நாங்க வந்துட்டோம்னு சொல்லு. திரும்ப வந்துட்டோம்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்துட்டோம்னு சொல்லு. சென்னை

0: நாங்கள் எங்கேயும் போகலட, இங்கே தான் இருக்கோம், இங்கே தான் இருப்போம். டீல் வித் இட்.
1: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்குற ஒரே எஃப்எம்

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப்சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படின்னு
1: பாடுவாங்களே.
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it.
2: 89.4 தமிழ் எஃப் எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப் எம்.

0: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆச்சா. சாரி, சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
0: நிவி,
1: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அப்படிலாம் இல்ல.
0: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா,
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
0: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
0: பிராவோ நிவேதாவோட தனர தனர த ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: த ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், சென்னை OMR 2BHK ஹோம்ஸ் அட் ஜஸ்ட் 1200 CMI. மீட் த டீம் ஆன் மே 17 சண்டே அட் பார்க் ரிசிஸ் ஹோட்டல் நியர் போஜமன். கால் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31 வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama, Dubai.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அர்த்தமாயிட்டா ராஜா.